5:36 ஆயிட்டிருக்க வேலையில் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ஒரு இளைஞர் ஒரு கடைவீதி வழியாக போய்கிட்டு இருக்காரு. அவர் போகும்போது அவருக்கு ரொம்ப பிடித்தமான, அவருக்கு ரொம்ப நாள கனவோடு இருந்த, ஆசாசியாக பார்த்து வாங்கின ஒரு காரில் அவர் போயிட்டுருக்காரு. அந்த கடைவீதியை சுற்றியும் புத்தியும் பார்க்கும் பொழுது அத்தனை கடைகள், அத்தனை வகை வகையான கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா வித கடைகளையும் அப்படியே பார்வையிட்டே போயிட்டுருக்கார். அட, இத்தனை கடைகள் இருக்கே, இவ்வளவு பேர் இதில் உழைக்கிறாங்களே, அதுவும் இந்த நேரத்து வரைக்குமே அப்படின்னு சொல்லி அவர் போய்கிட்டே இருக்கார். போயிட்டு ஒரு இடத்துல அவரை நிறுத்துறாரு அந்த காரு. அந்த காரை நிறுத்தி இறங்கும் பொழுது ஒரு சின்ன பையன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் அதே மாதிரி இவர் எப்படி அந்த கடைவீதிகளை பார்த்துக்கிட்டே வந்தாரோ அதே போல் அவனும் சுற்றி சுற்றி அந்த கடைவீதியை பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த சின்ன பையனும். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருடைய பார்வையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுது. இந்த சின்ன பையன் நினைக்கிறான், என்ன நம்ம பார்க்க

மாதிரியே இவரும் கடைவீதியை சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்படின்னு. அந்த வாலிபரும் நினைக்கிறாரு, இளைஞரும் நினைக்கிறாரு, என்ன இந்த சிறுவனும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மள மாதிரியேன்னு. ரெண்டு பேருடைய எண்ணங்களும் ஒரே திசையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க தானே, என்ன பேசியிருப்பாங்க, அவங்களுடைய பேச்சு எந்த மாதிரியானதாக இருந்திருக்கும், தெரிஞ்சுக்கலாமல் இருந்திருங்கள். இது இசை அமுதம்.

அந்த சிறுவன் அந்த இளைஞர் பார்த்தா சிரிக்கலன்னா அவர் ஓட்டிட்டு வந்து அந்த காரை ரொம்ப உயர்ந்து ரொம்ப ஆச்சரியத்தோட அதோட ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கான் தொட்டு தொட்டு. கொஞ்சம் நேரம் போனதும் அந்த இளைஞர் அந்த சிறுவனை கவனிக்கிறான் திரும்பவும். என்னடா அது காரை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, சரி நம்ம பேசி பார்ப்போமேனு சொல்லி அந்த சிறுவன் கிட்டே போய், தம்பி இங்கே வா, ஏன் நீ இந்த காரை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுவன் எதுவுமே சொல்லலை, பார்த்துக்கிட்டே இருக்கான் திரும்பவும். உன்கிட்ட தானே நான் கேட்டுட்ருக்கேன், நீ பதில் சொல்லலாமே அப்படின்னு கேட்குறார். அந்த சிறுவன் திடீர்னு பார்க்குறான், பார்த்ததுமே உனக்கு இது பிடிச்சிருக்கா, இது உனக்கு என் கிட்ட எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா, நான் அதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த சிறுவன் கடை தெருவில் இருக்கக்கூடிய அந்த பொம்மை கார்களையும் பார்க்குறான், இந்த காரையும் இந்த ஓட்டக்கூடிய இந்த காரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு காரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கார் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் கேட்குறார். இந்த பொம்மை காரை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த சிறுவன் பொம்மை கார் வேணுமான்னு கேட்குறத திசையை திருப்பி இந்த பெரிய கார் வேணுமாங்கிற மாதிரி அவருடைய பார்வையை திருப்பிக்கிறார். என்ன நடக்குது, சிறுவனுக்கு அந்த காரை கொடுத்துட்டு போயிடுறாரா? சிறுவனுக்கு காரெலாம் ஓட்ட தெரியுமா என்ன? என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாம். விரைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:42 ஆயிட்டு இருக்க வேலையில இசையமுதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். அந்த இளைஞரும் சரி சிறுவனும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அந்த இளைஞன் பார்த்து அந்த சிறுவனை பார்த்த மாதிரியே சிரிக்கிறார்.

5:50 ஆயிட்டிருக்க வேலையில் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். சிறுவன் அந்த பெரிய காரை பார்க்கவும், அந்த இளைஞன் உனக்கு இந்த கார் வேணுமா அப்படின்னு அந்த பொம்மைக்காரை பார்த்து கேட்கவும், சிறுவன் அவருடைய அந்த பெரிய காரவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஓ, உனி நான் ஓட்டிட்டு வந்த இந்த காரை பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு இந்த கார் வேணுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கார் ரொம்ப ஆசையாக என்னோட அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. உனக்கு இந்த கார் வேணும்னு நீ நினைக்கிறியா? நீயும் உனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பையன் தலையாட்டுறான், இல்லை அப்படின்னு. இளைஞருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா அது, தனக்கு ஒரு அண்ணா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு ஏங்குற மாதிரியான ஒரு பார்வையை தானே என் கண்ணில் பட்டுச்சு. இந்த கார் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதும் எனக்கு தெரிஞ்சதே. இருந்தாலும் இந்த சிறுவன் இல்லைன்னு சொல்கிறானே, வேறு என்ன நீ நினைக்கிற சொல்லேன் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்திருந்தா உனக்கும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நீ தானே நினச்ச அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த சிறுவனை பார்த்து இளைஞன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. சிறுவன் எதுக்குமே பதில் சொல்ல ரொம்ப அமைதியாக நின்று அந்த காரை ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லியிருப்பார் அந்த சிறுவன் அந்த இளைஞர்கிட்ட, தெரிஞ்சுக்கலாமே. இந்த இருங்கள், இது இசை அமுதம்.

5:56 ஆயிட்டிருக்க வேலையில் இசை அமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அந்த சிறுவன் இளைஞரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இளைஞர் திரும்பவும் கேட்குறாரு, உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலான்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு. சிறுவன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான், இல்லை, அந்த அண்ணனை மாதிரி நான் உருவாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். இளைஞருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணணுன்னே தெரியல, திகைச்சு போய் நின்றுட்டார். அடடா, நம்ம ஒரு நாளுமே இதை யோசிச்சதே இல்லையே. நம்ம அண்ணன் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நம்ம அண்ணனுக்கு நம்ம இது பண்ணணும், நம்ம ஒரு அண்ணனாக இருந்து நம்ம நிறைய கடமைகளை செய்யணுங்கிறதுல தவறிட்டோமோ அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஆனால் அந்த சிறுவன் மறுபடியும் அந்த காரை ரொம்ப வியந்து பார்த்துட்டு ஆசையோடு தொட்டு பார்த்துட்டு கடந்து போகிறான். இப்படி தான் நிறைய இடங்களில் நம்பிக்கை உணர்வு நல்ல எண்ணங்களை வளர்க்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்களை பார்க்க முடியும்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி நமக்கு ஒருத்தங்க இந்த விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நாம் இவங்களுக்கு என்ன விஷயம் பண்ணலாங்கிறத யோசித்தோன்னா இந்த சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடமே இருக்காது. இந்த விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் நிவ்யா.

0: இனி தொடர்வது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலுங்கு கங்கை திட்டத்தின்கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:03. சேவை செய்திகள் கேட்கலாம். 2026-27 கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட மாணவர்கள் கல்விக்கடன் பெறுவது தொடர்பான தகவல்கள், வழிகாட்டுதல்கள், அதோட விண்ணப்ப நடைமுறைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் இயங்கி வரக்கூடிய கல்வி உதவி மைய கட்டுப்பாட்டு அறையை நேரில் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 99-76-90-38-73 96-98-81-06-99 75-98-51-01-14 95-66-38-90-92 இந்த தொலைபேசி எண்களின் வாயிலாக தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள்னு எல்லா வகையான பள்ளி மாணவர்களுக்குமே பொருந்தும். உயர்கல்வியில் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கல்வி கடன் தொடர்பான விவரங்களை பெற்று பயன்பெறலான்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமா அறிக்கை வெளியாகியிருக்கு. இந்த விவரம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம், நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம்.

0: நேரம் 6:10. இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: மனித குலத்தின் ஆக சிறந்த ஆயுதம், ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு, அதுதான் கல்வி. கல்வி என்பது வெறும் ஏட்டறிவு மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் உன்னத கலை. மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்வதே கல்விதான். உலகத்தில் அழியாத செல்வம் எது என்று கேட்டால் நாம் தயங்காமல் சொல்லக்கூடிய ஒரே விடை கல்வி செல்வம் மட்டும்தான். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நம் பண்பாட்டு வரிசையில் இறைவனுக்கு முன்னால் குருவையும், அதாவது கல்வியையும் வழங்கும் ஆசிரியரை வைத்திருக்கிறது நமது சமுதாயம். இன்றைய நவீன உலகில் வினாடிக்கு வினாடி தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இந்த சூழலில் கல்வி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, இந்த சமூகத்திற்கு அது எப்படிப்பட்ட நன்மையை தருகிறது என்பதை பற்றி தான் இன்று நாம் விரிவாக சிந்திக்கப் போகிறோம். நம் தமிழ் சமூகம் தொன்று தொட்டே கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நம் இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. அன்றைய காலத்திலே கல்வியின் மதிப்பை நம் முன்னோர்கள் உணர்ந்திருந்தனர். மகாத்மா காந்தியடிகள் கல்வி பற்றி கூறும்போது, ஒரு மனிதனின் உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றினில் சிறந்த ஆற்றலையும் வெளிக்கொணர்வதை கல்வி என்கிறார். வெறும் மதிப்பெண்களை பெறுவது மட்டும் கல்வி அல்ல, அது ஒரு மனிதனின் ஒழுக்கத்தையும் சுயசார்பையும் வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதே போல தென்னாப்பிரிக்கா முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்களின் புகழ்பெற்ற வரிகள் நினைவுக்கு வருகின்றன. உலகத்தை மாற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்விதான். ஆயுதங்களால் செய்ய முடியாத பல புரட்சிகளை அமைதியான வழியில் சமுதாயத்திற்கு நிகழ்த்தி காட்டியதும் கல்வி மட்டும்தான். இதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உரக்க சொன்னார். கல்வி என்பது சிங்க முளைப்பால் போன்றது, அதை குடித்தவன் சீராமல் இருக்க மாட்டான். மேலும் கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்ற அவரது முழக்கத்திற்கு கற்பி என்ற கல்விக்கே அவர் முதலிடம் தந்தார். ஒடுக்கப்பட்ட

0: நசுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக திறவுகோல் கல்விதான் என்பதை அவர் ஆழமாக நம்பினார். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசாமல் இந்த உரை முழுமையடையாது. மகாகவி பாரதியார் பாடினார், ஏட்டையன் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். இன்று பெண்கள் விண்வெளி வரை சென்று சாதனை படைக்கிறார்கள் என்றால் அதற்கு பாரதி கண்ட கனவும் அவர்களுக்கு கிடைத்த கல்வி உரிமையும் தான் காரணம். ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது ஒரு முழு குடும்பத்திற்கும் கல்வி புகட்டுவதற்கு சமமாகிறது. இன்றைய சமுதாயம் பல புதிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இணையவழி குற்றங்கள், போதைப்பொருள் கலாச்சாரம், மன அழுத்தம் மற்றும் தவறான வழிகாட்டுதல்கள் இன்று நம் இளைஞர்களை திசை திருப்புகின்றன. இந்த சூழலில் வெறும் தகவல்களை தரும் கல்வி போதாது, மாறாக மதிப்பு கூட்டப்பட்ட ஒழுக்க கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. விவேகானந்தர் அழகாக சொல்வார், கல்வி என்பது உங்கள் மூளைக்குள் திணிக்கப்பட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜீரணிக்க முடியாமல் திணறும் தகவல்களின் தொகுப்பு அல்ல. நமக்கு உயிர் உருவாக்கும், மனிதனை உருவாக்கும், தன்னம்பிக்கையை வளர்க்கும் கருத்துக்களின் சேர்க்கையே ஆகும். இன்றைய இளைஞர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியும் ஆற்றலை கல்வி தர வேண்டும். முகநூலிலும் பிற சமூக ஊடகங்களிலும் வரும் செய்திகளை உண்மையா பொய்யா என்று ஆராயும் பகுத்தறிவு கல்வி மூலம் சாத்தியம். தந்தை பெரியார் வலியுறுத்திய பகுத்தறிவு சிந்தனை என்பது கல்வியின் மூலம் சமூகத்தில் பரவ முடியும். ஒரு அறிவார்ந்த சமூகம் மட்டுமே மூடநம்பிக்கைகளை எதிர்க்கும், அறிவியல் பூர்வமாக சிந்திக்கும். அறிவியல் அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் கண்ட வல்லரசு பாரதம் என்ற கனவை நனவாக்க நம் இளைஞர்களிடம் அறிவியல் சார்ந்த ஆக்கப்பூர்வமான கல்வி சிந்தனையை வளர வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. விளங்கியவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமானே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், பந்தன் பேங்க் காம்ப்ளெக்ஸ், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. 8-300-37-27-57.
5: வேளாங்கண்ணி சர்ச்சை, இளநாநகர், மதுரை. தொடர்புக்கு 8-300-37-27-57.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: நேரம் 6:15.
1: அக்டோபர் 14 இந்நாளின் சிறப்பு. தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும் பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீரான தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் உலக தர நிர்ணய நாள் அக்டோபர் 14 கொண்டாடப்படுகிறது.
2: 1773 அக்டோபர் 14 உலகின் முதலாவது கல்வி அமைச்சகம் போலந்து லித்துவேனியா பொதுநல வாரியத்தால் அமைக்கப்பட்டது.
1: 1964 அக்டோபர் 14 மார்ட்டின் லூதர் கிங் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார்.
2: 1968 அக்டோபர் 14 விண்ணில் இருந்து முதலாவது நேரடி தொலைக்காட்சி அஞ்சல் அப்பலோ 7 விண்கலத்தில் இருந்து விண்வெளி வீரர்கள் புவியை சுற்றுவது ஒளிபரப்பப்பட்டது.
1: இந்திய மருத்துவரும் கல்வியாளருமான ஏ. லட்சுமண சுவாமி அவர்களின் பிறந்த தினம் 1887 அக்டோபர் 14.
2: தமிழ் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்களின் நினைவு தினம் 2005 அக்டோபர் 14.
1: இந்திய பெண் சாதனையாளர் சி.பி. முத்தம்மா அவர்களின் நினைவு தினம் 2009 அக்டோபர் 14.
3: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:18. இனி கேட்கலாம் இன்றைய நாளின் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. கொய்யா சாகுபடி குறித்த பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்போம். காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:50 பூந்தளர். ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பத்துக்காணிமலை காளிதேவி கோவிலின் நவராத்திரி விழா 4வது நாள் பற்றிய சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன்.

தளர். ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பத்துக்காணிமலை காளிதேவி கோவிலின் நவராத்திரி விழா 4வது நாள் பற்றிய சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நேரலையில். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. பத்து மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 மெல்ல வரும் பாட்டு. முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. கும்மியோடு ஒரு குதூகலம். கும்மி பாடகி முத்துலட்சுமி அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதி. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். பிற்பகல் 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மூன்று 2:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 இருபட பாடல்கள். இன்று அன்னத்த மற்றும் ஜெகமி தந்திரம் திரைப்பட பாடல்கள் விளம்பர கேட்போம். நான்கு மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:30 அந்திப்பூக்கள். 7:00 நலம் தரும் நவராத்திரி. ரிசர்வ் லைன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலிலிருந்து நேரலை கேட்போம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை. 8:30 அச்சாணி. பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி SKR சீமான் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 இணைய ஓசை. ஃபேஸ்புக்கில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 10:00 பட்டுச் சிறகு. 10:59 100.9 MHz ராமேஸ்வரம் FM-இன் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்போம். நேயர்களே, இதுவரை நாம் கேட்டது இன்றைய நாளின் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம்.

0: நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம் பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: மீனாட்சி பிரமாதம்.
5: என்னண்ணா சொல்றேன்,
4: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
4: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
7: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
8: நேரம் 6:30, இனி கேட்கலாம்.
9: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
10: நம்மால ஒரு பழைய மரத்துண்ட கையில் எடுத்து அது எத்தனை ஆண்டுக்கு முன்னால வளர்ந்துருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு கேள்வி, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்களோட எலும்புன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, அது எப்படி? இதுக்கு விடையா இருக்கிறது கார்பன் 14 தாங்க. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? கார்பன்ங்கிறது இயற்கையில காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான தனிமம். எல்லா மரங்கள்லயும் விலங்குகள்லயும் மண், உணவு, ஏன் நம்ம உடல்ல கூட கார்பன் இருக்கு. கார்பன் இல்லாம உயிர்களோட வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அதுவே அதிக அளவுல உருவாகும் போதுதான் நமக்கு பிரச்சனையா மாறுது. இப்போ வளிமண்டலம்னா என்னன்னு பார்ப்போம். இதில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவின்னு எல்லாமே இருக்கும். இந்த வளிமண்டலம் இருக்கிறதால தான் நாம் எல்லாரும் நிம்மதியாக சுவாசிக்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய கடுமையான கதிர்வீச்சிலிருந்தும் நம்மளை இது பாதுகாக்குது. பூமியோட வெப்பநிலையை சமநிலையில் வச்சிருக்கவும் இது உதவுது. ஆனால் நாம் தான் நிலக்கரி, பெட்ரோல், டீசல்களை அதிக அளவில் எரித்து இந்த வளிமண்டலத்துக்கு அனுப்புறோம். ஈரமான போர்வ மாதிரி இருக்கிற இந்த வளிமண்டலத்துக்குள்ள நுழையிற இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு ஈரப்பதமா இருக்கிற வளிமண்டலத்துக்குள்ள ஊடுருவி போக முடியாம பூமிக்குள்ள வெப்பத்தை நிரப்பிக்கிட்டே வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பி நிரம்பி நிரம்பி அதிகமாகறதால தான் இன்னைக்கு நாம வெயில தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கிறோம். கார்பன்ல பல வகை இருக்குங்க. கார்பன் 12, கார்பன் 13 நிலையானது. ஆனா கார்பன் 14 கதிரியக்கத்தன்மை கொண்டது. விண்வெளியிலிருந்து வரக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கதிர்கள் இந்த வளிமண்டலத்தின் வழியா தான் பூமிக்குள் நுழையும். அப்படி நுழையும் போதே அங்கிருக்கக்கூடிய நைட்ரஜனை அட்டாக் பண்ணி கார்பன் 14 மாறுது. இப்படி உருவாகிற இந்த கார்பன் காத்துல கலந்து தாவரங்களுக்கு போகுது, அதை சாப்பிட்ட விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் போகுது. இப்படி உயிரோடு இருக்கிற எந்த உயிரினமா இருந்தாலும் அதுல கொஞ்சமாவது இந்த கார்பன் 14 காணப்படும். உயிரோடு இருக்கும்போது ஒரு உயிரினம் கார்பனை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும். ஒருவேளை அந்த உயிரினம் இறந்து போயிட்டா

0: புதுசாக கார்பன் 14 சேருவது நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்பன் 14 உடம்பு சிதைய சிதைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கார்பனோட அரை ஆயுள் காலமே 5730 வருஷங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளில் 100% கார்பன் 14 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுமார் 5730 வருஷத்துக்கு அப்புறம்தான் அதிலிருந்து 50% குறையும். அடுத்த 5730 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த கார்பன் 25% குறையும். இப்படி மெல்ல மெல்ல 5730 வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல்லிருந்து கார்பன் விட்டு பிரிஞ்சு வெளியேறும். இப்படி இந்த குறைவை கணக்கிட்டுத்தான் அந்த உயிரினம் எப்போ இறந்துச்சுங்கிறத விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறணும், கார்பன் நமக்கு எதிரி இல்லை, கார்பன் அதிகரிப்பு தான் நமக்கு பிரச்சனை. இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் மரங்கள் உறிஞ்சிக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனையும் அது கார்பனாகவும் சேமிச்சுக்கிறதுன்னு சொன்னேன்ல. ஆக மரங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டா நாம் வெளியேற்றுற இந்த கார்பனை அது உறிஞ்சிக்கிட்டு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். கார்பனை உறிஞ்சு தன்னோட புதைச்சி வச்சுக்கிற மரங்களை தான் நாம் வெட்டி அந்த கார்பனை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு தான் ஆபத்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் இந்த ஆபத்துலேருந்து நம்மளெல்லாம் குறைச்சிக்கணும், நாமெல்லாம் மீண்டு வரணும்னா மரங்களை நாம் நடணும். குறைஞ்சபட்சம் நாம் சுவாசிக்க சுயநலத்துக்காகவாவது சில மரங்களை நடலாமே.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம், புரட்டாசி மாதம், 27 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 15 வியாழக்கிழமை என்று, அதாவது நாளை, வெள்ளரிக்காய் உற்பத்தி முறைகள் குறித்த பயிற்சி மதுரை கிழக்கு பகுதியிலும், 23 வெள்ளிக்கிழமை என்று நுண்கீரைகளில் மதிப்பு கூட்டல், 27 செவ்வாய்க்கிழமை என்று செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு, 28 புதன்கிழமை என்று மண்வள மேலாண்மை மற்றும் தேவைக்கேற்ப உரம்பிடும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு பற்றிய பயிற்சிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும், 29 வியாழக்கிழமை அன்று பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலம் பகுதியிலும் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 15 வியாழக்கிழமை என்று, அதாவது நாளை, பால் மாடுகளில் மடிநோயை கட்டுப்படுத்த மாஸ்டர் ஹீல் ஜெல் குறித்த FLD பயிற்சி, 16 வெள்ளிக்கிழமை என்று தேங்காயில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த FLD பயிற்சி KVK வளாகத்தில் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 17 சனிக்கிழமை என்று பால் மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 56. அலைபேசி எண் மீண்டும் 94 88 57 56. விருப்பம் உள்ளவர்கள் இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, நெல்லில் துத்தநாக சத்து பற்றாக்குறையின் அறிகுறிகள் என்று சொல்லும்போது, இலையின் அடிபாகத்தில் நடுநரம்பின்

0: இருபுறமும் பட்டையான மஞ்சள் நிற கோடுகள் தோன்றும். சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் கீழ் இலைகளில் காணப்படும். இலையின் பரப்பு குறைந்துவிடும். மணி பிடித்தல் காலதாமதமாகும். வளர்ச்சியானது சீராக இருக்காது. இதனை நிவர்த்தி செய்ய மண்ணில் அடி உரமாக 25 கிலோ துத்துநாக சல்பேட் இட வேண்டும். 5 கிராம் துத்துநாக சல்பேட்டை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இலை வழியாக 15 நாள் இடைவெளியில் இருமுறை தெளிக்க வேண்டும். இம்முறையை பின்பற்றும் போது நெல்லில் அதிக விளைச்சல் பெறலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தகவல் குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா நீங்க கொய்யா பழ சாகுபடி இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கொய்யா பழ சாகுபடி இதுல என்னென்ன உத்திகள் இருக்கு, என்னென்ன நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்ப கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது மொதல் நீங்க வந்து நிலத்தை எப்படி நீங்க வந்து சமப்படுத்தி இந்த கொய்யா சாகுபடிக்கு ஏத்த மாதிரி மாத்தினீங்க?
2: கொய்யா மரத்துக்கு வந்து செம்மண்ணா இருந்தா ரொம்ப நல்லது. அந்த செம்மண்ல வந்து நம்ம மொதல் உழுது ரெடி பண்ணிட்டு ஒரு 15 அடிக்கு ஒரு மரம் வைக்கிறது நல்லது. சிலர் வந்து 12 அடிக்கு ஒரு மரம் வைக்க சொல்லி சொல்றாங்க. இந்த செடிகள்லாம் நான் பெரிய உலகத்துல சிவா நர்சரின்னு ஒன்று இருக்கு, அந்த நர்சரியில வாங்கி கொண்டாந்து நாங்கள் செடியெல்லாம் வச்சோம். நாங்கள் வச்சிருக்கிறது 15 அடிக்கு ஒரு மரமாக வச்சிருக்கோம். ஆனால் 12 அடிக்கு ஒன்று வைக்க சொல்கிறாங்க, நான் 15 அடிக்கு ஒன்று வச்சிருக்கேன். செடி வச்ச 1.5 வருஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்குது இது லக்னோ 99 ரக நாங்கள் நட்டிருக்கோம். மற்றபடி கொய்யாவை பொறுத்த வரைக்கும் குப்பை மெயினாக போடணும். அதேங்க அதில் உள்ள ஒரு கட்டாயமான விஷயம்.
1: இப்போ நர்சரியில் போய் நீங்களே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க, எத்தனை மாத கண்ணுலாம் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க?
2: கண் வந்து அநேகமாக ஒரு 2 மாதம் வச்சிருந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு வரும்போது ஒரு 2.5 அடி உயரத்தில் இருக்குது அந்த செடி. அவங்க 2 மாதம் வளர்த்து கொடுக்குறாங்க, நம்மகிட்ட கொடுக்கையில்.
1: இப்போ கண் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குழி தோண்டி எத்தனை இடைவெளியில் அந்த கண் நடணும் அது எல்லாமே நீங்கள் செஞ்சுருப்பீங்கல்ல, அப்படி என்னென்னலாம் செஞ்சுருந்தீங்க?
2: செடி வைக்கும்போது வந்து ஒரு 1 அடிக்கு 1 அடி தோண்டிட்டு 12 அடிக்கு ஒரு செடியை வைக்க சொல்லி சொல்கிறாங்க. நான் 15 அடிக்கு ஒரு செடியாக வச்சிருக்கேன். குழி ஒரு 1 அடிக்கு 1 அடி தோண்டிருப்போம். அதுக்கு மேலே தோண்டலை. மண் நல்லா இருக்குன்றக்காண்டி ரொம்ப ஆழமெலாம் நான் தோண்டலை. 1 அடிக்கு 1 அடி தான் தோண்டி கை குழி மாதிரி தோண்டி தான் வச்சோம் நாங்கள்.
1: இப்போ குழி தோண்டினதுக்கப்புறம் அதில் ஏதாவது உரம் அந்த மாதிரிலாம் போடுறீங்களா?
2: எங்களுக்கு மண் வந்து கரம்ப கலந்த மண்ணுன்றதுனால நான் உரம் போடலை. ஆனால் கரம்புக்கு மண் இல்லாமல் செம்மண்ணா மட்டும் இருந்தாலும் மற்ற மண்ணாக இருந்தாலும் உள்ள அந்த குழிக்கில் வந்து குப்பை போட்டு ஒரு 10 கிலோ குப்பையை போட்டு ஒரு 1 மாதம் ஆற விட்டுட்டு செடி வைக்கிறது நல்லது.
1: இப்போ நீங்கள் வந்து செடி வைக்கும்போது இப்போ எந்த காலம் அப்படின்னு எதுவும் முடிவு பண்ணிடுவீங்களா? இப்போ மழை காலத்தில் அப்படின்னு நடும்போது ரொம்ப சிறந்ததாக இருக்கா, இல்லை எப்போ நட்டான் அப்படின்னா இந்த செடி வந்து முளைச்சு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு?
2: பொதுவாக வந்து அந்த ஜூன் மாதத்துக்கு மேலே வச்சோம்னா கொஞ்சம் தொடர்ச்சியாக மழை பெய்யும். அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை குறைச்சி விட்டாலும் செடி நல்லா வந்துடும். அந்த மழை காலத்தை அனுசரித்து இல்லை தண்ணி நல்லா இருக்கு நம்மளால தண்ணியோட முடியும்ன்றவங்க எந்த காலத்தில் வேணாலும் அந்த கொய்யா கண்ணு நெல்லி கண்ணு இது எல்லாமே நடலாம். அதனால நம்ம வந்து ஜூன் மாதத்தில் நடுறது கொஞ்சம் ரெகுலராக மழை பெய்யும், இயற்கை சீதோசனால நல்லா இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி நம்மளால் ரெகுலராக நல்லா விட முடிஞ்சால் வெயில் காலத்தில் சுற்றி களை வர்றது கொஞ்சம் குறையும், நம்ம ஈஸியாக செடியை கொண்டு வந்துடலாம். மழை காலத்தில் சுற்றி நம்ம வேற விவசாயம் பண்ணணும், இல்லாடியே சும்மா கொய்யா கண்ணை மட்டும் நட்டோம்னா களைகள் நிறையா படர்ந்து நம்ம செடியை போட்டு அமுக்கும். அதனால இந்த ஜூன் மாதத்தில் நடுறது நல்லது, இல்லை தண்ணி நம்மளால் விட முடிஞ்சால் எல்லா மாதமும் நடலாம்.
1: இப்போ கொய்யா கண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டிருக்கீங்க? இப்போ அதன் மூலமாக நமக்கு வந்து உற்பத்தி கிடைக்குது.
2: கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2.5 ஏக்கர் போட்டிருக்கேன். அதாவது 1 ஏக்கர் கணக்குன்னு வாங்கி நடலை. இந்த 2.5 ஏக்கரில் நான் வந்து ஒரு 300 கன்று நட்டிருக்கேன். இந்த 15 அடி இளவெளியில் வைக்கும்போது நெல்லியும் அதே மாதிரி 15 அடி இளவெளியில் 300 கன்று நட்டிருக்கேன். இந்த செடிகள் எல்லாமே சமயத்தில் சிலது கொஞ்சம் பழுது போகத்தான் செய்யும். ஒரு 10% 15% நம்ம என்னதான் கவனமாக பார்த்தாலும் அந்த மாதிரி பழுது போக போக திரும்ப இடையில அந்த டேமேஜ் ஆகும்போது ஒரு 10 கன்று 10 கன்று டேமேஜ் ஆகுதுன்னா அந்த 10 கன்று போட்டு ஒரு 4 வருஷம் வரும்போது எல்லா இடத்துலையுமே செடி இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் டேமேஜே இல்லாமல் ரெகுலராக எல்லா மரமும் காய்க்கிற மாதிரி வந்துடுங்க. அதில் நம்ம நடுற கன்று பூராமே அதில் சக்ஸஸாக வந்துடும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் இடையில பழுது கன்று போட்டு போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு எல்லா இடத்தையும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 6-7 வருஷமாக காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் முடுவார் அப்படின்ற ஊருக்கு நாங்கள் காயெல்லாம் கொண்டு போகிறோம். அது சீசனை பொறுத்து கொஞ்சம் முன்பின்னா காய்க்கும்.
1: இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2.5 ஏக்கரில் ஒரு 300 கன்று போட்டிருக்கீங்க அப்படின்னீங்க. இப்போ உங்களுக்கான உற்பத்தி அப்படின்றது எவ்வளோ நாள் இடைவெளியில் கிடைக்குது, எந்த அளவுக்கு கிடைக்குது, குறிப்பிட்ட கிலோ கணக்கு சொல்ல முடியுமா?
2: நாங்கள் நட்டு வச்சு 1.5 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது. 3 வருஷத்துக்கு மேலே ஓரளவு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம கொண்டு போகிற பெட்டியில் வந்து 35 கிலோவிலேருந்து 40 கிலோ காய் இருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து 500 ரூபாய்க்கும் போகுது, அன்சீசன் காலத்தில் காய்ச்சிச்சுன்னா 2000 ரூபாய்க்கும் போகுது. அதனால் விலை நிர்ணயத்தை நம்மளால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த காய்கள் வந்து 12 மாதமும் காய்க்கக்கூடியது கொய்யா. அதனால் நமக்கு எந்த மாதத்தில் வருது எந்த மாதத்தில் கிடைக்குது அது நிர்ணயமாக அதிகமான சம்பாத்தியத்தை அதில் சொல்ல முடியாது. நமக்கு அந்த அன்சீசனில் கிடைச்சா நிறையா லாபம் கிடைக்கும், சீசனில் கிடைச்சா ரொம்ப குறைச்சி கிடைக்கும். அது இயற்கையில் வருது, அதை நம்ம சொல்ல

0: முடியாது. இதில் டேமேஜாக உள்ள பழங்களை வந்து கிலோ 12 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 14 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க. அந்த டேமேஜ் பழங்களை அந்த சீசன் காலத்தில் கொஞ்சம் டேமேஜ் கூட இருக்கும், அப்போ அந்த டேமேஜ் பழங்களை அந்த தனியாக அதை கொண்டே போட்டோம்னா ஜூஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நல்ல பழங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விலை நிர்ணயம் வர்ற காய்களை பொறுத்து வியாபாரிகள் சில டிமாண்ட் சீசனில் வியாபாரிகள் கம்மியாக வந்தால் விலை போகாது. அதே இது நல்ல சீசன் டைத்தில் நிறையா காய் வந்து நிறையா வியாபாரிகள் வந்தாங்கன்னா நிறையா நமக்கு விலை கிடைக்கும். அதனால் வரக்கூடிய காய்கறி உற்பத்திகளை பொறுத்து இருக்குது.
1: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி. ராமநாதன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:45. இனி கேட்கலாம்
3: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
4: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
5: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, யானை வலிமையும் அறிவும் நிறைந்த விலங்கு. சின்ன வயதில் நாம் பார்த்து மகிழ்ந்த ஒன்று. ஏன் இப்போது பார்க்க மாட்டோமா? இப்போதும் பார்த்தாலும் அது பரவசம். நண்பர்களே, யானையை எத்தனை முறை பார்த்தாலும் பரவசமும் ஒரு மகிழ்ச்சியும் இனம் புரியாத ஒன்றாக கடந்து நிற்கிறது. யானையை பார்த்தவுடன் நமது நினைவுக்கு வருவது எது? அதன் பிரம்மாண்டமான தோற்றம், உடல், நீண்ட தும்பிக்கை, பெரிய காதுகள், வலிமையான கால்கள் ஆகியவைதான். ஆனால் யானையின் சிறப்பு அதன் உடல் வலிமையில் மட்டுமில்லை, அதன் சமூக வாழ்க்கை, அதனுடைய நினைவாற்றல், அது தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவையும் நம்மை வியக்க வைக்கின்றன. யானையை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது என்று நாம் ஏற்கனவே சொன்னேன். அது உண்மைதான். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று நம்முடைய அற்புதமான முதுமொழிக்கேற்ப நாம் இன்றும் எத்தனை முறை பார்த்தாலும் இது வியக்கத்தகுந்த ஒன்றாக இருக்கிறது. நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய நிலவாழ் விலங்கு யானை. ஆப்பிரிக்க யானைகளும் ஆசிய யானைகளும் தனித்துவமான இனங்களாக வாழ்கின்றன. இந்தியாவில் காணப்படும் ஆசிய யானை நமது வனச்சூழலில் முக்கியமான உயிரினங்களில் ஒன்று. யானையின் தும்பிக்கை ஒரு வியப்பான கருவி. அது உணவை எடுக்கிறது, தண்ணீரை பருக அது உதவுகிறது, பொருட்களை தொடவும் நகர்த்தவும் பயன்படுகிறது. ஒரு பெரிய மரக்கட்டையை நகர்த்தும் வலிமையும் சிறிய பொருளை துல்லியமாக பற்றும் திறனும் அதற்கு உண்டு. ஒரு சுவையான ஒப்பீட்டை நாம் செய்து பார்க்கலாம். எவ்வாறு? அவை மனிதனிடம் கை இருக்கிறது, யானையிடம் தும்பிக்கை இருக்கிறது. மனிதன் கையால் ஒரு பொருளை எடுக்கிறான், யானை தும்பிக்கையால் உணவையும் தண்ணீரையும் கையாளுகிறது, எடுக்கிறது. நண்பர்களே, இயற்கை ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதற்கேற்ற திறன்களை வழங்குகிறது. யானைகள் கூட்டமாக வாழும் ஒரு சமூக விலங்குகள். அவற்றின் கூட்டத்தில் தாய்வழி பிணைப்புகள் முக்கியமானவை. குட்டிகளை பாதுகாப்பதில் கூட்டத்தின் பிற உறுப்பினர்களுக்கும் பங்கு வகிக்கலாம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? யானை நமக்கு கற்றுத்தரும் பாடம்

0: என்ன? அதுதான் நண்பர்களே, வலிமை என்பது பிறரை அச்சுறுத்துவதற்காக அல்ல, பாதுகாப்புக்காக பயன்பட வேண்டும். நாம் வலிமையாக இருக்கிறோம் என்பதற்காக பிறரை அச்சுறுத்த வேண்டாம், சிறரை பயங்கொள்ள செய்ய வேண்டாம். நம்மை பார்த்து பல பேர் ஐயோ பயங்கரமான ஆள்பா என்று பயந்து ஓடிவிட செய்துவிடக்கூடாது. இன்று யானைகள் பல சவால்களை எதிர்கொள்கின்றன. காடுகள் சுருங்குதல், மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல்கள், சட்டவிரோத வேட்டை போன்றவை அவற்றின் வாழ்வை அச்சுறுத்துகின்றன. யானைகள் உணவை தேடி வழக்கமான பாதைகளில் செல்லும்போது மனித குடியிருப்புகளில் குறுக்கிடுவதால் மோதல்கள் ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு காண வனப்பகுதிகளை பாதுகாப்பதுதான் முக்கியம். அறிவியல் அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அவசியம். இவற்றைத்தான் நம்முடைய யானைகள் நம்மிடமிருந்து கேட்டு பெறுகின்றன. நண்பர்களே, யானை நேசிப்பதென்றால் அதன் படத்தை பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல, அதன் இயற்கையான வழித்தடத்தை பாதுகாப்பதும் தான் ஆகும். அவருடைய வாழ்விடத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கானதாக நாம் மாற்றுகிற போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது. யானையின் வலிமையை வியக்கிறோம், அதன் வாழ்விடத்தை நாம் பாதுகாக்க வேண்டாமா? அதைத்தான் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுவோம், அன்பு காட்டுவோம். இதுதான் இன்றைய சிந்தனை. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு ரொம்ப நாளாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
5: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 6:55. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட ஒரு பாடல் பாடிக்கிட்ட ஒரு குழந்தையை காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க பேர் என்னன்னு கேட்டலாமா? உங்க பேர் என்ன?
2: என்னுடைய பெயர் பரணி தரன்.
1: சரி, என்ன பாட்டு பாட போறீங்க?
2: நான் பாரதியார் பாட்டு பாட போகிறேன்.
1: சரி, பாடுங்க கேட்கலாம்.

பார்த்தேன் நந்தப்பா இது காதினி எங்கள் தந்தையர் நாடன பேச்சு நிலை சத்தி பிறக்குது மூச்சு நிலை சந்தனானே நம் தன்னானே தன்னை தன்னானே தன்னானே தன்னானே நம் தன்னா

0: தண்டில் வாப்புகள் கொண்ட தமிழ் நான் நந்தி எல்லும் சீலபாதிகாரமன்றி தமிழ்நாடு தன்னீனம் தன்னானே தன தன்னீனம் தன்னானே தன்னீனம் தன்னானே தன தன்னீனம் தன்னானே.
1: அருமை அருமை, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எத்தனை கைகள் நம்மளை தள்ளி விட்டா என்னங்க, நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒருபோதும் யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகள் விப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

7 மணி ஐந்து நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வெளியில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு இங்கெல்லாம் வந்தா எப்படியெல்லாம் கிளைமேட் இருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் டிராபிக் அப்படிங்கிறது காலையிலேயேவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. எஸ் இன்னைக்கு வந்து நம்ம வைகை வடகர சாலை, அதுக்கப்புறம் நம்ம அழகர் கோவில் ரோடு, அப்புறம் செல்லூர் அந்த சைடில் தத்தநேரி சாலை, இங்கே எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமான வழக்கத்துக்கு மீறின கொஞ்சம் டிராஃபிக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம பெரியார் பேருந்து நிலையமாகட்டும், காலவாசல் சந்திப்பு இருக்கு இல்லையா அங்கே, அப்புறம் கோரிப்பாளையம் அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த மாதிரி அந்த சுற்று வட்டாரங்களில், அப்புறம் எப்பவும் போல் நம்ம மாட்டுத்தவணை போகிறவை, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் வந்து அதிகமாகவே டிராஃபிக் இருக்கும். அதனால் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடியே வந்து கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கே போனாலுமே சரி, சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ணலாம். இந்தந்த இடங்கள் இப்படிலாம் டிராஃபிக் இருக்குங்கிறதுனால நீங்கள் டூ வீலர் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. பின்னாடி உட்காந்துட்டு வரக்கூடியவங்களுக்குமே வந்து ஹெல்மெட் வந்து கொடுங்க கண்டிப்பாக. என் கார் டிரைவ் பண்ணக்கூடியவங்க சீட் பெல்ட் வியர் பண்ணிக்கோங்க. இன்றைக்குமே வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ், ஆரன்ஸ், அதெல்லாம் தேவைப்படக்கூடிய இடங்களில் தேவைப்படக்கூடிய சமயத்தில் தயவு செஞ்சு பயன்படுத்தலாம். தேவையில்லாத இடங்களில் வந்து அதை போட்டுற வேணாம். அதில் வந்துட்டு நம்ம கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே அடுத்த பாட்டு வைத்தியஸில் இருக்குது கேட்டுட்டு வந்துடுவோமா.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80

0: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: கத்திரிக்காய்கள் வந்து 30 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் இருக்கு. பால்கீரை வந்து 36 ரூபா. அதுக்கப்புறமா தக்காளி, நாட்டு தக்காளி, அதுக்கப்புறமா உருட்டு தக்காளி அப்படின்னு சொல்லலாம், 25 ரூபா, 30 ரூபான்னு. வெண்டைக்காய் வந்துட்டு 25 ரூபாயிலேருந்து 28 ரூபா. புடலங்காய் வந்து 45 ரூபா, கிட்டத்தட்ட வந்து 36 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 45 ரூபா வரைக்குமே இருக்கு. அதே போல் பீர்க்கங்காயும் வந்து 30 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் இருக்கு. சர்க்கரை பூசணி அப்படிங்கிறது வந்து பூசணிக்காய், அரசாணிக்காய் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவோம்ல, 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாயாகவும். அதே போல் நம்ம அந்த ஒயிட் கலரில் இருக்கோம் இல்லையா, அந்த பூசணிக்காய் வந்து 20 ரூபா, 16 ரூபா அப்படின்னு வந்துட்டு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. சுரைக்காய் வந்து 18 ரூபாயிலிருந்து 24 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. அவரைக்காய் வந்து 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்குமே வந்துட்டு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. கொத்தவரங்காய் 30 ரூபா, 32 ரூபாயும் ஆகும். மிளகாய் வகைகள்லாம் 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும், அதுக்கப்புறம் 70 ரூபா வரைக்குமே கூட இருக்குது. இன்னும் தாண்டி போகிறோம், நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுறோம்ப்பா காலையிலேயே அப்படின்னா 80 ரூபாய் வரைக்குமே வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. முள்ளங்கி 36 ரூபாயாகவும், முருங்கைக்காய் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும், தேங்காய் வந்து 68 ரூபா வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. வாழை இலை 25 ரூபா, 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் இருக்குது. வாழைக்காயும் வந்துட்டு 4 ரூபா, 5 ரூபா அப்படின்னு. அந்த வாழைப்பூ வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த வாழை குடும்பமே 8 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொத்தமல்லி 100 ரூபா, 110 ரூபாயாகவும், புதினா வந்துட்டு 45 ரூபா, 50 ரூபா வரைக்கும், கருவேப்பிலை 55 ரூபா, 50 ரூபா வரைக்கும் வந்துட்டு விற்பனை செய்யப்பட்டுருக்கு. சேனை கிழங்கு, அதே போல் அந்த கிழங்கு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கருணக்கிழங்கு, அந்த கிழங்கு, இந்த கிழங்குன்னு ஏகப்பட்ட கிழங்கு இருக்குல்ல, அந்த எல்லா கிழங்குமே உங்களுக்கு வந்து 36 ரூபாயிலேருந்து 100 ரூபாக்குள்ள வரைக்கும் வந்து விற்பனை செய்யப்பட்டுருக்கு. சின்ன வெங்காயம், ஆமாம், அங்கங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கு, அந்த வெங்காய ரேட்டை மட்டும் கொஞ்சம் சொல்லுமா, கேட்டாவது ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 85 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயமும். பெரிய வெங்காயம் வந்துட்டு அந்த சிகப்பு கலரில் நம்ம சிலர் பயன்படுத்துவோம் இல்லையா, அது வந்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும். அப்புறம் லயன் சொல்லி இன்னொரு ஐட்டமும் வந்து யூஸ் பண்ணுவோம், அது வந்து 55 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை செய்யப்பட்டுருக்கு. பீட்ரூட் வந்து 50 ரூபாயாகவும் இருக்குது. அதே போல் சோயாபீன்ஸ் வந்து 120 ரூபாய், முட்டைகோஸ் வந்து 24 ரூபா, காலிஃப்ளவர் 30 ரூபா, நூல்கோல் வந்து 55 ரூபா அப்படின்னும், சௌச்சோ அப்படி வந்து 35 ரூபா வரைக்கும் விற்குது. இஞ்சி வந்து கிலோவுக்கே வந்து 190 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும். அதே போல் ரெண்டு ரகமாக பிரித்து அது ஒரு 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் இன்னொரு ரகமும் இருக்குது. பூண்டு கிலோவுக்கு வந்து 260 ரூபாய் வரைக்கும், 140 ரூபாயிலிருந்து 240 ரூபாய், 260 ரூபாயின்னு ரைட் வைஸ் வந்து விற்பனை செய்யப்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதுக்கப்புறமா வந்து நமக்காக அந்த கோவைக்காய் அதை வந்து 45 ரூபாவும், மொச்சை வந்துட்டு 55 ரூபாயாகவும், நெல்லிக்காய் வந்து 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும், வெள்ளரிக்காய் 36 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும். பிஞ்சு வெள்ளரிக்காயாக வேணும் அப்படின்னா நீங்கள் 100 ரூபா வரைக்குமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் விற்பனை செய்யப்பட்டுருக்கு. பழங்கள், காய்கள், கீரைகள் அப்படின்னு இது ஒரு பக்கம் போச்சு அப்படின்னா, பழத்தில் வாழைப்பழம் வந்து 5 ரூபாயில் ஆரம்பித்து 10 ரூபா வரைக்கும், சப்போட்டா வந்து 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும், திராட்சை 120 ரூபாயாகவும், கொய்யாப்பழம் வந்து 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும், மாதுளை 180 ரூபாயிலிருந்து 260 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை செய்யப்படுது. சீதாப்பழம் 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழமும் வந்து 130 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. ஆப்பிளும் 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும். அன்னாசி பழம் 70 ரூபாய் வரைக்கும். கற்பூர வெற்றிலை, வெற்றிலையெல்லாம் வந்து 200 ரூபா, 220 ரூபா வரைக்கும் எல்லா ரகங்களும் சேர்ந்து விற்பனை செய்யப்பட்டுருக்கு. அதே போல் தர்பூசணி பழம் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாகவும், எலுமிச்சை பழம் வந்து 200 ரூபாயிலிருந்து 220 ரூபாயாகவும் கிலோவுக்கு விற்பனை செய்யப்பட்டுருக்கு. கப்பாலி பழம் 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், மாம்பழம் அதில் மாம்பழ வகைகள் எல்லாம் சிலது மட்டும் இருக்குது, அது வந்து ஒரு 180 ரூபாயிலிருந்து 200 ரூபா, 250 ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், எந்த காய்கறிகள் பழங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ரேட்டை வந்து இப்போ கேட்டிருக்கீங்கும்போது அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி வாங்கலாம், என்ன மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரமா போய் வாங்கிட்டு வாங்க.

மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயா காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று நவராத்திரியில் 4வது நாள். 10 காணி மலை ஸ்ரீ காளி தேவி கோயிலுக்கு செல்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது 10 காணி மலை. இங்குதான் இந்த காளி தேவி கோயில் உள்ளது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 3500 உள்ளது. 12 ஆண்டுகள் பஞ்சத்தில் தவித்த மக்களை சூலத்தின் வடிவில் வந்து வாழ வைத்தவள் இந்த காளி தேவி. அகத்தியர் ஆதிசேஷனை தரிசித்த தலம். மார்த்தாண்டவர்மா மகாராஜாவின் உயிரை காக்க பாலனாக வந்து தர்மசாஸ்தா அருள் புரிந்த திருத்தலம். 10 காணி ஊரிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் சாலை வழியாகவும் 1.5 கிலோமீட்டர் மலைப்பாதை வழியாகவும் பயணம் செய்து கோவிலை அடைய வேண்டும். மலைக்கு மேல் சென்றதும் முதலிலே காளி கோவிலை அடையலாம். சிம்ம வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் வடக்கு நோக்கி காளி அருள் பாலிக்கிறாள். கோவிலை ஒட்டி மகாகணபதி சன்னதி உள்ளது. காளி கோவில் எதிரில் திறந்த வழியில் நாகர் சன்னதி. அங்கு ஆதிசேஷன் சுயம்புவாக காட்சி தருகிறார். அருகில் அகத்தியர் சன்னதி. அங்கிருந்து பார்த்தால் வரம்பதி சாஸ்தா கோவிலை தரிசிக்கலாம். சாஸ்தா கோவில் பின்புறம் சற்று தொலைவில் சூலங்குத்தி என்னும் வழிபாட்டு ஸ்தலம் உள்ளது. இதுவே காளி மலையின் மூலஸ்தானம் என கருதப்படுகிறது. சூலாங்குத்தியில் சுற்றிலும் கருங்கற்கள் அமைக்கப்பட்டு சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி உள்ளனர். மேற்கூரை இல்லாத கோவிலாக சூலங்குத்தி உள்ளது. கோவிலின் நடுவே திரிசூலம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக நட்டு வைத்த சூலங்களையும் இங்கு நாம் பார்க்கலாம். இதனால்தான் இந்த சன்னதி சூலங்குத்தி எனப்படுகிறது. இங்கு ஆதிவாசிகளின் பாரம்பரிய பாடலான சாற்று பாட்டு பாடப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. சிவ பார்வதி திருமணம் நடைபெற்ற போது வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்து சமநிலைப்படுத்த சிவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார். இந்த பகுதிக்கு வரும்போது அகத்தியர் கொண்ட வரம்பதி மலையில் தங்கி தவம் மேற்கொண்டார். அவருக்கு ஆதிசேஷன் தரிசனம் தந்தார். இங்கு அகத்தியர் பீடம்

0: உள்ளது. எல்லோருக்கும் அரிய வரங்கள் கிடைக்கும் இடம் என்பதனால் இதனை வரம்பதி என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட மலையில் பிரசனம் பார்த்தபோது தேவியின் சாநித்தியம் இருக்க இம்மலை காளிமலை என பெற்றது. ஒரு காணி நிலம் என்பது 32 ஏக்கர், 320 ஏக்கர் கொண்ட பகுதி என்பதனால் இது 10 காணி என பெற்றது. திருமணப்பேறு மகப்பேறு உடல் நலம் வேண்டி இங்கு வழிபடுகிறார்கள். நவராத்திரி சித்ரா பௌர்ணமி துர்காஷ்டமி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. துர்காஷ்டமி நாளில் கன்னியாகுமரியிலிருந்து அஷ்டமங்கல திரவியங்களுடன் பாத யாத்திரை தனியாக தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிறார்கள். குருவருளும் திருவருளும் நல்கும் 10 காணிமலை காளி தேவியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

7:35 ஆயிட்டு இருக்கக்கூடிய வெளியில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு வெதர்லாம் அப்படி ஒரு மாதிரி சில சில குழு குழு அப்படின்னு இருந்தாலுமே கூட வெயில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டா, வெயிலுக்கும் நம்ம ஊருக்குமாப்பா எவ்வளவு பெரிய ஒத்துமை. எப்ப பார்த்தாலும் வெயிலா தானே இருக்கு, அப்பப்போ ஏதோ மழை எட்டி பாக்குது, இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா வந்து ஒரு 33 டிகிரி செல்சியஸ்லேருந்து 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும், ஈரப்பதம்னு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 79% வரை பதிவாகி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் சரி, மழையோ வெயிலோ புயலோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். மழை வருது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம கிளைமேட்டும் மாறி மாறி இருந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே வந்து நிறையா ஃபீவர்ஸ் எல்லாமே கூட, சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது அப்படிங்கிற மாதிரியான உடல் உபாதைகளும் வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மழைக்காக வந்தது தானே, அது ரெண்டு சரியாயிடும், ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த மழை தண்ணியெல்லாம் அங்கங்கே தேங்கி இருக்கு அப்படின்னா அது தேங்கவும் விடாதீங்க, அப்பப்போ வந்து அப்புறப்படுத்திடுங்க. நம்ம வீட்டையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் சுத்தமாக வச்சுக்கணும். நிறைய இடங்களில் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது அங்கங்கே வந்து கழிவுநீர்கள் எல்லாமே கூட சில இடங்களில் தேங்கி நிற்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி வெளியிலலாம் போயிட்டு வரோம் அப்படின்னா கை கால்களெல்லாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த கிருமியும் அண்டாது அப்படிங்கிற விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. நம்மளோட பாதுகாப்பு நம்மளை தாண்டி நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப முக்கியங்கிறத என்றைக்கும் மறந்துடாதீங்க.

7:42 ஆயிட்டு இருக்க வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருமே வந்துட்டு டே பை டே நம்மளுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாக எல்லாத்துக்கும் அதில் ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஊர்லேயே வந்து 10 நாள் புத்தக திருவிழா வந்து நடக்க இருக்கு. ஸோ நவம்பர் 13 தேதியிலிருந்து வந்து 10 நாட்கள் தொடர்ந்து வந்து புத்தக திருவிழா நடக்க இருக்கு தமிழக அரசினுடைய சார்பில். ஒரு வருஷமே வந்து நமக்கு செப்டம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வகையில் வந்து மதுரை தமுக்க மைதானத்தில் புத்தக திருவிழா நடைபெற இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திருவிழா எல்லாருக்கும் வந்து ஒரு கோலாகலமான ஒரு திருவிழாக்களில் புத்தக திருவிழாவை நிச்சயமாக சொல்லி

முடியும் எல்லாருக்குமே வந்துட்டு. அதுவும் புத்தக வாசிப்பாளர்களுக்கெல்லாம் இது பெரிய ட்ரீட். அப்பா எப்படா வரும், நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நவம்பர் நம்ம புத்தக திருவிழா அப்படிங்கிறது. அதனால எல்லாருமே வந்து புத்தக வாசிப்பாளர்கள் இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை புத்தக வாசிப்பாளர்கள் இங்கே கூட இருக்காங்கப்பா அப்படின்னாலும் சரி, அவங்கள நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம். டெஃபினட்டாக வந்து இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குது, தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து செயல்படுது நடத்தப்படுது அப்படிங்கிறதுனால நிச்சயம் பயனுள்ள இந்த திருவிழாவை நீங்கள் போய் சந்திக்க. ஸோ அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த திருவிழா நவம்பர் 13லேருந்து வந்து நடக்க போது தொடர்ந்து ஒரு 10 நாள் கண்டிப்பாக நீங்கள் அது பயனுள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லலாம், அண்ட் நீங்களுமே கூட போகலாம். அடுத்த பக்கமாக பார்க்குறப்ப நிறைய இடங்களில் வந்து இப்போ பவர் கட் அப்படிங்கிறத நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ மின்தடை அப்படிங்கிறது பராமரிப்பு பணி காரணமாக காலை 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே கொட்டாம்பட்டி ஏரியாவில் வந்து இருக்க போது, சின்ன கொட்டாம்பட்டி, பொட்டாப்பட்டி, வெள்ளிமலை, மூடுகான்காடு, அப்புறமா நம்ம தொந்தலிங்கபுரம், அப்போ சொக்கம்பட்டி, மணப்பச்சேரி, வெள்ளினிப்பட்டி, வீப்புதூர், சொக்கலிங்கபுரம், மணல்மேட்டுப்பட்டி, பள்ளப்பட்டி, புதுப்பட்டி, இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்துட்டு மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்படும். இன்றைக்கி கிடையாதுங்க, நாளைக்கு தான் அக்டோபர் 15ஆம் தேதியான நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வந்துட்டு பவர் கட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சு வச்சுக்கோங்க. மின்சாரம் பயன்படுத்தி என்னென்ன வேலைகளெல்லாம் நமக்கு வந்து காரசாரமாக நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்துட்டு 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுக்கோங்க.

7:50 ஆயிட்டிருக்க வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கான இடையே வந்து எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அடுத்தடுத்து பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஷெடியூல் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். அண்ட் அதை தொடர்ந்து வந்து நம்மளோட மதுரை எஃப்எம் ரெயின்போ அண்ட் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம இன்னைக்கு 8:02 இருக்கும்போது பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் வரப்போது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கண்டிப்பாக கேட்டு ரசிக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம 11:02 இருக்க கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்றைக்கு கும்மியோடு ஒரு குதூகலம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கும்மி பாடகி முத்துலக்ஷ்மி அவர்கள் வந்து பங்கு பெறக்கூடிய நேர்முகம் இருக்க உடன் உரையாடுறாங்க ஜிஜயா. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலையுமே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு கும்மி பாட்டில் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், அது சம்மந்தமான கேள்விகள், அந்த சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நேரலையில் பகிர்ந்துக்கிட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் அடுத்த பாட்டு நமக்காக வெயிட்டிஸில் இருக்க கேட்டுட்டு வந்துருவோமா?

7:55 கூடிய வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ஷோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். மெஸ் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இடையில வந்து யாரெல்லாம் பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி இந்த மாதிரி என்னென்ன நல்ல நல்ல விசேஷங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என் சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு கேட்கலாம். மகள் வெப்பம் மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டுப் போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது ஏதோ ஒரு புதுமை நமக்குள்ளே உருவாகுதுங்கும் போது யார்தான் நமக்கு பிடிச்சதை செய்யாமல் இருப்போம்ல? அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயமா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னா பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு 0452 இணைப்பின்னு சேர்த்து மகிழ்விப்போம், மகிழ்ச்சி.

0: இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா. நிகழ்ச்சியில் வந்திருக்க முதல் நேயர் வணக்கம்.
1: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நிவ்யா மேடத்துக்கும் வணக்கம்.
0: நன்றிங்க. சொல்லுங்க உங்க பேரு.
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம் சுமதி பேசுறேன் மேடம்.
0: சுமதி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பாடல்
0: வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 8:10 ஆயிட்டிருக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணோம்னா 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு கூப்பிடுங்க. 0452 இணைப்பெண்ண சேர்த்து நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
4: அன்பு சகோதரி இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். இளைச்சல் அனைவரும் நலமா?
3: எல்லாரும் சிறப்பா இருக்கும். பரவாயில்லையே, அடுத்தடுத்து நீர்கள் எல்லாம் வந்துட்டு லேடிஸா வந்துட்டு இருக்கீங்களே இன்னைக்கு.
4: அப்பறம் ட்ரை பண்ணேன், டக்குனு கிடைச்சிருச்சு.
3: கிடைச்சிருச்சா? சூப்பருங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
4: பாகுபலியில இருந்து மனோகரி.
3: ஓகே, கண்டிப்பா பாடல் வழங்கிடலாம். அளித்ததுக்கு நன்றி.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
4: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।

0: 8:15 ஆயிட்டிருக்க வேலையில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்றுட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர்?
1: யாஸ்மின் மேடம்.
0: ஆ, ஓகே யாஸ்மின், என்ன பாட்டு வேணும் இன்றைக்கி உங்களுக்கு?
1: நன்றி
0: அழைத்ததற்கு.

0: 8:21 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செல்வி பேசுறேன்.
0: செல்வி, செல்வி என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? ஒரு பாட்டு போடுறீங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி செல்வி.

0: 8:25 ஆயிற்றுக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முதலாளர் அன்பரசு பேசுறேன்.
0: அன்பரசு, அன்பரசுக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு சுப்பிரமணியபுரத்துல இருந்து மதுரை அந்த பாட்டு வந்து,
0: அந்த பாட்டு வேணுமா? சரி, ஒரே திருவிழா மோட்ல இருப்பீங்க போலயே.
1: ஆமா, திருவிழா நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணி 20-ஆம் தேதி முடியும்.
0: ஓகே, எல்லாரும் சிறப்பா கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள்.
1: வாங்க,
0: கண்டிப்பாங்க, எல்லாரும் வரும். நன்றி அழைத்ததற்கு. வாழ்த்துக்கள், நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.1

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 8:34 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகனுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: என்ன ஒரு அலை?
1: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.

0: நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கணும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்து கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட பேரு கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? நீங்க ரொம்ப பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்லை. ஜோதிமணி, ஜோதிமணி என்னாச்சு இவ்வளவு சத்தம் கம்மியா பேசுறீங்களே? ஆமாங்களா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? ஓகேவா, அப்பதான் எல்லாத்துக்கும் கேக்கும். ஓகே, அப்படி சத்தமா சூப்பருங்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு?
0: சரி, கண்டிப்பா பாடல் வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி. இன்னொரு அமைதி. ஓகே, பாடல் கேட்டுருவோம் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: எட்டு மணி 46 நிமிடம் ஆயிற்றுக்கு வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
4: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் FM சதீஷ்குமார்.
3: சதீஷ்குமார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: ஜனநாயக படத்துல இருந்து ஒரு பேரே வரலாறு.
3: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். வளைத்ததற்கு நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கேன். இதோட பாட்டு வேணுமா நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. மீண்டும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 8 மணிக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
5: என் நெஞ்சில் குடியிருக்கும்

இவன் பெரிய உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் முடிவணங்காதே, முயல் தலை போதாதே, முக்காலத்தில் எவரும்

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்குது பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னார் பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும், நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலைன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கள்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம்.

0: ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இனி தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் 4ம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதர்பான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்கவிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ஒவ்வொரு காலை பொழுதும் இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னன்னா, நேற்றை விட இன்று அழகாக வாழ இன்னும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த வாய்ப்பை மகிழ்ச்சியோடு பயன்படுத்துவோம். சின்ன சின்ன சந்தோஷங்களை சேகரிப்போம். பெரிய கனவுகளை நோக்கி நம்பிக்கையோடு பயணிப்போம். சின்ன சின்ன தகவல்களும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பீட்டான பாடல்களோடு இன்றைய ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜானகி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. 9:08 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. ட்ரைவ் பண்ணுறப்போ ரொம்ப சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்க. அதே மாதிரி டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிதானத்தை ஃபாலோ பண்ணலாமே. எப்படி இருந்தாலும் ஒரு 5-10 லேட்டாக போனாலும் பாதுகாப்பாக போகலாம். அதே மாதிரி டிராஃபிக் அப்படின்றது தவிர்க்க முடியாத விஷயமாயிடுச்சு இப்போலாம். அதனால கொஞ்சம் பொறுமையோட நிதானமாக போனோம்னா நம்மளுடைய நாளும் நல்லாயிருக்கும், நம்ம கூட வர்ற எல்லா பயணிக்கக்கூடிய எல்லாருடைய நாளும் இன்றைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

0: 14ஆம் தேதி இன்றைக்கான சிறப்பான தினம் என்ன அப்படின்னா, சர்வதேச தர நிர்ணய தினம். அதாவது இப்போ நம்ம வாங்கக்கூடிய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தரம் இருந்தால் தான் அது சந்தையில் நிலைத்து நிற்கும். ஒரு பொருள் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்ததாக போய் அந்த கடையில் வாங்குவோம். உலகத்திலேயே நுகர்வோர்களுக்கு தரமான பொருட்களையே தயாரித்து வழங்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் சர்வதேச தர நிர்ணய தினம் கடைபிடிக்கப்படுது. சரி, இந்த சர்வதேச தர நிர்ணய தினத்தை யார் யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க அப்படின்னா, சர்வதேச தர நிர்ணய அமைப்பு ISO, உலக தொலைத்தொடர்பு யூனியன் ITU, உலக மின் தொழில்நுட்ப ஆணையம் IEC இந்த உறுப்பினர்கள் சார்பில் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 14ஆம் தேதி உலக தர நிர்ணய தினம் கடைபிடிக்கப்படுது. இது எதுக்காக முக்கியமா அப்படின்னா, தரமான பொருட்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்கள் அவங்களுடைய சேவைகளை பாராட்டும் விதமாக தான் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 14ஆம் தேதி சர்வதேச தர நிர்ணய தினம் கொண்டாடப்படுது. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. காற்றலைகளில்
1: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு,
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு,
3: என் ஸ்கூட்டர் பிக்அப் வேற லெவல்,
4: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்அப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

மாட்டி விட்டாலே.

0: 8 300 37 57
1: पीसीपीएनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
3: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. அனுதினமும் புதுப்புது தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகை இன்றைக்கு கும்மியோடு ஒரு குதூகலம் அப்படின்ற தலைப்புல தான் வளம் வர காத்துட்டு இருக்கு. கும்மி பாடகி முத்துலட்சுமி நம்ம நிலையத்துக்கு வந்து உங்க கூட பேச தயாரா இருக்காங்க. உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: ஒன்பது மணி 23 நிமிஷத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்துடலாமா? நம்ம நாடு தமிழ்நாட்டு இந்தியாவில் துறைமுகம், விமான நிலையம், சாலை வசதிகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகம், நம்ம தமிழ்நாடு முன்னிலையில் இருக்காங்க. கடலோர மாநிலங்களில் சரக்கு போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதை எளிதாக்கும் சாதனையாளர் பிரிவுக்கான மத்திய அரசுடைய விருதையும் நம்ம தமிழக அரசு வென்றிருக்கு. பொதுவாக ஏதாவது சாதனை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை யாராவது பாராட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம தமிழ்நாடு இவ்வளோ சாதனைகள் செஞ்சு மத்திய அரசுடைய விருதையும் வென்றிருக்கு அப்படின்னு கேட்குறப்பே நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்டு இணைந்திருக்காங்க நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.
4: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
5: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
6: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
7: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

நேரம் காலை 9:32 கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டம்பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. ஒவ்வொரு நாளும் ட்ரை டம்பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில பாரத பிரதமருடைய திட்டங்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு எந்த திட்டம் பத்தி கேட்க போறோம் அப்படின்னா, பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் இந்த திட்டத்தை பத்தி தான். அதாவது பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்ற திட்டத்துல என்ன சொல்ல போறாங்க. ஆமாங்க, பெண் குழந்தைகள் அப்படின்னாலே நமக்கு ஒரு பாதுகாப்பு, அதே மாதிரி அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டிலே எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் பாரத பிரதமருடைய திட்டத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுடைய நலனை பாதுகாக்கணும், அவங்களுடைய கல்வியை உறுதிப்படுத்தணும். அதுக்காக நமது பாரத பிரதமர் 2015 ஜனவரி 22 ஹரியானாவில் இந்த பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதற்கான நேர்பாடுகள்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்துக்கான செயல்பாட்டு அமைச்சகமாக திகழுது. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாலினம் சார்ந்த பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்கிறதை தடுக்கிறதும், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதும், பெண் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்துறதும், இதெல்லாம் இந்த திட்டத்துடைய நோக்கங்களாக சொல்லப்படுது. கண்டிப்பாக இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலையும் சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வருங்கால சந்ததியான பெண் குழந்தைகள் அவங்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய கல்வியை உறுதிப்படுத்துறதுக்கும் நமது பாரத பிரதமர் அவர்கள் வழங்கிய திட்டம்தான் பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ். அதாவது பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம். இந்த திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டோம். ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு. அன்பே ஆர்வீரே திரைப்படத்திலேருந்து சங்கர் மகாதேவன் ஷாலினியுடைய குரலில்.

0: அப்போ trustworthy தானே?
1: Exactly. E20 scientifically researched, tested and proven safe. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
0: உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்க ஒரு ஏவுகணை அஸ்த்ரா 1 அப்படின்ற இந்த ஏவுகணை சுமார் 10 கிலோ எடை இருக்குமா. இது 100 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து போய் இலக்க துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த அஸ்த்ரா 1 ஏவுகணை வெற்றிகரமா சோதனை செய்யப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான்ல இந்த சோதனை நடந்திருக்கு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இலக்க துல்லியமா தாக்கி அழிச்சிட்டு வந்து உடனே மீண்டும் பயன்படுத்தும் திறனை கொண்டது இந்த அஸ்த்ரா 1 ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க.

யோசிச்சு பாருங்க, E20க்கு 15 to 20 years ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு,
4: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு,
5: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
6: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: ட்ரைடே மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டிருக்கோம். இதைத் தொடர்ந்து இன்று காலை 10:02 மனதை விடும் இனிய பாடல்களின் தொகுப்பாக மெல்ல வரும் பாட்டை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. அனைத்தினமும் புது புது தலைப்புகளோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு என்ன தலைப்புல வளம் வர காத்துட்டு இருக்கு? ஆமாங்க, ஒரு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக தான் நம்ம கண்ணாடி மாளிகை இன்னைக்கு வளம் வர காத்துட்டு இருக்கு. கும்மியோடு ஒரு குதூகலம் அப்படின்ற தலைப்புல கும்மி பாட்டு பாடகி முத்துலட்சுமி அவங்களோட நேர்முகம் கேட்க போறீங்க. உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171, 04-52 என்ற மதுரையின் முன்னேற்போடு வாங்க. இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் கும்மியோடு ஒரு குதூகலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
3: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களும் கேட்டரசும் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சி கேட்டரச அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா FC அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

பத்து மணி எட்டுன்னு விடாம ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நீங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க இல்ல ஆஃபீஸே ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃபீஸ்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கும் ஹரிபரியா இல்ல வெளியில வேலையெல்லாம் இருக்கு அப்படியே வந்துட்டு வண்டியெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா வந்து ஹெல்மெட் வியர் பண்ணுங்க. ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயம் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அண்ட் அதே போல வந்துட்டு சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் சேஃப், ரோட்ல வரக்கூடிய மத்தவங்களுக்கும் சேஃபா இருக்கும். ஒன் வேல வந்துட்டு நிறைய வாகனங்கள்லாம் அப்பப்போ வரதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சரியாக வந்து சாலை விதிகளை மதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே போல் வந்து சிக்னலில் நிற்காமல் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க முடியும் சில இடங்களில். அதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே சிக்னல் போடுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் கடமை நமக்கு எப்போவுமே இருக்குது. அதை இன்றைக்கும் மறந்துடாதீங்க. அண்ட் இன்றைக்கும் மெலவரும் பாட்டில் நம்ம வந்து பாடலோடு சேர்த்து சில விஷயங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு நம்ம வாய்க்கு சொல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் பல்லுப்பா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த பற்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், பற்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது, அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பேச போகிறோம் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: 10:16 ஆயிட்டிருக்க வேலையில மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து நம்மளுடைய சொல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அதே மாதிரி பல்லும் சுத்தமாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வாயும் கிளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு, இதையே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிவ்யானி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இன்னைக்கு வந்துட்டு வேர்ல்ட் கேவிட்டி ஃப்ரீ ஃபியூச்சர் டே, அதாவது ஒரு ஒரு வருஷமுமே வந்து நம்ம அக்டோபர் 14 வந்து பல் சொத்தை ஏற்படுவதை தடுத்து வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு தினம் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த தினம் தான் இந்த தினம், இன்றைய தினம். அதனால வந்து நம்ம வாய் எப்பவுமே வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வந்துட்டு காலையில் ப்ரஷ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணிடுவோம் இல்லையா. பட் ஆனால் நைட் டைம்லேயும் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நைட்டும் வந்து ப்ரஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிறைய இடங்களில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சில இடங்களில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணிடுவோம். அப்படிலாம் இல்லாமல் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, இனிமேலாவது வந்து அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட ரொட்டீனில் சேர்த்துக்கணும். காலையில் எப்படி எழுந்ததுமே வந்துட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு நம்ம பல் துளுக்குறோமோ அதே போல் நைட்டும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நம்மளோட நைட் டின்னருமே பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கு முன்னாடி 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளோட டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தூங்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து பழக்கப்படுத்தணும், நாமளும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் இல்லை, குழந்தைங்க வந்துட்டு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு டைமில் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம அதை பேசியிருப்போம். ஸோ குழந்தைங்க வந்துட்டு நம்ம என்ன பேசணும் என்ன பண்ணுறோங்கிறத பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறாங்கங்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்க கரெக்டாக வளர்கிற மாதிரியும் நாமளும் சில விஷயங்கள் நம்மளோட ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கணும், அதை குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டு தானே?
3: இளைய நிலா பொழிகிறதே.

10:23 ஆயிட்டு இருக்க வேலையில மெல்ல வரும் பாட்டே கேட்டுக்கிட்டே இருக்கும். இடையில வந்துட்டு நம்மளுடைய பற்கள் எவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு, அதை நம்ம எந்த அளவுக்குலாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல எஸ் அந்த பற்சிதைவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சொத்தப்பல் அப்படிங்கறது வந்து நமக்கு நிறைய சுகர் சாப்பிட்றோம் அப்படிங்கறதுனாலயோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் போயிட்டு அங்கங்க வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அதுல இருந்து வந்துட்டு ஒரு ஆசிட் மாதிரி ஒரு அமிலம் மாதிரி வந்து அது மாறி நம்மளோட எனாமல்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பல்லோட மேல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் அதை வந்து அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்துட்டு பல்லில் வந்து நமக்கு இந்த சொத்த பல் வர்றது, அப்புறம் பல் வந்து குழி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்படுறதுலாம் அந்த ரீசன் தான். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இது வராமல் பார்த்துக்கிறது. அப்போ வராமல் பார்த்துக்க நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறதும், ப்ரஷ் பண்ணுறதுக்குமே கூட சில முறைகள்லாம் சொல்லுவாங்க. ப்ரஷ் பண்ணும்பொழுது எப்பவுமே நம்ம மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி தான் ஜிக்ஸாக்காக தான் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இப்படி நேருக்கு நேராக வந்துட்டு விளக்குவோம், அப்படி இல்லாமல் மேலே கீழே அப்படிங்கிறது ப்ரஷ் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு ஃபார்மெட். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. எந்த வகையில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாமா?

9:29 ஆயிட்டிருக்க வேலையில் மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்மளுடைய பற்கள் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடையில அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ல. எஸ், இந்த பற்கள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கான பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுமான்னு கேட்டால் இன்னும்மா இவ்வளோ ஷாக்கிங்காக என்னமோ சொல்ல வர. எஸ், ஷாக்கு குறைங்க. என்ன விஷயங்கிறத நான் கன்வே பண்ணுறேன். அதாவது இந்த நம்ம விஸ்டம் டீத் அப்படின்லாம் சொல்வோம் இல்லையா, அது நம்ம நிறையா டாக்டர்ஸ் கிட்டலாம் கேட்கும்போதே சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றின அவேர்னஸ் நிறையவே வந்துருச்சு. பட் இருந்தாலுமே சில இடங்களில் விஸ்டம் டீத் தானே இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த டீத் என்ன ஆகுமா, நம்மளோட ஐக்கு போகிறது, கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகளை கூட பாதிப்பை ஏற்படுத்திடும். பற்களை வந்து நம்ம ரொம்ப வந்து பாதுகாப்பாகவும் அதே சமயத்தில் கரெக்டாக பராமரிக்கவும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்களில் வந்து பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் நம்ம கேள்விப்படுறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் நம்மளோட பற்களை.

10:35 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ பற்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்பவுமே தெரியும் தான். பட் அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுல நம்ம அப்படி இப்படி இருக்கோம் அப்படின்னா இனி எல்லாத்தையும் இப்படியே சரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சரி பண்றதுக்கான டிப்ஸ் தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். எஸ், நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அது என்ன அப்படின்னா தண்ணீர் தான். ஆமாம், நம்மளுக்கு வந்து இந்த பல் சொத்தை வர்றதுக்குமே கூட நம்ம ப்ரஷ் பண்ணல அப்படிங்கிறதுனாலையும் நம்ம சாப்பிட்டுட்டு கரையா வாய் கொப்பளிக்கல அப்படிங்கிறதுனாலையும் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உமிழ்நீர் குறைவாக வாய் வந்துட்டு வறண்டு போகிறது, அதனாலையுமே வந்து நம்மளுக்கு பல் சொத்தை ஏற்படும். அப்போ தண்ணி வந்துட்டு நம்ம அதிகமாக குடிக்கல அப்படிங்கிறப்ப நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயம்னா தண்ணீர் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கடி தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம எடுத்துக்கணும்.

நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு. சிலருக்கெல்லாம் வந்துட்டு மருத்துவ ரீதியாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நீங்கள் தண்ணி குடித்தா போதும்னு, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது குடித்தா போதும். பட் நம்ம பாடிக்கு வந்து தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், அதனால தண்ணீர் அதிகமாக குடிக்கணுங்கிற விஷயம் அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வாங்களேன் பாட்டு கேட்டுட்டு.

நேர்களை இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில கும்மியோடு ஒரு குதூகலம். கும்மி பாடகி முத்துலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் இருக்கு. உடன் உரையாடுறாங்க ஜி ஜெயா அவங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு கும்மி பாடல் எந்த அளவுக்கு பிடிக்கும், அது பற்றின தகவல்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு பல கேள்விகள் வச்சிருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு கண்டிப்பாக கேட்டு மகளலாம். 10:41 ஆயிட்டே இருக்கிற வெளியில நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. ஸோ பற்கள் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம பொதுவாகவே வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஃபுல் பாடி டெஸ்ட் அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுடைய பற்களுக்கு குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறது, கடைசிக்கு நம்மளும் அதுக்கும் பற்களுக்குமாவது 1 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து ப்ராப்பராக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதை நிறைய இடங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். நல்ல விஷயங்களை எப்பவும் உடனே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்க தான் செய்யுது இல்லையா. அதனால நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நாமளும் ஃபாலோ பண்ணலாம்.

10:47 ஆயிட்டிருக்க வேலையிலும் எல்லோரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம். இடையில பற்களுடைய பாதுகாப்பு பற்றின விஷயங்களையும் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அந்த வகையில் நிறைய இடங்களில் அப்படின்னு பார்க்குறப்ப சிலர் வந்து நம்ம இந்த மொத்த பற்களையுமே எடுத்துகிட்டு பல் செட்டு அந்த வந்து பயன்படுத்துறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. சிலர் வந்து பார்க்கவும் செஞ்சுருப்போம், சிலர் பயன்படுத்திட்டும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பல் செட் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடியவங்க எப்போவுமே இரவு நேரங்களில் வந்து அதை கலட்டிட்டு அதை சுத்தம் பண்ணி வச்சிடணும். ஒரு தண்ணியில் வந்து அதை போட்டு சோக் பண்ணி தான் வைக்கணும். வெறும் இதை வந்து அப்படியே வச்சிடக்கூடாது. அதே போல் அவங்களுமே வந்து இரவுகளில் அந்த எகர்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து தூங்கவே போகணும். அதே போல் காலையிலையும் ஒரு வாட்டி நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறது முக்கியமோ அதே போல் அந்த எகர்கள் எல்லாத்தையும் நம்ம கையாலேயே வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ஓகேவாக இருக்கும். அதை கலட்டாமல் அப்படியே பயன்படுத்துறதுங்கிறது கூடாது. அதன் மூலிமா வந்து வாயில் புண் ஏற்படுறது, அது வந்து கொஞ்சம் அல்சராக மாறுறது, அலர்ஜிகள் ஏற்படுத்துறதுங்க மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்துருங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: கேட்கலாம் மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்

தெரிவித்துள்ளார். உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதார்பன் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 11:03. கேட்கவிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில்
2: ஆனந்த

0: நேயர்களே, அனுதினமும் புது புது தலைப்புகளோட வளம் வரும் கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு கும்மியோடு ஒரு குதூகலம் அப்படின்ற தலைப்பில் தான் வளம்பரம் காத்துட்ருக்கு. கும்மி பாட்டு பாடகி முத்துலக்ஷ்மி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேரலையில் இணைவோம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே. அதாவது கிராமத்து தெருக்களில், கோயில் திருவிழாக்களில் பெண்கள் ஒன்றாக கூடி கைகளை தட்டிய பாடல்களின் ஓசை தான் நம் மண்ணில் நிறைந்திருக்கிறது. அந்த கைத்தட்டலுக்குள் ஒரு ஓசை இருந்தது, அந்த பாடலுக்குள் ஒரு வாழ்க்கையும் இருந்தது, அந்த வட்டத்துக்குள் ஒவ்வொரு வட்டத்திற்குள்ளும் பெண்களின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பார்க்க முடிந்தது. அதுதான் நம்முடைய பாரம்பரிய நாட்டுப்புற கலையான கும்மி. இசைக்கருவிகள் இல்லாமலே கைகளின் தாளத்தையும் குரலின் இனிமையும் இணைத்து உருவாக்கப்படும் ஓசைதான் கும்மி. தலைமுறை தலைமுறையாக வாய்மொழி வழியாக பரவிய ஒரு கலை வடிவம் தான் கும்மி பாடல். திருமணங்கள், கோயில் திருவிழாக்கள், கிராமிய கொண்டாட்டங்கள் என பல்வேறு நிகழ்வுகளில் கும்மி பாடல் ஒலிந்திருக்கிறது. அதாவது இறைபக்தி, இயற்கை, உறவுகள், மகிழ்ச்சி என பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பல உணர்வுகளையும் இந்த பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இன்றைக்கு இந்த கும்மியின் ஓசை எங்கே இருக்கிறது? பல அம்மாக்களும் பாட்டிகளும் பாடிய பாடல்கள் இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா? அந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லாரும் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த கேள்விக்கான பதில்களை தேடுவதோடு அழகான கும்மி பாடல்களையும் நாம் இன்று கேட்க போகிறோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருப்பவர் வந்து கும்மி பாட்டு பாடும் பாடகி முத்துலட்சுமி அக்கா தான். நேர்களை இன்று கேட்கப் போவது பாடல்கள் மட்டுமல்ல, இந்த பாடல்களின் பின்னால் இருக்கும் நம் மண்ணின் நினைவுகளையும் பெண்களின் வாழ்க்கையும் நம்முடைய பண்பாட்டின் அழகையும் தான். வாருங்கள், ஒரு கும்மியின் இசைக்குள் ஒரு பயணத்தை தொடங்குவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: அக்கா, இப்போ வந்து சின்ன குழந்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டனாலே

0: அவன் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவான்.
1: ஆமாம்,
0: அப்புறம் பிறக்க குழந்தைங்க அம்மான்னு சொல்லிடணும், இல்லட்டா அத்தை சொல்றதா அப்பா சொல்லுதா அப்படின்லாம் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். இப்போ இந்த கும்மி பாட்டு நீங்க எந்த வயசுல பாடுனீங்க, எப்படி பரவசமா அடைஞ்சீங்க?
1: சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையா இருக்கும்போது, அதாவது ஒரு 7 வயதில், எங்கள் ஊர் ரொம்ப கிராமம், அதாவது மதுரை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து பர்மா காலனிங்கிற எங்களோட கிராமம். அந்த கிராமத்தில் அந்த முத்துமாரியம்மன் கோயிலில் அப்போயெல்லாம் 7 வயசில் வந்து கும்மி பாட்டு தானானே பாட்டு தான் அந்த நாளில் பாடுவோம். அப்போ அந்த தானானே பாட்டை வந்து கூட அவ்வளோவா தெரியாத மழலை வயசில் கூட அம்மா எதிர்த்தாப்புல உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட போய், அம்மா எனக்கு இது மறந்து போச்சு டக்குன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தானான பாடலை போய் அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வந்து அந்த கும்மி பாட்டு அந்த 7 வயசில் நான் பாட ஆரம்பித்தது. இப்போ வரைக்கும் நான் அந்த கும்மி பாட்டு தானான பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பேர் முத்துலட்சுமி. கிராமிய கும்மி பாடகி முத்துலட்சுமின்னு கேட்டால் மதுரை முழுக்க எல்லா விதத்துக்குமே தெரியும். எல்லா ஏரியாலையுமே போய் பாடிக்கிட்டு இருக்கேன் கும்மி பாட்டல் நிகழ்ச்சி. அதாவது இந்த கும்மி பாட்டு நிகழ்ச்சி அழிஞ்சிடக்கூடாது, இந்த கலைகள் கண்டிப்பாக வளரணும். இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து அது பெண்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் பெண்களே இதில் வந்து வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இல்லை, இது வந்து ஒரு சாமி, ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். இந்த கும்மி பாடல் வந்து கண்டிப்பான முறையில் எல்லாருமே பாடணும், எல்லாருமே வளர்ந்து வரணும். இந்த கலை வந்து அழிஞ்சிடக்கூடாது, இந்த கலை என்றைக்குமே காப்பாற்றப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காண்டியே, கண்டிப்பாக எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காண்டியும் கூட இந்த கலையை கற்றுக்கொண்டு நான் நல்லபடியாக இன்ன வரைய பாடி வந்துக்கிட்டு இருக்கேன். அதை உங்கள் முன்னாடி நான் ஷேர் பண்ணுறதுலேயும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆகாஷவாணிக்கும் சரி, 103 FM ரேடியோ அவர்களுக்கும் சரி, என்னை அழைச்சி இந்த எல்லையில் பாட வைக்கிறதுக்கும் பேச வைக்கிறதுக்கும் அவங்களுக்கும் நன்றி, என் கலைக்கும் நன்றி, என் குருநாதருக்கும் நன்றி.
0: சரி, கலைகள் வந்து 7 வயசுலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: உங்கள் குருநாதர் யார்?
1: என்னோடய குருநாதர், அதாவது நான் பாட ஆரம்பித்து இப்போ ஒரு 4 வருஷமாக தான் பாடிட்டுருக்கேன் வெளியில் வந்து, அதாவது மேடை கச்சேரி அப்படின்னு சொல்லி வெளி உலகம் வந்து பாட ஆரம்பித்து 4 வருஷம்.
0: 7 வயதுலேருந்து வீட்டுக்குள்ளே
1: பாடுவேன், நம்ம ஊர்களில் பாடுவேன். அதாவது வெளியில் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது இல்லைங்களா?
0: பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லை.
1: அதாவது இப்போ இல்லை, முதல்ல உள்ள காலகட்டங்களில் வந்து எங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, போகக்கூடாது வரக்கூடாது
0: உருவாக்கிக்கிட்டது.
1: அதுதான் அதுதான்,
0: பெண்கள் வந்து வெளியவே வரக்கூடாது, எல்லா துறையிலும் இருக்காங்க.
1: ஆமாம், இப்போ அதெல்லாம் மீறி வந்து நம்ம இப்போ ஒரு 4 வருஷமாகவே நான் இப்போ வெளியில் வந்து பாடியிருக்கேன். என்னைய அரங்கேற்றம் பண்ண மதுரை புதூர் வீரகாளியம்மன் கோயிலில் வச்சு என்னுடைய குருநாதர் மதுரை டாக்டர் சக்தி கார்த்திக் அவர்கள் தான் வந்து என்னைய வந்து பாட வச்சு அழகு பார்த்தாங்க. அவங்க தான் இந்த முறையில் தான் பாடணும், நம்ம தானானே மட்டும் பாடினா மட்டும் பார்த்தாது, இப்படி பாடணும், மெட்டுக்கு தகுந்த மாதிரி பாடணும், தாளங்களுக்கு தகுந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த என்னுடைய குருநாதர் மதுரை பாடகர் சக்தி கார்த்திக் அண்ணா அவர்கள் தான் எனக்கு பாட சொல்லி கொடுத்தவங்க. அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வெளியில் ஃபுல்லாக பாடி பேர் புகழ் வாங்குகிறோம். அப்படின்னா அதுக்கு ஒரு முழு காரணம் அவரும் கூட.
0: சரி, உங்களுடைய குருநாதர் சொன்ன தாளம் மெட்டு எல்லாம் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, உங்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் மதிய வணக்கம். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சநாதன் ஒரு கோவில் அர்ச்சகரா இருக்கிற, அதனால அம்மாட்ட பேசிட்டு வந்திருக்கேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிக்கிறேன். என்னோட சார்பு என்னன்னா, ஒரு அம்மன் கோயில் படிச்சிட்டு இருக்கிறேன்.
1: சரிங்க சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
2: வானொலி நேயரா தான் ஃபர்ஸ்ட் நானா, அதுக்கப்புறம் தான் கோயில் அர்ச்சகரான.
1: சரிங்கம்மா சரிங்க.
2: இந்த துறையில் இந்த அளவுக்கு வந்ததற்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய வானொலி நேயர் சார்பாகவும் எங்களுடைய சங்கம் சொல்லக்கூடிய எங்களுடைய பிரசாரங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரியும்.
1: ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க.
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி உள்ளவங்க நான் நிறைய பேர் நீங்க என்ன வளர்த்து விட போறேன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி
1: ஆமாங்க ஆமாங்க ஆமா.
2: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்த இதுல மட்டும் பாடுவாங்க, இந்த கருணால் சொல்லக்கூடிய உழவர் திருநாள் மட்டும் இந்த பாட்டு பாடுவாங்க.
1: ஆமா ஆமாங்க.
2: ஆத்தங்கரைக்கு போய் மட்டும் பாடுவாங்க.
1: ஆமாங்க.
2: இப்ப வேலை நிமித்தமா எல்லாருமே குறைஞ்சு போச்சுமா, எல்லாருமே இந்த ஒரு கும்மி பாட்டு பாடினா மயங்குறாங்க.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
2: அது அது அதை கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறீங்க, அதை நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்னும் ஒன்னு கேட்டு கிடைப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே நகர்புறத்துக்கு போயிட்டாங்கம்மா.
1: ஆமாங்க.
2: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி சேர்ந்த ஒரு கோவில் விழாவில் பாத்தீங்கன்னா எப்படி நடப்படுவாங்க, எல்லாம் நகர விழாவுக்கு போயிட்டாங்க. அந்த நகர விழா இருக்கிறவங்களும் இந்த கும்மி பாட்டை கலந்துக்கலாம், என்ன செய்யலாம், நீங்க ஏதாவது வார வழிபாட்டு பண்ற மாதிரி எங்க கத்துக் கொடுத்தீங்களா, நாங்க அதுக்கு சன்மானம் வழங்கலாமா, இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது சலுகை பண்ணுறது, இதெல்லாம் சொல்லுங்க, நான் வானொலி கேட்டுக்கிறேன்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. நன்றி, கண்டிப்பா சொல்றேன். அதாவது பழகணும்னு நினைக்கிறவங்க பழகலாம், கண்டிப்பா நாங்க பழகறதுக்கு உறுதுணையா இருப்போம். பழக சொல்லித்தரவங்களுக்கு எத்தனையோ பேத்துக்குன்னு சொல்லிக் கொடுக்குறது, எனக்கு ஒரு குருநாதர் சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் இன்னும் பல பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த கலை வந்து அவ்வளோ ஈஸியாக அழிஞ்சிடக்கூடாதுன்னு. நகரப்புறங்கள்லையுமே இப்போ எவ்வளவோ டெவலப் ஆகிட்டாங்க, எவ்வளவோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடுற கும்மி பாட்டுக்கு முன்னெல்லாம் கும்மி அடிக்க தெரிஞ்சியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கும்மி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கும்மி அடிக்கவும் கற்றுக்கிட்டாங்க, அழகாக கற்றுக்கிட்டாங்க. அந்த பாரம்பரிய கும்மி இல்லாட்டினாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு நகரப்புறங்களிலையுமே இப்போ கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற வேலையில் அப்படி

0: நம்ம விநாயகரோட பாடலோட ஆரம்பிக்கலாங்களா?
1: ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ அவர் கேட்டார் இல்லையா, ஆத்தங்கரை ஓரத்துல எல்லாம் கும்மி பாட்டு அந்த காலத்துல பாடுவாங்க, உங்களுக்கு அதாவது ரெண்டு லைன் தெரியுமா? அது மாதிரி
0: ஆத்தங்கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா, அம்மனை கொண்டு போய் அங்க கொண்டு போய் முளப்பாரியை கொண்டு போய் வச்சுட்டு அப்படி கரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடுவாங்க பாத்துக்கோங்க. அந்த பாடல் மாதிரி ஒரு வழியான பாடல் எதுவுமே இருக்காது.
1: சரி, நம்ம இப்போ விநாயகரை பாடிட்டு அந்த பாடலை சேர்த்து பாடிடலாம்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி மேடம். பாடலாங்களா?
1: பாடாங்க.
0: பிள்ளையாரே பிள்ளையாரே பிடிச்சு வச்ச பிள்ளையாரே, பிள்ளையாரே பிள்ளையாரே பிடிச்சு வச்ச பிள்ளையாரே, ஆற்றங்கரை தனிலே அழகு பிள்ளையாரே, குளத்தங்கரை தனிலே குட்ட பிள்ளையாரே, ஆற்றங்கரை தனிலே அழகு பிள்ளையாரே, குளத்தங்கரை தனிலே குட்ட பிள்ளையாரே. அப்படி நீங்க கேட்ட மாதிரி ஆத்தங்கரையோட பிள்ளையாரோட
1: பிள்ளையார் வந்துட்டாரு. இப்ப வந்து அம்மனை வந்து பாட போறோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. அடுத்து அம்மனை பாடிடலாங்களா? முந்தி முந்தி நாயகனே முக்கனாரின் தன் மகனே, முந்தி முந்தி நாயகனே முக்கனாரின் தன் மகனே, கந்தனுக்கு முன்பிறந்த அழகு பிள்ளையாரே, கற்பகமாய் வாழுகின்ற குட்ட பிள்ளையாரே, கந்தனுக்கு முன்பிறந்த அழகு பிள்ளையாரே, கற்பகமாய் வாழுகின்ற குட்ட பிள்ளையாரே, பார்வதியால் தாயும் அங்கே பெண்ணப்பையுமே கெட்டவனே, பார்வதியால் தாயப்போல பெண்ணுனியும் கெட்டவனே, ஆத்தங்கரை காத்து அங்கே அழகு பிள்ளையாரே, அழகாக அமர்ந்தவனே குட்ட பிள்ளையாரே. இது பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பாடல். அடுத்தபடியாக நம்ம முருகனுக்காண்டி ஒரு பாடல் பாடிட்டு எங்களோட வழக்கமே அப்படிதான், முதல்ல விநாயகர், ரெண்டாவது முருகன், அப்புறமா தான் அம்மன் பாடல் பாடுவோம். அதே மாதிரி முருகனுக்கு ஒரு ஒரு நாலு வரியில பாடிடலாங்களா?
1: பாடிடலாம்.
0: எட்டுக்குடி வேளவனே எட்டுக்குடி வேளவனே, ஏழைகளை காப்பவனே ஐயா, ஏழைகளை காப்பவனே, பார்வதியால் வாழுகின்ற அழகு வேளவனே, எங்க பன்னிருகை காத்துகின்ற அழகு வேளவனே, பழனிமலை வாழுகின்ற அழகு வேளவனே, இங்க பன்னிருகை ஏந்துகின்ற அழகு பாலகனே. அடுத்தபடியாக நம்ம மாரியம்மனுக்காக வேண்டி ஒரு பாடல் பாடுவோம்.

0: இது வந்து இப்போ வந்து நம்ம தொடக்கத்தை பாடிட்டோம் இல்லையா,
1: ஆமாங்க.
0: அதாவது பிள்ளையார் பாடிட்டோம், முருகன் பாடிட்டோம், அம்மனையும் பாடிட்டோம். இது
1: ஆமாம்,
0: உங்களுடைய கும்மி பாட்டோட முறை. இப்போ வந்து ஆத்தங்கரையில்
1: ஆமாங்க
0: ஒரு வழிபாடு ஒரு நேயர் கேட்டார் இல்லைங்களா.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: அது என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, என்னன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் வந்தவங்களுக்கு முதல் வணக்கம். உங்களுக்கு
0: வணக்கம். சொல்லுங்க.
2: எங்க ஊர் ஆயிரங்கன் மாரியம்மன் கோயில கும்மி பாட்டு படிக்கும் போது இந்த பாட்டை முத ஒரு ரெண்டு வரிய பாடி விட்டாம பாடுவாங்க, அதான் இப்ப நான் பாடிடுறேன்.
0: பாடுங்க.
2: மங்கள ரூபிணி மதியனி சோழினி மன்மத பாணியலே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கன பாணியன் கனிமுகன் கண்டனல் துர்க்ககளே, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் உன் தாயே. இது ஏமா அப்படி பாடிட்டு இந்த தானானே தன்னானு பாடும்போது அந்த ராகம் பாடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ரெண்டு வரி எங்கன்னாக்கா பாடுங்கம்மா இந்த பாடலை.
1: தானானே பாட்டு பாடணுங்களா? பாடுங்க.
2: பாடுங்க.

மகனேதான். எம்மம் அழைத்து வாசந்தன் மகளே, மதுரையாலும் மீனாட்சியே, தானானே தான் நானே தான் நானே தானா. தலை

0: அண்ணே,
1: அழகாக தானானே போட்டீங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம், சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
2: வணக்கம்மா, சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம், வணக்கங்க, சொல்லுங்க.
2: அதாவது இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா,
0: ஆமாங்க,
2: இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாம் கூடி அந்த பிள்ளையார கொண்ட ஒரு ஆத்தங்கரையிலயோ குளத்தாங்கரையிலயோ வச்சு கும்மி அடிச்சு அந்த பாடல் எல்லாம் பாடுவாங்க. அதை பாத்தீங்கன்னா, பிள்ளையாரே பிள்ளையாரே புடிச்சு வச்சே பிள்ளையாரே, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்துருங்க பிள்ளையாரே அப்படின்னு ஒரு வாழ்த்தி பாடுவாங்கம்மா. அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நீங்க பாடுவீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த தாலாட்டு பாடல்கள் அதுவும் ஒரு கும்மி பாடல் தான் வரும். அந்த குழந்தைகளை தாலாட்டுகின்ற போது கூட அந்த பாடலை கேட்கின்ற போது அதுவும் ஒரு கும்மி பாடல் மாதிரிதான் வரும். அதை வந்து எப்படிமா பாடுறது, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கும்மி அந்த தாலாட்டு பாடல்லயே ஒரு பாட்டு இருக்குமா, அதை நான் சொல்றேன். அதாவது குழந்தை என்பது ஒரு வரம், அதை நம்ம வந்து எப்படி பாட வேண்டும் அப்படின்னு அந்த பாடலை பாடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பகவானே பக சூரியனே நீரோடு வாய்க்கால்ல நெல்லு பயிர் முளைச்சிருக்கு, புது மனுஷன் புறப்பட்டு வந்திருக்கான், தந்தாலும் இன்னைக்கு தராட்டு இன்னைக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு கொடுக்காட்டு இன்னைக்கு, மாடி விட்ட பாரு மச்சு விட்ட பாரு ஓட்டு விட்ட பாரு கூரை விட்ட பாரு, அடுத்த வீடு போகாத அண்டன வீடு போகாத கோலு சொல்லாத அப்படி எல்லாம் அந்த வாழ்த்தி அந்த முரத்துல வச்சு குடைச்சிக்கிட்ட அந்த முரத்துல வச்சு அப்படியே கொசுவல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாலாட்டம் எல்லாம் பாடுவாங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: பாடி இல்லாம எல்லாருமே இந்த ஆத்தங்கரையத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒண்ணு. அப்புறமா வந்து அவர் கேட்ட, அதாவது மனிதனுடைய வாழ்வியலை மையப்படுத்திக்கிற பாட்டு தான் அது. ஒரு மனிதன் எவ்வாறு வாழணும் அப்படிங்கறது தான். சரி, அதே இல்லைன்னு பாடி இல்லாமா?
0: பாடிடலாம், பாடிடலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அவரு ஆரோரோ பாட்டு கேட்டாரு. இதே ஆரோரோ, ஆமா, தாலாட்டு பாட்டு கேட்டாரு இல்லைங்களா? அந்த தாலாட்டு பாட்டவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முருகருக்கு பாடணும் அப்படின்னா, முருகரும் குழந்தையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறப்ப,
1: குழந்தையாக
0: குழந்தையாவே நினைச்சு இன்னைக்கு பாடுவோம் பாருங்க. இப்ப

0: இல்லாட்டி முருகன் மாதிரி அடிச்சு நம்மளும் தூங்கிடணும்னு சொல்லிட்டு இல்லையா. அடுத்து குளத்து பாடல் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
1: ரொம்ப நன்றி.
2: ரொம்ப ஆனந்தமா இருக்குமா உங்க குரலை கேட்கும் போது உண்மையில.

0: பாடுறாங்க அம்மா.
1: அம்மா அருமையா பாடுறீங்க, ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு
2: இருக்கேன். மல்லிகைப்பூ சென்றாலே
1: சொல்லியாடுவாங்க.
0: கேட்டு பாடிருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு
1: கோலாட்டம்னு ஒண்ணு இருக்கும், அதை வச்சு கும்மி பாரதியார் பாட்ட கும்மி அடி பெண்ணை கும்மி அடி, அந்த
2: கும்மி
1: அடி எங்க சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல அப்படி கும்மி அடிச்சு நாங்க படிச்சிருக்கோமா, நல்லா இருக்கும் சந்தோஷமா. அதே மாதிரி ஒரு பெரியவங்க வயசானவங்க இறந்துட்டாங்கன்னா 16 நாள் வரைக்கும் இப்படி கும்மி அடிச்சு பெரிய ஆளுகளாம் சேர்ந்து கும்மி அடிச்சு அருமையா பாட்டு படிப்பாங்க. நான் ரசிச்சவங்க உட்காந்து நானும் அவங்களோட சேர்ந்து கும்மி அடிப்பேன். ராமேஸ்வரம் மோனைங்களா வைகுண்டா மோனைங்களான்னு அருமையா படிப்பாங்க, நல்லா இருக்கும்மா. ரொம்ப அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா, நம்ம பண்பலைக்கு ரொம்ப நன்றி, மதுரை பண்பலைக்கு
2: நன்றி.
0: நன்றி அம்மா, நன்றி. இப்ப அந்த பாரதியார் பாட்டு ஒன்று பாடிடலாமா? சரி, நீங்க இது மாதிரி பாடல் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நீங்க பாடியிருக்கீங்க இல்லையா?
2: நான் தாலாட்டு பாட்டு கேட்குறீங்களா?
0: இந்த 16 நாள் ஒரு இறந்தவங்களுக்காக,
2: இறந்தவங்களுக்காக அந்த காலத்துல இருந்தே பாடப்பட்ட ஒரு பாடல்கள் தான் வந்து. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 16 நாள் காதியத் அன்னைக்கு மாரடிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவங்க இறந்தவங்க வந்து சொர்க்கலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பாடல்கள் வந்து அந்த நாளையில் பெரியவங்கலாம் பாடுவாங்க.
0: உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு லைன்
2: பாடலாங்களா?

0: எங்களுக்கு, இந்த கத்தரிக்காய் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாடலாக இருக்கும். அப்படி அழகாக பாடுவாங்க பெரியவங்க அந்த நாளையில். நானும் அதை கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஒரு சில நேரம் பாடுவாங்க, ஆனால் நான் பாடினதில்லை. இருந்தாலும் எனக்கு அந்த பாடல் ஞாபகம்
1: கேட்டு கேட்டு ரெண்டு லைன் ஞாபகம்
0: ரெண்டு நேரம் ரெண்டு லைன் ஞாபகத்தில் வந்ததுக்காண்டி இந்த பாடல் நான் பாடியிருக்கேன்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆரம்பத்தில், எங்களுடைய குருநாத தாளம் எட்டு எல்லாத்துலேயுமே இதுதான் ஃபார்மெட்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதோட கும்மி பாட்டோட தாளம் எட்டுலாம் என்னென்ன?
0: இப்போ தானானே தானானேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி விழு. அப்போ அந்த இதை வந்து அந்த தானானே மாறாமல் பேசாம பாடணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாடி காமிக்கட்டுங்களா? தானானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தானே தான தன்னாரின் தன் மகனே தானே தந்தன தன்னானே அப்படி வரும் பார்த்துக்கோங்க.
1: இது நாலடி.
0: ஆமாங்க, அந்த மாதிரி அப்படியே அழகாக அப்படி பாடுற மாதிரி ஒவ்வொரு பாட்டுகளுக்குமே வந்து அதை இறக்கியும் பாடாமல் ஏற்றியும் பாடாமல் அளவாக பாட சொல்லி இப்படி தான் பாடணும், இந்த இடத்துல இறக்குற இடத்துல இறக்கி பாடணும்ப்பா, ஏற்ற இடத்துல ஏற்றி பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தவர். நம்ம சும்மா காட்டாந்தனமாக ஒவ்வொருக்குள்ள கிராமத்தில் பாடிக்கிட்டு இருந்தவங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இருக்குங்க. வேறு
1: சரி, அடுத்து வந்து கும்மி பாட்டோட மெட்டுகள் என்னென்ன, நீங்கள் கோவில் திருவிழாக்கில் என்னென்ன பாடல்கள்லாம் பாடியிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: கும்மியோடு ஒரு குதூகலம் அப்படின்ற தலைப்புல தான் இன்றைக்கு கண்ணாடி மாளிகை வளம் வந்துட்டு இருக்கு. கும்மி பாட்டு பாடகி முத்துலட்சுமி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்து அருமையா பாடல்கள் பாடி நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உடன் உரையாடுகிற ஜே ஜே அவர்கள் தொடர்ந்து நேரலையில் இணைவோம். நேர்களே,
1: கும்மி பாட்டை பற்றி பேசும்போது நம்முடைய நினைவுகள்லாம் பல ஆண்டுகள் பின்னோக்கி செல்லுதுன்னு தான் சொல்லலை. பாருங்க, அந்த காலத்தில் ஆத்தங்கரை நினைவுகளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் கற்றுக்கிட்டாங்க. பெரியவர்கள் என்னென்னா பாடுறாங்க, இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் அழகாக சொன்னீங்க, தானே எங்கள் அம்மா தான் கற்றுக்கிட்டுறேன், எங்கள் அம்மா மூலமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. இப்படி தான் நாட்டுப்புற பாடல்கள் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்குது.
2: கண்டிப்பாக
1: உங்கள் பெரியவர்கள் வீட்டில் பாடினதை நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த பாடல்களின் சிறப்பு என்னவென்றால் அவை மக்களின்

0: வாழ்க்கையிலிருந்து பிறந்தவை தான். ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கையை தான் பிரதிபலிச்சின பாடல்கள், அதாவது மக்களின் மகிழ்ச்சி, நம்பிக்கை, உறவுகள், கொண்டாட்டங்கள் என பலவற்றையும் பிரதிபலிப்பது தான் இந்த கும்மி பாட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து பல்வேறு கோவில் திருவிழாக்கள்லாம் பாடியிருக்கீங்க, பல்வேறு ஊர்களுக்கு போய் பாடியிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான பாடல்கள்லாம் பாடியிருக்கீங்க?
1: அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முளைப்பாரி பாடல்களில் கேட்டிங்கன்னா அந்த 7-8 நாளுமே அம்மனை முளைப்பாரி எப்படி வர வைக்கிறது, எப்படி வைக்கிறது, எப்படி பிரதிஷ்டனம் பண்ணுறது, அதை எப்படி வளர்க்குறது, எத்தனை நாள் வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதோட வந்து மொத்தமாக சேர்த்து ஒரே பாடலில் அடங்கிடும்.
0: முளைப்பாரி பாட்டு,
1: முளைப்பாரி பாட்டுலேயே வந்து அந்த பாடல்களை கேட்டாங்கனாலே முளைப்பாரியை பற்றி போட தெரியாதவங்க கூட அந்த பாடல்களை வச்சு முளைப்பாரி போட்டுடலாம். அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வகையில் தான் அந்த முளைப்பாரி வளர்ப்புக்கானது. அதற்கான பாடல் வேணா பாடுறேன் பார்க்கலாம்.
0: முளைப்பாரி பாட்டு பாடினதுக்கு அப்புறம் நம்மளோட கோயில் பாட்டை கேட்டுடலாம்.
1: ஆமாங்க. சரி. தானே தன்னானே தன்னே தன்னானே, தானே தன்னானே தானே நன்னே தன்னானே, தானே தானே தானே தன்னானே தன்னே தன்னானே, தானே தன்னானே தானே நன்னே தன்னானே. வட்ட வட்ட ஓட்டுக்குள்ள வைக்கலையும் தானமிக்கி, வட்ட வட்ட ஓட்டுக்குள்ள வைக்கலையும் தானமிக்கி, வைக்கலுக்கு மேலே எல்லோ தன்னானே நாங்க, வைக்கலுக்கு மேலே எல்லோ தன்னானே அங்கே, மாட்டருவதுள் பரப்பி தன்னானே தனத்தானானே, மாட்டருவதுள் பரப்பி தன்னானே. தானே தன்னானே தானே நன்னே தன்னானே, தானே தன்னானே தானே நன்னே தன்னானே. பொண்ணு நல்ல ஓட்டுக்குள்ள போதும்.

அங்கே முளை போட்ட ஒன்னா நாள் ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான், முளை போட்ட ஒன்னா நாள் ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான், ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான் தண்ணானே ஆத்தா உலகளந்தான் தங்கச்சியான் தண்ணானே தனத்தானானே உலகளந்தான் தங்கச்சியான் தண்ணானே. அங்கே முளை போட்ட ரெண்டா நாள் லேசாக தெரிஞ்சிருப்பான், முளை போட்ட ரெண்டா நாள்

இருப்பான். மூணாவதா நாளையிலே புத்து முகம் கொண்டிருப்பான். முகுந்தன்னோட தங்க எம்மாதண்ணானே ஆத்தா, முகுந்தன்னோட தங்க எம்மாதண்ணானே, எங்க முத்து மாறி வாரா வாருதண்ணானே தனத்தானே, முத்து மாறி வாரா வாருதண்ணானே. அந்த நாலாவதா நாளையிலே நாகரத்தினம் போலியிருப்பான். நாலாவதா நாளையில நாகரத்தினம் போலியிருப்பான். நாராயணன் தங்க எம்மாதண்ணானே ஆத்தா, நாராயணன் தங்க எம்மாதண்ணானே, எங்க அழகுள்ள நாகம்மாவாந்தண்ணானே தனத்தானே, அழகுள்ள நாகம்மாவாந்தண்ணானே. முளை போட்ட அஞ்சா நாள் அழகாக பூத்தியிருப்பான். முள

எங்க முத்து மாறி வர்றாதண்ணானே தனத்தானே, எங்க முத்து மாறி வர்றாதண்ணானே. அப்படி எட்டாவதான் நாளையில் எட்டாவதான் நாளையில் இடத்த விட்டு மாத்தி வைப்பேன்.

0: அருமை அக்கா. அதாவது
1: ஆமா.
0: ஒவ்வொரு நாளைக்கு எந்த தெய்வம் வருது, எப்படி விதைக்க போடணும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் ஒருத்தர் ரெடியா இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: வணக்கம். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த கும்மி பாடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வரிகள் அப்படிங்கறத எப்படி நேர்த்தியாக சூஸ் பண்ணி அதற்கு ஏற்றாற் போல இந்த பாடல் பாடி இசையமைக்கிறது, அந்த ஒரு கலை அப்படிங்கறத எப்படி வளர்த்துக்க முடியும், அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து மேம் இவ்வளவு சூப்பரா பாடுறாங்க, இந்த கும்மி பாட்டிலேயே அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்படி இருந்தது, அது கொஞ்சம் மாற்றங்களோட மருவி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ற போல கொஞ்சம் மாற்றமும் கும்மி பாட்டு அப்படிங்கறது பெற்றிருக்கா? அப்படி இருந்ததுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் கும்மி பாட்டுல வந்திருக்கு? அது பாடக்கூடிய விதமும் அந்த இசைக்கக்கூடிய அந்த ஒலியில ஏதாவது சில மாற்றங்கள் வந்திருக்கா? அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்க சொன்ன முன்ன உள்ள மெத்தடுக்கும் இப்ப உள்ள இதுக்கும் பாத்தீங்கன்னா மாற்றங்கள் நிறையவே இருக்குங்கம்மா, இருக்குங்க. அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளையில் பெரியவங்க எல்லாருமே சொல்லிக் கொடுத்தது வந்து தானானே பாடல்கள், தானானே தானானே தானானே, இல்லையா தந்தின தானானே தந்தின தானானே அப்படிங்கிற மெத்தடில் மட்டும்தான். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதை போய் நாங்கள் பாடினோம்னாலும் கொஞ்சம் நேரம் தான் பாட முடியும். அடுத்து அக்கா வேறு ஏதாவது நல்லா இன்ட்ரெஸ்டாக பாடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கேள்வி கேட்கும் போது என்னாகுது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த தானான பாடலே வந்து அப்படியே தெம்மாங்கு பாடலாக மாறப்படுது. இது வந்து உண்மை. இப்போ உள்ள காலகட்டம் ஜென்ரேஷனுக்கு தெம்மாங்கு பாடலாக, அந்த தெம்மாங்கு பாடலை இப்போ ஒரு பாடல் பாடுறேன் கேட்டு பாருங்க. அண்ணன் அடையலகி அலங்கார அடையலகி, அண்ணன் அடையலகி அலங்கார அடையலகி, மின்னல் சடையலகி மாரியம்மா, மின்னல் சடையலகி மாரியம்மா, ஏ முன்னேனியும் வந்தீடடி மாரியம்மா, ஆத்தா முன்னேனியும் வந்தீடடி மாரியம்மா, அப்படியே கட்டான கட்டலகியே கனிவான பேச்சலகிய, கட்டான கட்டலகியே கனிவான பேச்சலகி, கண்ணாங்கருத்தவளே மாரியம்மா.

0: அப்படி பாடினோம்னா இந்த பிள்ளைங்களுக்கு புள்ள ஆட்டம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, பார்த்துக்கோங்க.
1: கும்மியா தெம்மாங்க பாட்டு
0: அப்படின்றது அந்த ஜென்ரேஷன் அதை மாற மாற அவங்களுக்கு அந்த
1: மாதிரி நீங்கள்
0: நம்மளும் ஆமாம் ஒரு ஓரளவுக்கு தான் வந்து அந்த முறையை கரெக்டாக கொண்டு போகணும். ஆனால் அதுக்காண்டி முறையை கரெக்டாக கொண்டு போகாமல் இருக்கக்கூடாது. அந்த தானாணை பாடல் முறைப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கும்மி பாட்டு மட்டுமே பாடுவோம். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரமாவது அந்த முறைப்படி தான் பாடல் பாடுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்க மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, பெண்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அக்கா ஆடுற மாதிரி பாடுங்கக்கா, நீங்கள் நல்லா அழகாக ஆடுறீங்கக்கா, அந்த மாதிரி எங்களுக்கு ஆடுறதுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அப்படி நம்மகிட்ட கேட்கும்போது அதுகளோட சேர்ந்து அப்படி ஆடிக்கிட்டு அப்படி பாடும்போது அப்படி பாடினோம்னாக்கா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்.
1: ஆக்சுவலாக இன்றைக்கும் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடினாங்கன்னா எல்லோரும் வட்டம் சூழ்ந்து, சின்னவங்க முதல் பெரியவர்களும் ஒரு வட்டமாக சூழ்ந்து

0: ஆமா
1: அவங்களும் அந்த உடல் வாகனத்தை
0: அதுக்கு
1: நெளிச்சு
0: தகுந்த மாதிரி அந்த
1: பாடுறது வந்து ஒரு அழகாத்தான் இருக்கும். நீங்க இப்ப எப்படி தொடங்குவீங்க அந்த கும்மி பாட்டை, எப்படி பின்னாடி உங்களை உங்க குழுவா பாடுவாங்கங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
2: ஜெயா மேடத்துக்கு வணக்கம். உச்சலட்சுமி மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம். மதுரை காதாதரில் இருந்து பஞ்சவரணம் பேசுறேன் மேடம். மதியம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: கண்டிப்பாக நான் திரும்பவும் ஒரு முறை பாடுறேன். நீங்க பாடினதே ரொம்ப அழகா இருந்துச்சு, அதோட சேர்த்து நானும் உங்களோட சேர்ந்து அந்த பாடல் பாடுறேங்க.
1: அவங்க பாடுவாங்க, நீங்க ரசிக்கலாம். இப்போ
0: குதிச்சு குதிச்சை குதிச்சு குதிச்சு ஆடுறாளாம் காளி, கும்மாரிச்சம் போடுறாளாம், கொம்பு கீடா வெட்ட சொல்லியாத்தான் குளவையத்தான் போடுறாளாம், எம்மா குளவையத்தான் போடுறாளாம், இவாட்டத்துக்கு காளியா அடங்காத நீலியா, ஏ ஆட்டத்துக்கு காளியா அடங்காத நீலியா, ஆயனோட ஆத்தா ஆயனோட வங்கையா அறுப்பு கோட்டை மாறியா, குதிச்சு குதிச்சை குதிச்சு குதிச்சு ஆடுறாளாம் காளி, கும்மாரிச்சம் போடுறாளா, கொம்பு கீடா வெட்ட சொல்லியாத்தா குளவையத்தான் போடுறாளா, எம்மா குளவையத்தான் போடுறாளா.
1: அதாவது கிராம மக்களுடைய குறவ சத்தமும் நீங்க பாடுற பாட்டும் அவங்க கும்மாடி பின்னாடி சேர்ந்து ஆடுற ஆட்டமும் சேர்ந்து அப்படியே குதிச்சிருவாங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: என்ன பயிர் வந்து நல்லா வளரும் அப்படிங்கறதுக்கான வந்து அறிகுறியே வந்து அதுல என்ன பயிர் வந்து நல்லா பயிர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத வந்து அதுல தெரிஞ்சிடும் அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
3: அதுக்காக தான் வந்து இந்த முளைப்பாரி ஆரம்பிச்சது. அந்த பண்பாடு வந்து தமிழர் பண்பாடே அந்த மாதிரிதான் வந்துருக்கு.
0: ஆமா ஆமாங்க, அதுதான்.
3: இந்த முளைப்பாரி எல்லாம் பாடுறீங்க இல்லையா, அது வந்து பொதுவா சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல்கள் நாடக பாடல்கள் எல்லாமே வந்து நிறைய பாடல்கள் அப்படி எழுதி வச்சது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க வந்து பாடுறீங்களா, இல்லைனா வந்து நீங்களே புதிய பாடல்கள் வந்து நீங்க ஏற்றுக்கலாம்?
0: இது வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா வரக்கூடிய பாடல்கள் தான். இத வந்து மக்கள்கள் மத்தியில ரீச் தான் அவ்வளவா ஆகலையே தவிர, மிச்சப்படி இந்த வரிகள்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நாளிலேயே நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்காண்டி அதை வகுத்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இதை இப்படிதான் உங்க முன்ன, அதாவது முளைப்பாரிங்கிறதே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு ஒரு வீட்லயும் ஒவ்வொருத்தவங்களோட பயர் வச்சிருப்பாங்க. அந்த நாளில் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பயிர்களை வச்சு அதை முளைப்பாரியாக போட்டு வீட்டிலையே வளர்த்து கொண்டு வந்து தான் கோயிலில் கொண்டாந்து வைப்பாங்க. அப்போ அந்த பத்து நாள் அவங்க வளர்த்து கொண்டாந்து அந்த முளைப்பாரி பயிரை வைக்கும்போது அங்கே உள்ள விவசாயிகளை ஒன்று கூடி அந்த மந்தையம்மன் கோயிலில் இப்போ கொண்டாந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மந்தையம்மன் கோயிலில் வைக்கும்போது அப்போ இவங்களோட பாரி இப்படி வளர்ந்துருக்கு, இவங்க முத்து இவ்வளோ அழகாக இருக்குது, இவங்க முத்து இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களோட விளைச்சல்கள்லேருந்து அவங்க முத்தை வாங்கி இவங்க வந்து விதைப்பாங்க. அதற்காண்டி மட்டும்தான் வந்து அந்த நாளில் முளைப்பாரிகள் போடப்பட்டுச்சு. முளைப்பாரி போடப்பட்டு அந்த சாமி தெய்வங்கிட்ட கொண்டாந்து வச்சு அதை கும்மி அடித்து ஆடி பாடி கொண்டு போய் கரைக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஆட்டம் பாட்டம். அந்த மழை வர்றதுக்காண்டி தான் கும்மி ஆட்டமே ஆரம்பித்தாங்க. கும்மி பாடல் பாடி ஆரம்பித்ததோட வரலாறு பார்த்திங்கன்னா மழை வரணும், நம்ம பயிர் விதைச்சி கொண்டாந்து வளர்த்து கொண்டாந்து வச்சுட்டோம், அது தண்ணி தெளித்தாலே வளர்ந்துடும், அப்படி இருந்தாலுமே அந்த மழை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கோயில் முன்னாடி வச்சு ஒரு திருவிழாக்களாக அதை கொண்டாடி இன்ன வரையே நம்ம நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுசோட சகல செல்வ சௌபாக்கியங்களையும் கொடுத்து அந்த சாமியும் அந்த கடவுள் நம்மளை வாழ வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே முக்கால்வாசி திருவிழாக்கள் கொண்டாடப்படுறதே அதுக்காக வேண்டி மட்டும்தான்.
1: கரெக்டாக.

0: அதாவது
1: இந்த பாடல்களை வந்து ஆவணப்படுத்துறதுக்கு வந்து நீங்க என்ன முயற்சிகள் செய்யணும்?
2: நாங்கள் ஆவணப்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளியில் பாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களால் சேர்க்க மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் முடியுது. இன்னும் கூடிய விரைவில் நான் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா வந்தால் இன்னும் 10 பேர்த்துக்கு நான் சொல்லித்தர அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக செய்வேன். வாழ்த்துக்கு. நன்றி நன்றிங்க நன்றிங்க.
0: திருவிழாக்களையும் நம்மளை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதற்கு தான்.
2: ஆமாங்க.
0: அப்புறம் அம்மனை மகிழ்வித்து பாடணும். இப்போ நீங்கள் திருவிழாக்களில் பாடியிருக்கீங்களா? நீங்கள் அம்மனை மகிழ்வித்து பாடிய பாடல்கள் கொஞ்சம் பாட முடியுமா?
2: ம், சரிங்க. அப்படி அம்மனை அழைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது பாதுங்க. அந்த சின்ன 5 வயசு குழந்தை கூட அப்படி அருள் வந்து ஆடும். ஆனால் கேட்டால் எல்லாரும் இப்போ அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த வகையில் அது எந்த வகையிலையுமே வந்து இப்போ ஒரு சாமி இருக்குன்னா இருக்க தான் செய்யும். அது சாமி இல்லைங்கிறதே முறையே கிடையாது. சாமி இருக்குன்னா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சாமியோட வரலாறு சொல்லும்போது அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். அதை எப்படி ஆடி வரும்? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வரலாறு இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தை ஈஸ்வரி அந்த முத்துமாரியை பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 7 பேர் இருக்கா. அந்த 7 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலையாள நாட்டில் அப்படி பிறந்து வளர்ந்தவங்க. அப்போ 5 வயசு குழந்தையாக அந்த மலையாள நாட்டில் அங்கே உள்ள அந்த மாந்திரிகவாதிகள்லாம் அப்படி ஒரு வரலாறு. அந்த மாந்திரிகவாதிகள்லாம் மாந்திரிகம் செய்யும்போது அப்போ அந்த அம்மன் முன்னாடி போய் நின்று, யாருப்பா நீ, ஏன் முன்னாடி ஏன் எல்லையிலேயே நீ மாந்திரிகம் செய்வியான்னு சொல்லி அந்த மலையாளவாதியை அப்படி கேட்ட வேலையில் அப்போ ஆஹா யாராக இருக்கும் எவராக இருக்கும் இந்த பிள்ளை, நம்மளை பார்த்து ஒரு 5 வயசு குழந்தை அப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாந்திரிகவாதி அஞ்சலை வெத்தலை எடுத்து அதில் மை தீட்டி போட்டு அப்புறம் பார்த்தாராம். அப்படி மையோட்டம் பார்க்கும்போது இப்போயுமே மையோட்டம் பார்க்குறது இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் காணானா போய் பாருங்களேன், மையோட்டம் பார்த்தா இது இந்த இடத்துல போயிருக்குப்பா, இந்த திசையில் போயிருக்கு, இந்த திசையில் இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: நீ சயின்ஸ் வளர்ந்துருச்சு.
2: ஆ, வளர்ந்துருச்சு. வளர்ந்துருந்தாலுமே அது இன்னும் சொல்ல தானே செய்கிறாங்க. அதையும் நம்புறவங்க இருக்கோம்ல, நம்மளுமே
0: இருக்காங்க. அறிவியலோட வளர்ச்சி வரலாறு கடந்து போயிடுச்சு.
2: ஆமாம், அப்படி இருக்க பட்சத்தில் அப்போ அந்த நாளையில் அப்படி பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அவள் அக்கா தங்கச்சி 7 பேரும் அப்படி தெரிஞ்ச வேலையில் அப்போ அந்த மாந்திரிகவாதி என்ன செஞ்சாராம், அடாகா இவ பொல்லா பொம்பளடா, இவளை நம்ம இந்த எல்லையில் வச்சு வளர்க்க முடியாது, இவ இருந்தானா நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படி அந்த மலையாள மாந்திரிகவாதி என்ன செஞ்சுருக்கான், அவளுக்கு அழகாக கோயில் எழுப்பி அழகாக பூஜை பண்ணி அப்படி கொண்டாடி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஆகா நம்மளுக்கு இப்படி ஒரு பக்தனா அப்படின்னு சொல்லி அந்த மலையாளத்தில் அந்த மாந்திரிகவாதிக்கு, உனக்கு என்னப்பா வரவேன்னு கேளுப்பானதுக்கு, ஆத்தா நான் வைக்கிற அந்த அஞ்சனை மையிக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாளில் அந்த அம்மாவும் சரின்னு சொல்லி அஞ்சனை மைக்கு அப்போ கட்டுப்பட்டுருச்சு. அப்போ கட்டுப்பட்டவனே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெட்டி செய்கிறார், 7 வகை பெட்டி செய்கிறார். 7 வகை பெட்டி செஞ்சு மூங்கில் மரம், வாகை மரம், வேம்பு, எல்லா மரமுமே பிளந்து, வண்ணி மரம் பிளந்து அப்படி 7 வகை பெட்டியில் அந்த ஓலை பெட்டியை வச்சு அதில் அவள் அக்கா தங்கச்சி 7 பேரையும் அடைச்சி 60 அடி பள்ளம், 1 அடி பள்ளம் 2 அடி பள்ளத்தில் வச்சு அவள் எந்திரிச்சு மேலே வந்துடுவான்னு சொல்லி 60 அடி பள்ளம் தோண்டி அங்கே தாழை புதைக்கிறார். 60 அடி பள்ளத்தில் தோணுனோன்னே அப்போ வீடு நாடெல்லாம் இருண்டு போச்சு. என்னடா இருண்டு போச்சுன்னு நம்ம அழகு மாயழகை கண்ணே பார்த்த வேலையில் அப்போ அப்படி என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு என் தங்கச்சியோட பெட்டி பள்ளத்தில் அடவட்டு போச்சு, அந்த மலையிலேருந்து அந்த பெட்டியை நீ வெளியே கொண்டு வரணும்டா அப்படின்னு சொல்லி வர்ண பகவானை சொல்லி அழைச்சி அப்படி மழை பெய்ய வச்ச வேலையில் அங்கே பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு அந்த பள்ளத்திலேருந்து அந்த ஆற்று வெள்ளத்தில் அப்படி பெட்டி மிதந்து மழை மழை மழைன்னு வந்துக்கிட்டு இருந்துச்சான் வையாத்த வழியாக. அப்போ வையாத்தில் வரும்போது நம்ம ஐயாக்கா இருந்த காலத்தில் அப்படி அந்த ஐயாக்கா என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பெட்டியில் வர்றதை பார்த்துட்டு இந்த பெட்டியை கையோடு எடுத்து இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்திருக்கும், வயிறு இருக்குமா, வைடூரி இருக்குமா, தங்கம் இருக்குமா, முத்து இருக்குமா, பவளம் இருக்குமா, காசாக இருக்குமா, பணமாக இருக்குமோன்னு சொல்லி அப்படி கேட்டு எடுத்து பார்த்த வேலையில் இவன் அக்கா தங்கச்சி இவன் அப்படியே முத்து மாதிரியாக அழகாக பெட்டியில் படுத்திருந்தாள். அந்த சந்தன மாதிரியாக அப்படி படுத்திருந்ததுன்னா, ஆத்தா நீ யாருத்தா எவருத்தா இங்கே வந்து இருந்திருக்க, உனைய நான் இங்கே வச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, எப்பா மகனே என்னைய உன் எல்லையில் மதுரை எல்லையில் வச்சு நீ வளர்த்தேன்னா உன் பட்டியை காப்பேன், தொட்டியை காப்பேன், உன் மக்களை காப்பேன், உன் மனையை காப்பேன், இந்த ஊரையும் காப்பேன், உலகத்தையும் காப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்தவ தான் ஆத்தா முத்து மாதிரி. அதனால் அப்படி அழகாக அவளை அழைக்கும்போது அவள் அக்கா தங்கச்சி 7 பேரும் அப்படி எப்படி வருவா தெரியுமா, மலையாள தேசம் விட்டு தாயே தேசம் விட்டு எம்மா தேசம் விட்டு நீ விளையாடியே விளையாடியே வந்தவளே தாயே வந்தவளே இறங்கி வந்தவளே அங்கே வருந்தி பொண்ணே அழைக்கிறனே தாயே அழைக்கிறனே நான் அழைக்கிறனே ஓ வாசலுக்கும் வாசலுக்கும் கேட்கலையாதான் ஏ கேக்கலையா உனக்கு கேட்கலையா அடி சத்தி உள்ள என் தெய்வமாடி உன் சன்னதிய நீ விட்டு வாடி நீ இருக்கிற

0: பூ மணக்குதடி, ஆத்தா மணக்குதடி, இங்கே மணக்குதடி. ஓ மஞ்ச முகம், மஞ்ச முகம், தெரியுதடி தாயே தெரியுதடி, எனக்கு தெரியுதடி. அப்படி பாடினோம்னாக்கா ஆடாதவங்க கூட அருள் இறங்கி ஆடுவாங்க.
1: அம்மனும் இறங்கி வந்துருவாங்க,
0: அந்த அம்மனும் இறங்கி வந்துருவாங்க. அந்த அளவுல
1: சந்தன மாரியம்மனை அழைச்சிட்டீங்க. இப்ப வந்து நவராத்திரின்னு அங்காம் நாள் ஆயிடுச்சு.
0: ஆமா,
1: இப்ப அம்மனை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடலாமா?
0: பாடிடலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான்காம் நாளான நவராத்திரி நாள்ல மகாலட்சுமியையும் கூஷ்மா தேவின்னு சொல்லி அந்த அம்மாவையும் தான் அன்னைக்கு கும்பிடுவாங்க. அந்த அம்மா இப்போ மகாலட்சுமிக்காக மகனா எல்லாமே நினைக்கிறாங்க. மகாலட்சுமி வந்து வெறும் லட்சுமி தனம் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளோட கஷ்டம் வறுமை அனைத்தையுமே, கல்வியிலேருந்து எல்லாத்தையுமே தரக்கூடிய, அனைத்து சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது மகாலட்சுமி மட்டும்தான். மகாலட்சுமி தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே, எல்லா வளமும் அவங்க தான் தருவாங்க. அப்படி இருக்க வேலையில் இப்போ மகாலட்சுமிக்காக வேண்டி ஒரே ஒரு பாடல். ஜெய ஜெயலக்ஷ்மி ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி அருள்வாய் ஜெயலக்ஷ்மி, ஜெய ஜெயலக்ஷ்மி ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி அருள்வாய் ஜெயலக்ஷ்மி, ஜகமும் அருள்வாய் ஜெகலக்ஷ்மி, சகலமும் தருவாய் ஜெகலக்ஷ்மி. அப்படி இருந்த வேலையில் அப்படி லட்சுமியும் பாடிட்டோம். இன்றைக்கி அவங்களுக்கு உகந்த கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலக்கலர். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் தயிர் சாதமும் வைக்கலாம். அவங்களுக்கு வேண்டி கொய்யா பழம் இதுகளை எல்லாமே இன்னைக்கு வந்து
1: நெய்வேத்தியம் வச்சு சாயந்தரம் கும்பிடுங்கன்னு சொல்லாம சொல்றீங்க.
0: ஆமா,
1: இப்ப நம்ம திருவிழாக்கள்ல அம்மனை வந்து பல்வேறு, நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டோம் இல்லையா, திருவிழாக்கள் பல்வேறு ஊர்களுக்கு போயிருக்கீங்க, பல்வேறு ஊர்களில் சாமி பாடல்கள்லாம் பாடியிருக்கீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத இந்த பாடல் இனிய ரொம்ப மகிழ்வித்தது அப்படின்னு சொன்னா எந்த பாடல் பாடுவீங்க?
0: நான் எப்போதுமே சாமி பாட்டு தான் சொல்லுவேன். கருப்புசாமி பாண்டி பாட்டு பாத்தீங்கன்னா எந்த எல்லைக்கு போனாலுமே
1: இருக்கவே
0: இருக்கவே முடியாது. அது எந்த எல்லைக்கு போனாலுமே அவர் வந்தாருனாத்தே அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நிறைவடைகிற மாதிரி ஒரு சந்தோஷம். அவர் மட்டும் வர்ற வரைய விடுறதே இல்லை, வர்ற வரைய பாட்டை நிப்பாட்டவே மாட்டேனால எங்கேயுமே. அவர் வந்தாத்தே அப்படி மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும்.
1: அழைச்சிடலாமா?
0: அழைச்சிடலாம், அழைச்சிடலாம் கண்டிப்பா. ஐயா வெள்ளி நல்ல புட்டி அருவா, சாமி புட்டி அருவா, உனக்கு புட்டி அருவா, நீ விளையாடும் விளையாடும், விச்சருவா கருப்பே விச்சருவா, அழகு விச்சருவா, ஏ தங்க நல்ல டை புட்டி அருவா, நீ தாவியாடும் ஏய் விச்சருவா, அங்கே இரும்பு நல்ல டே புட்டி அருவா, நீ எடுத்தாடும் அந்த விச்சருவா, உன உன்னையுமே நான் அழைச்சேன் கருப்பா, நான் அழைச்சேன் உன்னை, நான் அழைச்சேன் உன் கோவிலுக்கும் கோவிலுக்கும், கேட்கலையா கருப்பா கேட்கலையா, உனக்கு கேட்கலையா, ஏ அருவா பல பழங்குது கருப்பனுக்கு அதிர்வேட்டடி முழங்குது, இங்கே அருவா பல பழங்குது கருப்பனுக்கு அதிர்வேட்டடி முழங்குது, இங்கே குள்ளவ குமுகுமுங்குது என் கருப்பனோட கோபுரமும் ஜோதி மின்னுது, எங்கள் கருப்பனோட கோபுரமும் ஜோதி மின்னுது
1: அப்படின்னு கற்பனை பாடி கற்பனை அழைச்சிட்டு தான் அடுத்ததே பாட ஆரம்பிப்பீங்க.
0: ஆமா, அவர்
1: கற்பனைங்க சொல்லிட்டீங்க, கற்பனை வரலனாலும் விட மாட்டீங்க, ரொம்ப அருமையா பாடினீங்க. அப்படியே அப்படியே வெறித்தனத்துல பாடுற மாதிரி எனக்கு அப்படியே அருள் இறங்குற மாதிரி. அப்புறம் இப்ப வந்து கற்பனை பண்ண அப்ப மீனாட்சி கோச்சு கொடுவாங்கல்ல, அப்ப அவங்களுக்கும் பாடணும்ல?
0: பாடிடுவோம், மீனாட்சிக்கு ஒரு பாடல் பாடிடுவோம். ஆத்தா ஈஸ்வரி இல்லாம மீனாட்சி இல்லாம மதுரையே இல்ல அப்படிங்கிறப்ப மீனாட்சி அம்பாளுக்கு வேண்டியாவது ஒரு பாடல் பாடணும். வாராளே வாராளே வண்ணரதம் அம்மா வண்ணரதம், அவ வடிவழக மீனாட்சி வடிவழக பாருங்கம்மா தங்கரதம், என் தாயி வடிவழக பாருங்கம்மா பொண்ணுரதம், கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கைவிடுச்சு, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கைவிடுச்சு, கோவாலன் தங்கச்சியா கோவாலன் தங்கச்சியா கோமலவள்ளி வருவாளா, கோவாலன் தங்கச்சியன் கோமலவள்ளி.

பட்டாபிஷேகத்திலே பவனி சுத்தி வருவாளே, பட்டாபிஷேகத்திலே பவனி சுத்தி வருவாளே, பறந்தாமே தங்கையம்மா, பறந்தாமே தங்கையம்மா, பத்தினியா மீனாட்சியா, பறந்தாமே தங்கையவ பத்தினியே மீனாட்சியே வாராளே, இந்த நேரம் வாராளே.

0: தங்க ரதம்.
1: அருமையா பாடிட்டீங்க. ஏன்னா அம்மனோட
0: நன்றி
1: தேரோட்டத்தை
0: நன்றி.
1: அப்படியே வர்ணிச்சு பாடி முடிச்சிட்டீங்க. ஆனா எங்களுக்கு தான் நேரம் குறைவாக இருப்பதுனால இன்னும் ரொம்ப
0: கண்டிப்பா
1: பாட்டு கேட்கணும்னு எங்களுக்கு ஆசைதான். இன்னும்
0: சரி
1: உங்களை பாட வச்சு பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா நேரம் குறைவாக இருப்பதனால்
0: சரி
1: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு
0: வந்துட்டீங்களா அப்படிங்களா?
1: ஆமா,
0: என்ன அதுக்குள்ள போனதே, டைம் போனதே
1: டைம்
0: தெரியல.
1: போனையில உங்க பாட்டை கேட்டு ரசிச்சு ரசிச்சு எல்லாரும் மெய் வந்து டைம் போனதே தெரியல.
0: சரி
1: இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்மளும் வழிவிடணும் இல்லையா?
0: கண்டிப்பா
1: அதனாலதான் கிராமிய மண்ணின் மனத்தையும் பெண்களின் கலைத்திறத்தையும் ஒரே சேர வெளிப்படுத்தும் கும்மி பாட்டை ரசித்த நாம், அதாவது பல்வேறு பாடல்கள் மூலம் நம்மளை மகிழ்வித்தாங்க. அதாவது மாறி வரும் காலத்திலும் நம் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்றைய நிகழ்ச்சியில் தனது குரலால் அழகி, அதாவது குரல் மட்டும் சொல்லல, பல்வேறு பாடல்கள் மூலம் நம்மளை மகிழ்வித்த முத்துலட்சுமி அக்காவுக்கு நமது நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, நம் மண்ணின் கலைகளை போற்றும், அவற்றின் பெருமையை உலகறிய செய்வோம். இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: நேர்களே, இன்று கன்னடி மாளிகையில் கும்மியோடு ஒரு குதூகலம் அப்படின்ற தலைப்பில் கும்மி பாட்டு பாடகி முத்துலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஜே ஜெயா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி நிலையத்தில் வந்து நமக்காக பாடல்கள் பாடி ரொம்ப அருமையான நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கும்மி பாட்டு பாடகி முத்துலட்சுமி அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்க பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது.

தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த், மால்விகா பன்சூத், அன்மோல் கார்ப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், மாத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன விஷயம் பேச போறோம்? எனக்கு தெரிஞ்ச இந்த டாபிக் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமான ஒரு டாபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படின்னு. ஒரு நாள் ஃபுல்லாக சமையலே செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் எப்படி கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ணுங்கள் லேடிஸ், 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு 0452 அப்படிங்கிற இணைப்பை சேர்த்து நிகழ்ச்சியில் வந்திருக்க முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுகிறேன்.
1: பத்மாவதி சொல்லுங்க. பத்மாவதி, ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கவே வேணாம் அப்படின்னு உங்களுக்கு லீவ் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
2: ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் மேடம், மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த பீரோடு இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன் மேடம்.
1: பாருங்களேன், சே எப்படி அடுத்த வேலையை பாத்துருவோம். அப்படி இருந்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம்ல? அதனால சரி, சிறப்பு, சூப்பர். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: எட்டுப்பட்டி ராசா படத்துல இருந்து பஞ்சு
1: மிட்டாய். ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்க

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 12:12 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம வந்துட்டு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இந்த 12:12 அப்படிங்கறது வந்து ஏஞ்சல்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அதே மாதிரி அடுத்ததான் வந்திருக்கு. ஏஞ்சல் யாருன்னு பாத்துருவோமா? வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? மல்லிகா. மல்லிகாக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு? சரி, கண்டிப்பா வழங்கிடலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் ஃபுல்லா சமையல் செய்யாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என்னங்க விரதம் நினைச்சுப்பீங்களா? இல்லங்க, நீங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தந்துருவாங்க, ஆனா நீங்க சமைக்க வேணாம், இந்த வேலையை செய்ய வேணாம்னு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விடுமுறையே குடுத்துட்டோம், நீங்க சமையல் கட்டுக்குள்ளேயே வர வேண்டாம் அப்படின்னு ஒரு தடையே போட்டாச்சு, என்ன பண்ணுவீங்க? ஆமா, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா சரிங்கறீங்க. ஜாலியா இருப்பீங்களா இல்ல வருத்தப்படுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஜாலியா தான் இருப்பேன்ல, அதானே நம்மளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா போதுமே இல்ல. ஓகேங்க, நன்றி நன்றி அழைத்ததற்கு. ஸோ ஒரு ஒருத்தரும் வந்துட்டு வீட்டில் அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக சமையல் செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க தெரிஞ்சுக்கலாம், கேட்டு இணைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு,
4: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு,
5: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
6: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
7: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
8: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
7: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
8: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
9: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
10: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
6: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
10: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
6: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸ் ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
10: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
6: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பன்னெண்டு 1:21 ஆயிட்டு இருக்க வேலையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா சமைக்கவே வேணாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருமா. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ரொம்ப யோசிக்கிறாங்களே. இணைப்பில் இருக்கு நேயர், வணக்கம். ஓகே, ஸோ நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சமையல் செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து

0: ரொம்ப யோசிக்கிறாங்களே. இணைப்பில் இருக்கு நேயர், வணக்கம். ஓகே, ஸோ நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சமையல் செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்திருக்க நேயர் வணக்கம். சிறப்பான சம்பவங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்தாங்க, பட் என்னாச்சுன்னு தெரில, அவங்க இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம். சமைக்கவே வேணாம், நீ ஃப்ரீயா இருமா அப்படின்னு உங்க வீட்டுல விட்டுட்டாங்க, சமையல் கட்டுக்கு போகவே தடை பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? புரியல, சமைச்சு போடுறது பிடிக்கும்னு சொல்றீங்க, விட்டா ஃப்ரீயா இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றீங்க, இப்ப நாங்க எப்படி எடுத்துக்கணும் இத?
1: இல்லப்பா இல்லப்பா, அதாவது நம்ம தான் சமைக்கிறோம், அது எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவங்க மனசார நீங்க அன்னைக்கு இருங்க நாங்க சமைச்சு உங்களுக்கு போடுறோம் சொல்லும் போது அது நமக்கு அவங்க சமைச்சு போடுற போது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அது
0: சூப்பருங்க சூப்பருங்க, அப்படி வரீங்க. ஓகே, பாடலும் வருது, இதே சந்தோஷத்தோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி அழைத்ததற்கு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும். யோசிச்சு பாருங்க, E20 க்கு 15 to 20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ trustworthy தானே?
0: Exactly. E20 scientifically researched, tested and proven safe. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: சூப்பருங்க, நல்லா இருக்குல்ல. ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கு அப்படி ரிலீவ் கொடுக்கட்டும். நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: பன்னெண்டு மணி 36 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: சோமசுந்தரி மேடம்.
0: சோமசுந்தரிக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு? சரி போட்டுடலாம். ஆனா நீங்க உங்க வீட்டுல ஒரு நாள் ஃபுல்லா சமையலே செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க?
1: ஜாலியா இருப்பேன்.
0: ஜாலியா இருப்பீங்களா? ஜாலியா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? மித்த வேலைகளை பாத்துக்கலாம். ஓகேங்க, சூப்பருங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
2: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: நிமிடம் ஆயிட்டிருக்க வெளியில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். என்ன சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றதற்கு அதை விட கஷ்டமான விஷயம் உலகத்துல ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு என்ன சமைக்கலாம், அடுத்த வேலை என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸ் அப்படின்னு நிறைய லேடிஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் நானுமே எப்பயாவது சமைக்கலாமான்னு யோசிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நாள் உங்களுக்காக லீவ் கொடுக்குறோம்ப்பா, நீங்க சமைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம். சொல்லுங்க உங்க பேரு. பூர்ணி. சொல்லுங்க பூர்ணி, உங்களுக்கு வந்து சமைக்கவே வேணாம்னு ஒரு நாள் ஃபுல்லா லீவ் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுவீங்க? எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க?
4: அடுத்த வேலை பாப்போம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்.
3: அடுத்த வேலை பாப்போம். வேலை தான் பாப்போமா?
4: இல்ல இல்ல, அடுத்த வேலை பாப்போம். கொஞ்சம் இந்த வேலை வேற வேலையில பாப்போம்.
3: வேற வேலையில பாத்துறோம்.
4: வேற வேலை தவிர வேற வேலையில.
3: வேற எப்படி நமக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கு இல்ல? பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

0: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ் 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
1: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நினைக்கிறது
2: வெளியில போலாம். சூப்பர், வாழ்த்துக்கள். ஒரு நாள் அந்த மாதிரி லீவ் எடுத்துட்டு வெளில போயிட்டு வாங்க. நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

0: வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கவில்லை அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணுவோங்கிறத ரொம்ப ஆர்வமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்களுமே கூட ஆமாம் இல்லை நான் கூட இதுதான் பண்ணியிருப்பேன்ப்பா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஹாப்பி தான். அதுக்கான ஒரு நாள் உங்களுக்காக நிச்சயம் வரும். அப்போ ஆக மொத்தத்தில் நீ சமைக்கவே வேணான்னு சொல்ல போறியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சி ரசித்து நமக்கு பிடிச்சவங்களுக்காக சமைக்கக்கூடிய அந்த விஷயம் மட்டும் கிடையாது, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே ரொம்ப நல்ல வேலை தான். பட் இருந்தாலும் நமக்காக ஒரே ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு எப்படி அவங்கள பிடிக்குமோ அவங்களுக்கும் நம்மளை பிடிக்குங்கும் போது அதை கண்டிப்பாக கொடுப்பாங்கல்ல. நினைக்கிற விஷயங்கள் நிச்சயம் நடக்கும், நடக்கட்டும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் சிநேகிதிய நிகழ்ச்சி நாளைக்கு மதியம் 12:00 கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் நிவ்யா.
1: சொரே என்னை மணக்கும் கத்திரிக்கா நீ தொன்னி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது வசந்த கானங்கள். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம் மனதை விட்டு என்றும் மறைவதில்லை. கேட்ட முதல் நொடியிலேயே நம்ம ஏதோ ஒரு அழகான காலத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகும். அந்த காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உங்கள் மனதை வருட வருகிறது இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். இசைக்கு வயசே இல்லைங்க, அதுக்கான அழகான சாட்சியாக தான் நம்மளுடைய பழைய பாடல்கள். தலைமுறைகள் கடந்தாலும் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் இதயத்தின் ஓரத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறது இந்த காலத்தழிய காவிய கானங்கள்.

இது முதல் பாடல் வருகிறது அருணோதயம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில், கே வி மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில்.

காதலை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லைங்க. ஒரு பார்வை போதும், ஒரு புன்னகை போதும், சில நேரங்களில் ஒரு பாடல் கூட போதும். சொல்லப்படாத காதலையும் மறக்க முடியாத நினைவுகளையும் சுமந்து வரக்கூடிய இந்த பழைய பாடல்களை கேட்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய மனசு இந்த பழைய பாடல்களோட அப்படி ஒன்றியது இல்லையா? வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. பிராப்தம் திரைப்படத்திலேருந்து எம் எஸ் சுசநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் நேரம் பகல் 1:11. இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. தெய்வ மகன் திரைப்படத்தில் இருந்த எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், TM சவுந்தரராஜனின் குரலில்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம்

வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம் வந்து

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
4: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
3: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: வசந்த காணங்கள் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இதோ அடுத்த பாடல் காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில இடையிடையே முகநூல் பதிவுகள் இருக்கு இல்லையா, அதுல மதுரை பண்பலை பக்கத்துல நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில். காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

22 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது வசந்த கானங்கள். காலத்தாழிய காவிய கானங்களை மனதிற்கு இனிமை தரும் ராகங்களை நம் நெஞ்சை விட்டு நீங்காத பாடல்களை காற்றலைகளில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் முகநூல் பகுதி

மதுரை பண்பலை அப்படின்ற பக்கத்தில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சொன்ன பொய்களில் இன்று வரை யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஒரு பொய் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்த கேள்வியாக, தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடித்த ஒரு வில்லன் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தை கதாநாயகனாக மாற்றினா எந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பீங்க, ஏன் அப்படின்ற கேள்வியும், அதே மாதிரி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்ற கேள்விக்கும் நேர்கள் கரெக்டான பதில், நிறைய பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. இப்போ ஒன்னொன்றா கேட்டலாமா? முதல் கேள்வியா, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சொன்ன பொய்களில் இன்று வரை யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஒரு பொய் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து நல்ல பெருமாள் அவர் சொல்லியிருக்காரு, பள்ளி கூட போய் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லேருந்து, இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டிங்களே, இப்படி நான் சொன்னால் அப்புறம் அந்த பொய் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்ட தலைப்புக்கும் இது வரைக்கும் நான் யாருக்கும் தெரியாமல் சொன்ன பொய் இப்போ நான் சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால் சொல்ல விரும்பலைங்க அப்படின்னு.

கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பீங்க, ஏன் அப்படின்ற கேள்வியும், அதே மாதிரி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்ற கேள்விக்கும் நேயர்கள் கரெக்டான பதில், நிறைய பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. இப்போ ஒன்னொன்றா கேட்டலாமா? முதல் கேள்வியா, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சொன்ன பொய்களில் இன்று வரை யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஒரு பொய் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து நல்ல பெருமாள் அவர் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூட பொய் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லேருந்து, இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டிங்களே, இப்படி நான் சொன்னால் அப்புறம் அந்த பொய் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்ட தலைப்புக்கும் இது வரைக்கும் நான் யாருக்கும் தெரியாமல் சொன்ன பொய் இப்போ நான் சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால் சொல்ல விரும்பலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய கம்மல் திருகாணியை தொலைச்சிட்டேங்க, அதை தொலைச்சது என் தங்க தான் அப்படின்னு போய் சொல்லிட்டேன். அந்த திருகாணியை நான் தான் தொலைச்சிட்டேன் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உங்கள் ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியாமல் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி. கண்டிப்பாக அவங்க கேட்காம நீங்கள் பார்த்துக்கோங்க வீரசுந்தரி, சரியா? மதுரை எஸ்எஸ் காலனிலேருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறப்ப லீவ் போட்டால் ஆமாம் பாட்டிக்கு முடியல தாத்தாவுக்கு முடியலன்னு சொல்லுவோம்ல, அதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உஷா முத்துராமன் மதுரையிலேருந்து, என் மகன் வந்து சாப்பிடாமல் இருந்தால் பூதம் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லி சமாளிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்ப பள்ளியில் படிக்கிறப்போ சொன்ன பொய்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெகதீஷ் வந்து உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி டிஎஸ் ஜெகதீஷ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ் ஜனார்த்தனன், திருநகர் மதுரையிலேருந்து, ஜாலியாக பொய் சொல்லுவேன் அப்புறம் நானே சும்மா பொய் சொன்னேன் அப்படின்னு உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எம் சுமதி யமனேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, என்னோட சின்ன வயசில் சொல்லுவாங்க பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு, ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினச்சி அதுக்கு பல ஆயிரம் பொய்களை சொல்ல வேண்டியிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் மீட் அவுட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஓகே சிவா சந்தைப்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பப்போ குடும்ப சூழ்நிலையை பொறுத்து பொய் சொல்கிறேன், நான் சொல்கிற பொய்னால் எந்த பாதிப்பும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் சொல்லியிருக்காங்க, நிறைய பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட சம்பவங்கள்லாம் நிறைய, நமக்கு பொய் சொல்ல வரலைங்க, நான் அதுக்கு சரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து, பொய் சொன்ன அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னமராஜிலேருந்து எஸ் அசோக்குமார், திருப்பூரில் 2005-2010 அஞ்சு வருஷம் வேலை செய்யும்போது மலர்ந்த முதல் காதல் பற்றி அப்படின்னு சொல்லி அதோடு நிப்பாட்டிட்டாங்க, என்ன சொல்ல வர்றாங்க கேட்டெல்லாம். அடுத்த கமெண்ட்ஸ் கேட்குறப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உங்களுடைய பதிலை நிறைவு செய்யுங்க எஸ் அசோக்குமார். அன்புராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்தில் சிங்கப்பூரில் ஃபோன் தொலைஞ்சு திரும்ப கிடச்சிச்சிங்க, ஆனால் திரும்ப கிடச்சதுனால இன்னும் என் பையன்கிட்ட சொல்லவே இல்லை, தொலைஞ்சு போய் திரும்ப கிடச்சிச்சு அப்படின்றது அவங்க பையன்கிட்ட சொல்லலையாம், குருபரன் வந்து பொய் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான் வந்து, அப்படிப்பட்ட வலுவான பொய்லாம் நான் சொன்னதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கைத்தறி நகர்லேருந்து சூரிய நாராயணன், நான் பொய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையப்பன் சொல்லியிருக்காரு, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி அவினாசி காந்திபுரத்துலேருந்து பிரபுதேவி சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் படிக்கிறப்போ நான் நடுராத்திரி வந்து ஒரு சுடுகாட்டுக்கு போனேங்க, அங்கே பேய் பார்த்தேன் அப்படின்னு நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அதை இப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து கேட்டிருக்காங்க, அது சரி இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னுமே அவங்களுடைய பொய்யை வந்து ரகசியமாக பாதுகாத்துட்ருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, அந்த மாதிரி ரகசியம்லாம் என்கிட்ட எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனியிலன்னு சொல்லியிருக்காரு, தொழில் சம்மந்தமாக சில நேரங்களில் போய் சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணை கணேசன் பொன்னியம்மன் மேட்லேருந்து, ஏங்க நான் போய் சொல்கிறப்ப சிரிச்சிருவேங்க, அதனால சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு, நான் ஒரு சில நேயர்கள் வந்து எனக்கு போய் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, திட்டச்சேரியிலேருந்து, மாஸ்டர் பாபு நான் சொல்லியிருக்கேங்க வேணாங்க, அதை சொல்ல சொல்லி என் குடும்பத்தில் அப்புறம் பஞ்சாயத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வீரபாண்டியன் வந்து, பொய் மனிதன் என சொல்லியதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கேள்விக்குறியோடு இருக்க அவங்களுடைய பதில். கனியாம்பூம் பூண்டியிலேருந்து கனகரத்னம், திருப்பூர் மாவட்டத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல என் நண்பருக்கு திருமணம் நடந்துச்சு, அதை நானும் மற்ற மூன்று நண்பர்களும் ஒரு காதல் கல்யாணம் அப்படின்னு

நினைக்கிறேன் நான். திருமணம் முடிஞ்சோடனே நாங்கள் பணிக்கு வந்துட்டோம். மற்ற தோழர்கள் என்கிட்ட வந்து ஆனந்துக்கு திருமணம் முடிஞ்சு லவ் மேரேஜ் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே தெரியாத மாதிரி அடப்பாவி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டேங்க. அந்த பொய் இன்றைக்கு வரைக்கும் நான் தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சேன் அப்படின்றது மற்ற நண்பர்களுக்கு தெரியாது. இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி சுகுமாரி சுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியே பொய் இதெல்லாம் சொல்ல வரலங்க, அப்படியே சொன்னாலும் என் முகமே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை உங்களுடைய முகநூல் பதிவில் மதுரை பண்பலை பக்கத்தில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அப்படி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
3: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
4: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன்.

0: நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் பகல் 1:33 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் அடுத்து என்ன கேள்வி, எந்தெந்த நேயர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்க போகிறோம். முதல்ல கேள்வி என்னென்னா, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு தினமும் ஒரு பொது அறிவு கேள்வி அப்படின்ற பகுதியில் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு இளங்கோவடிகள் அப்படின்றது தான் சரியான பதில். யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ கேட்டுடலாமா? உஷா முத்துராமன் மதுரையிலேருந்து, நாமக்கல்லேருந்து செல்வராஜ், கொளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, வில்லியம் மைக்கேல் பாளையத்துலேருந்து சொல்லியிருக்காரு, பாரி வள்ளல் சொல்லியிருக்காரு அமிர்தராயன் கோட்டையிலேருந்து, கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன் சொல்லியிருக்காரு, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி சொல்லியிருக்காங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன் மதுரை SS காலனிலேருந்து சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இளங்கோவடிகள் அப்படின்னு சரியான விடை சொல்லியிருக்காங்க NM சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, புவனகிரி சுமதி பாபு, மதுரையிலேருந்து ஷோஷ் சண்முக சுந்தரம், மதுரை ஆண்டாள்புரத்துலேருந்து சுவாமிநாதன், BS ஜனார்த்தனன் திருநகர் மதுரையிலேருந்து, IS அசோக்குமார் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து, ஓகே சிவா சந்தைப்பேட்டை மதுரையிலேருந்து, அன்புராணி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் சொல்லியிருக்காங்க, ராதாகிருஷ்ணன், வெங்கடேஷ் பாபு, அதே மாதிரி ஆர் சோமசுந்தரம், குருபரன், பிரபுதேவி, அசோக் ராஜ், அந்தோனிராஜ் சொல்லியிருக்காங்க, மாயாண்டி ஞானகுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பிரமிளா தமிழ்ச்செல்வன், மைத்ரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி குமரன், அதே மாதிரி சந்தான பாண்டியன், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து சொல்லியிருக்காங்க, சிவபாண்டி ஆ சிவபாண்டி மேலு குயில் குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து த சோமசுந்தர பிரபுவும் பதில் சொல்லியிருக்காங்க, கோமதிபுரத்துலேருந்து ஜீவநாதன், அதே மாதிரி VC பிச்சைமணி வந்து தேனி சிலமலையிலேருந்து புஷ்பம் அப்படின்றவங்களும் சொல்லியிருக்காங்க, வன்னை கணேசன் பொன்னியம்மன் மேட்லேருந்து சுகுமாரி சுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, கனகு கனகரத்தினம் அதாவது திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கனகரத்தினம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு இளங்கோவடிகள் அப்படின்னு இந்த நேயர்கள் எல்லாமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் பதிவிட்ட எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த பாடல் இதை வந்துட்டே இருக்குது. 100க்கு 100 திரைப்படத்திலேருந்து P. சுசீலாவின் குரலில்.

நேரம் பகல் 1:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த காலங்கள் கேட்டுட்ருக்கோம். இடையிடையே முகநூல் பகுதியில் மதுரை பண்பலை அப்படின்ற பக்கத்தில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்னென்ன விடையெல்லாம் நேயர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுவோம். அதாவது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்ற கேள்விக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சொன்ன பொய்களில் இன்று வரை யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஒரு பொய் எது அப்படின்ற கேள்விகளுக்கும் விடை கேட்டாச்சு. இப்போ அடுத்ததா, தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடித்த ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை கதாநாயகனாக மாற்றினால் எந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பீர்கள், ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு சில நேயர்கள் எந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கீங்கன்னா, அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் அப்படியே கதாநாயகனாக மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் இந்த கேள்விக்கு தகுந்த பதில்களும் சொல்லியிருக்கீங்க. சரி, யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத கேட்டுடலாம். திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, படையப்பா திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் நீலாம்பரி அப்படின்ற வில்லி கேரக்டர்லேருந்து கதாநாயகியாக மாறினா எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சைக்கிளி முத்துச்சரத்தில் ஜோதிகா வில்லியாக வருவாங்க, அவங்க கதாநாயகியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்கிரி திரைப்படத்தில் இது வந்து உஷா முத்துராமன் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க, பச்சைக்கிளி முத்துச்சரத் படத்தை. அதே மாதிரி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி வந்து படையப்ப படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர்லேருந்து ஜோதிலக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போக்கிரி படம் இருக்கு இல்லையா, அதில் வில்லன் அலிபாய் கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பார். அவர் வந்து ரமணா படத்தில் வந்து ஒரு கல்லூரி ப்ரொஃபஸராக நடித்த விஜயகாந்த் அந்த ரமணா கேரக்டரில் அவரை நடிக்க வச்சா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, தேச துரோகியாக நடித்த அலிபாய் கதாபாத்திரத்தை தேசபக்தி கொண்ட ரமணா கதாபாத்திரமாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிச்சிருப்பார், அவர் கதாநாயகனாக நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை SS காலனி ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து, எனக்கு பிடித்த வில்லன் பாத்திரம் அப்படின்னா அது கேப்டன் பிரபாகரன் படத்தில் மன்சூர் அலிகான், அவங்க நடித்த வில்லன் கதாபாத்திரத்தை கதாநாயகனாக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து சொல்லியிருக்காங்க, திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் வரும் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல்லேருந்து செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்ஏ அசோகன் கதாநாயகனாக, இது சத்தியம், கார்த்திகை தீபத்தில் வில்லனாக, அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன், குணச்சித்திரம், அன்பேவா படத்தில் நகைச்சுவை, அலாவுதீன் அற்புத விளக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் இருந்து கதாநாயகன் பாத்திரத்துக்கு எஸ்ஏ அசோகன் அவங்கள வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி பொன்னமராவிலேருந்து எஸ் அசோக்குமார் வந்து, சாமி திரைப்படத்தில் வர்ற வில்லன் சனியின் சகடை அப்படின்ற கேரக்டரை

அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிஎஸ் ஜனார்த்தனன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடுபுலி ஆட்டம் படத்தில் வில்லன் வேடத்தில் நடித்த ரஜினி கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்ச வில்லன் அப்படின்றதுக்கு ஒரு சில நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சிவா சந்தைப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, பூவிழி வாசல் திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கும் ரகுவரன் கதாபாத்திரம். அதே மாதிரி மதுரை சோ சண்முகசுந்தரம் வந்து கலாபவன் மணி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை குமரன் காலிலேருந்து வாசகி பார்கவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூர்யா படம் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நம்பியார் வில்லனாக நடிச்சிருப்பாரு, அதாவது பார்கவி சூர்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நம்பியார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாருங்க, அவர் கதாநாயகனாக நடிக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாயாண்டி ஞானகுரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசை படம் இருக்கு இல்லையா, அதில் பிரகாஷ்ராஜ் கதாபாத்திரத்தை கதாநாயகனாக மாற்றணும், ஏன்னா தனது மனைவியின் தங்கை மேல் உள்ள உறவை வெளிப்படுத்தும் விதம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகங்கையிலேருந்து மாயாண்டி ஞானகுரு. மீரா வெங்கட்ராமன் வந்து வில்லன் நம்பியாரை வந்து கதாநாயகனாக மாற்றணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகுவரன் வந்து பாட்ஷா படத்தில் நடித்த மாஸ் ஆண்டனி இருக்கு இல்லையா, அவங்க அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவினாசி காந்தி படத்துலேருந்து பிரபுதேவி சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டத்திலேருந்து ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாட்ஷா திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் வில்லன் வேடத்தில் நடித்த ரகுவரன் வந்து கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியவம்சம் படத்தில் ஆனந்த்ராஜ் வில்லன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து. கோமதிபுரத்துலேருந்து ஜீவநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காக்கி சட்டை படத்தில் சத்யராஜ் வந்து இந்த தகடு தகடு அப்படின்ற கதாபாத்திரத்தை கதாநாயகனாக மாற்றினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவபாண்டிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொட்டை ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வில்லன் கதாநாயகன் ரெண்டு பாத்திரமே இருக்குங்க, அதுக்கு எடுத்துக்காட்டாக சத்யராஜ், அவருக்கு பிடிச்ச வில்லன் நடிகர் வந்து மொட்டை ராஜேந்திரன் சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து கதாபாத்திரம் வந்து வில்லனாகவும் ஹீனாவும் செய்யக்கூடியவர் சத்யராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் எஸ் மனோகர் தான் எனக்கு பிடிச்ச வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் திரைப்படத்தில் வில்லனாக பிரகாஷ்ராஜ் சோக கேரக்டரில் நடிக்கணுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மலையூர் மம்பட்டியான் படத்தில் தியாகராஜன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காரு. நிறைவாக வந்து கனகரத்தினம் திருப்பூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்யராஜ் வந்து காக்கி சட்டை படத்தில் நடித்த விக்கி கேரக்டர், அது வந்து எனக்கு கதாநாயகனாக மாறினா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பகுதியில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேயர்கள் என்னென்னலாம் விடை சொல்லியிருக்கீங்க அப்படின்றத கேட்டாச்சு. ஒரு பாடலை தொடர்ந்து இன்றைக்கான கேள்விகளை கேட்கலாம் நேயர்களே. இணைந்திருங்கள் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும்.

இலக்கிய தமிழ் மக இவள் இருவேடிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

மழை தரும் முகிலென குழல், நல்ல இசை தரும் குழல் என குழல்.

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
3: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
5: புரிஞ்சா இன்வெஸ்டிங் சிம்பிள்.
4: சிறு தொகையோடு

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் பகல் 1:53 கிட்டத்தட்ட வசந்த கணங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா. இன்றைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் நிறைய காவிய கணங்கள் கேட்டீங்க. இடையிடையே முகநூல் பகுதியில் மதுரை பண்பலையில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேர்கள் என்னென்ன பதில் சொன்னீங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சிட்டீங்க. இப்போ இன்னைக்கான கேள்விங்க, யாரோ ஒருவர் உங்களுக்கு செய்த மறக்க முடியாத சிறிய உதவி என்ன அப்படின்றதான் ஒரு கேள்வி. பொது அறிவு கேள்வியா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்கள் பார்த்த முதல் திரைப்படம் எது? யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கண்டிப்பாக இப்பயே நிறைய நேர்கள் வந்து உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் யோசிங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நாளை பகல் 1 மணிக்கு வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில் இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேர்கள் என்னென்னலாம் பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற கேட்குறதுக்கு நானுமே ஆர்வமாக இருக்கோம், நம்ம நிலையத்தில் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கு கேட்டு, அதாவது நேற்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேர்களுக்கு இன்றைக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வசந்தகானங்கள் நிகழ்ச்சி கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நிறைவான பாடலாக வானம் பாடி திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில்

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நேரம் 2:01. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக பெத்லகேம் குடும்ப யூனிட் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கு. இந்த பாடலுக்காக இசையமைத்திருக்கிறார் விஷ்ணு விஜய்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: பன்மொழி பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் மதியம் 2:07 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 777 சார்லி அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கு. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் நோபின் பால். வரிகள் எழுதியிருக்காங்க நாகார்ஜுன் சர்மா. பஞ்சம் ஜீவா அவர்களுடைய குரல்ல பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பன்மொழி பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜவான் தெலுங்கு திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கு. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தர். பாடலை எழுதியிருக்கிறார் சந்திரபோஸ். மங்களி மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது,

0: இனி
1: வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

இசைத்துக் கொண்டிருக்கிறது பன்மொழி பாடல்கள். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பன்மொழி பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலை எழுதி இசையமைத்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். அர்ஜுன் மேனன் குரலில் இதோ

நேரம் 2:20. பன்மொழி பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹைவே திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கிறது. இந்த ஹிந்தி மொழி திரைப்பட பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் AR Rahman. பாடல் இதோ.

இர்ஷாத் காமல் வரிகளில் சுல்தானா நூரன் மற்றும் ஜியோதி நூரன் இவர்களது குரல்களில் பாடல் கேட்டு ரசித்தீர்கள். ஹைவே திரைப்படத்திற்காக நேரம் 2:25. ஒலித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மராத்தி மொழி பாடல் கேட்க காத்திருக்கிறீர்கள். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளைய ராஜா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் அஜய் கோகபாலே. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஆர்யா அம்பேத்கர் மற்றும் அஜய் கோகபாலே. பாடல் இதோ

0: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
2: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
3: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
5: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के CP ग्राम्स पोर्टल पर समाधान दीदी.
4: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है. आपको बस अपनी शिकायत को बोलना है. समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है.
5: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें.
4: सारी शिकायतों का समाधान CP ग्राम्स சமாதான் தீதி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மான்சூன் ராகா அப்படிங்கிற கன்னட திரை இசை பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் அனூப் சேலன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் டி எஸ் கணேஷ் உபாத்யாயா. ஜோதி வியாஸ்ராஜ், மானசா ஹொல்லா மற்றும் ஷில்பா மதுசூடன் இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.
3: நேரம் 2:37 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசைத்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெலுங்கு மொழி திரை இசை பாடல் கேட்க காத்திருக்கீங்க. ஜானு திரைப்படத்திற்காக கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஸ்ரீ வெண்ணிலா சீதாராம சாஸ்திரி. பிரதீப் குமார் குரலில் பாடல் இதோ.

நேரம் 2:44. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் திரைப்பட பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் நா முத்துக்குமார். ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: பன்மொழி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 2:49. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மெயின் வாபஸ் ஆகுங்கா ஹிந்தி திரைப்படத்திற்காக A.R. ரஹ்மான் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் இர்ஷாத் காமில். நிலஞ்சனா கோஷ் தஸ்திதர் மற்றும் வேதாங் ரைனா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

பன்மொழி பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தமிழ் திரைப்படமான எதிர்நீச்சலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலை எழுதியிருக்கிறார் RS துரை செந்தில்குமார். பாடல் இதோ.

மதுரை, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்த களவு உயர்ந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்த களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்த களவு குறைந்திருந்தது. ஈரோடு, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்த களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரள கடற்பகுதிகளை ஒட்டி கடற்மட்டத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில், இலங்கை கடற்பரப்பில் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னர் வெப்ப மழை பற்றியது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு.

திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, தஞ்சாவூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இடிமின்னலுடன் நாளை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவிற்கு கூட மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. சென்னையில் வெப்பநிலை அதிகளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 3:02. நேயர்கள் கேட்கவிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேரம் பகல் 3:33 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். 2021 ஆண்டு வெளியான அண்ணாத்தே ஜெகமே தந்திரம் இந்த ரெண்டு திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இதோ அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷலின் குரலில்

டிஇமானுடைய இசையில் விவேகாவுடைய வரிகளில் ஏதோ பாடல் கேட்டோம். யுகபாரதி வரிகளில் சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் குரலில் அண்ணா தே திரைப்படத்திலிருந்து பாடல். 3:37 இருபட பாடல்களில் நம்ம ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்கலாமா நேயர்களே? 2021 வெளியான ஜெகமே தந்திரம் திரைப்படத்தில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் ஏதோ பாடல் வந்துகிட்டே இருக்குது. தனுஷ் சந்தோஷ் நாராயணன் இவங்க குரலில், தனுஷுடைய வரிகளில்.

0: எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச்ட், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸ் E20 தான் ரன் ஆகுது.
4: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது?
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர்.

0: ஏழு வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: இருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அண்ணாத்தை திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, சித் ஸ்ரீராமுடைய குரலில்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் பகல் 3:50. டி இமானுடைய இசையில அண்ணாத்தி திரைப்படத்துலேருந்தும் சந்தோஷ் நாராயணன் இசையில ஜெகமே தந்திரம் திரைப்படத்துலேருந்தும் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த பாடலாக வருகிறது புஜ்ஜி திரைப்படத்துலேருந்து. யாருடைய வரிகள் அப்படின்னா விவேக்குடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், சந்தோஷ் நாராயணன் இவங்களுடைய குரலில்.

0: திரைப்பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அண்ணாத்தே ஜெகமே தந்திரம் திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நேர்களே, நிறைவாக பாடல் வருகிறது அண்ணாத்தே திரைப்படத்துல இருந்து.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: தொடர்வது செய்யச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புடாவையில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தன்கோ.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன்

ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். கிட்டத்தட்ட 4 மணி 5 நிமிஷம் ஆக போற இந்த நேரத்துல நீங்க எல்லாம் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு உங்க கூட விளையாட வந்திருக்கிறது நான் அஜிதா
2: மற்றும் முத்துக்குமார்.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்புல நம்ம கூட இருக்காங்க ஜானகி. சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க விளையாட போன் எடுத்து ரெடியா இருப்பீங்க. சோ உங்களுக்கான நம்பர் நாங்க சொல்லிடுறோம். என்ன நம்பர்ல டயல் பண்ணி வரணும்?
2: 25 30 170 மற்றும் 25 30 171 அழைக்கலாம். 0452 என்கிற மதுரையின் முன் இணைப்போட இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம் அஜிதா?
1: இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டு. இந்த விளையாட்டு ஆல்ரெடி ஒரே ஒரு முறை மட்டும்தான் விளையாண்டுருக்கோம். அதனால நேயர்களுக்கு இன்னைக்கு டஃபாவும் இருக்க போகுது அப்படின்றத ஒரு ஹிண்டாவே கொடுத்துறோம்.
2: சரி, எவ்வளவு டஃபா இருந்தாலும் நம்ம நேயர்கள் வந்து நிச்சயமா நிகழ்ச்சியில பங்கேற்பாங்க, விளையாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த உற்சாகம் மட்டும் இருந்தா போதும்.
1: ஏன்னா இது வந்து பாட்டு பேஸ் பண்ண கேம்.
2: அப்போ நேர்கள் கண்டிப்பா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி நீ முந்தி நாம முந்தின்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். சரி, என்ன பேர் இந்த விளையாட்டுக்கு? பேர்
1: இந்த விளையாட்டுக்கு பேரு சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
1: எல்லாமே டபுள் டபுளா கேக்குதே, அதுதான் இந்த விளையாட்டோட பேரு.
2: அது எப்படி எல்லாம் டபுள் டபுளா கேக்கும்?
1: ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து நம்ம வந்து ரெண்டு பாட்டு எய்தர் பல்லவியா இருக்கலாம் அல்லது சரணமா இருக்கலாம், அதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரே கட்டா வச்சிருப்போம். ஒரு 20-30 செகண்ட் கட்டா நேயர்களுக்கு பிளே பண்ணுவோம். நேயர்கள் அதை தெளிவா உள்வாங்கி அந்த இரண்டு வெவ்வேறு பாடல்கள் என்னன்றதை கண்டுபிடிக்கும்.
2: அதாவது ஒரே நேரத்துல இரண்டு ஒலி குறிப்புகளும் கேட்கும்.
1: ஆமா,
2: அதை வந்து என்ன பாடல்னு கண்டுபிடிக்கணுமா?
1: கண்டுபிடிச்சு
2: பாடணும்.
1: கண்டுபிடிக்கும்.
2: இப்ப எப்படி, ஒரு பாட்டை மட்டும் பாடினா போதுமா இல்ல இரண்டு பாடல்களையும்?
1: ரெண்டு பாட்டையுமே பாடினாதான் அவங்க வெற்றியாளர்கள். இல்ல
3: ஒரு குரூப்பா தயா அலைறாங்க,
1: நீங்களும் தான் இருக்கீங்க. நேயர்களோட சேர்ந்து தான் நம்ம குரூப்பா அந்த கேம விளையாட போறோம்.
2: ஆமா ஆமா, உங்களுக்கான ஒலி குறிப்பு குரூப்பா தான் வரும். ஆமா,
1: என்ன பண்ணினாங்கன்னா ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த நேயர் ஒரு பாட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு ஒலிக்கிட்டு ஒரு முறை, அதாவது ஒரு நேயருக்கு வந்து ஒருக்கு கேட்பாங்க ஒலிபரப்போம், மீண்டும் ஒரு முறைன்னு சொன்னா ஒரு முறை ஒலிபரப்போம், மொத்தத்துக்கு இரண்டு முறை மட்டுமே ஒலிபரப்பப்படும் அப்படின்றத சொல்லிட்டு நாங்க என்ன சொல்ல போறோம்னா கட்டு கொடுத்துருவோம். அந்த ரெண்டு பாட்டையுமே ஒரே நேயர் தான் படிச்சு காட்டணும் அந்த பாட்டு என்னன்றத. அடுத்த நேயர் வந்து இல்ல நான் அந்த பாட்டு சொல்றேன்னா சொல்லுங்க, ஆனா உங்களுக்குரிய
2: ஒலிக்கீற்று கேள்வி கேட்போம்.
1: ஆமா, உங்களுக்கான தடி ஒலிக்கீற்று இருக்கும், அதையும் நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ இணைப்புல ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டோம்.
2: பேசிடலாம், வணக்கம்.
1: அதே மாதிரி நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறிய ஒரு இது சொல்லிடுறோம், என்னன்னா உங்களோட எஃப்எம்மோட வால்யூமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒலிக்கீற்றை வந்து ஃபோன்லேயே கேட்டிங்கன்னா தான் அது என்ன பாடல்ன்றது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் அப்படின்றதே சொல்லிடுறோம்.
2: ஆமாம், ஒன்று வானொலியோட ஒலி அளவை குறைச்சி வைக்கணும், இல்லை போனை கொஞ்சம் தள்ளி வச்சு
1: பேசணும். அவங்க வந்து போனை விட்டு தள்ளி பேசக்கூடாது.
2: ஆமாம், அவங்க போனோட இருக்கணும், வானொலியை விட்டு தள்ளி வந்து
1: பேசணும்.
2: சரி, முதல் நேரம் சந்திச்சிடலாம். மருக வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், ஆர்ஜே அஜிதா மேடம், ஆர்ஜே முத்துக்குமார் சார், ஆர்ஜே ஜானகி, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேம்
2: மாலை வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர்
1: சொல்லுங்க. சகுந்தலா அம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா? அழைப்புகள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோங்க கையில இருக்கு, அதனால அவங்க கிட்ட அவங்க வந்து நீங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கேன்றாங்க, அதனால நல்ல ஒரு ஒலிக்கீற்றா எடுத்து கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்றத?
1: நன்றி.

0: மணிகண்டன் நிகழ்ச்சியில இப்ப ஒளிபரப்பணும் ஒலிக்கிட்டு கேட்டீங்களா? அந்த பாட்டு
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சரி, ஒண்ணு கண்டுபிடிச்சீங்க, பாடுங்க கேட்போம்.
1: இழுத்து
0: போடுறோம் இந்த உங்களுக்காக.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த இன்னொரு பாட்டு என்ன பாட்டுன்னு?
1: போகாதே போகாதே கேக்குது.
2: இன்னொரு பாட்டு உங்களுக்கு கேட்கவே இல்லை அப்ப, இப்படிதானே மணிகண்டன்?
0: நன்றி நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணி ஒரு பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இந்த ஒலிக்கீற்று அடுத்த நேருக்கு கொடுக்கப்பட மாட்டாது, அடுத்த நேருக்கு அடுத்த ஒரு ஒலிக்கீற்று காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி கேட்டு
2: விடலாம். இந்த ஒலிக்கீற்று வந்து இன்னொரு மணி நம்ம ப்ளே
0: பண்ண மாட்டோம். இப்போ வந்து ஒரு விளம்பர இடைவேளை, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நினைக்கிறேன். மேலும் 4:10 கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 101.3 ராமேஸ்வரம் FM 100.9
2: வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம்.

0: நிகழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
3: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
4: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பாட்டிபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

நேரம் மாலை 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம்.
1: இன்னைக்கு ஆட்டக்களத்தில் விளையாடிட்டு இருக்கோம், எல்லாமே டபுள் டபுளா கேக்குது. நேர்கள் வராங்க, நல்லாவே முயற்சி பண்றாங்க. நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த பாட்டு தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு
0: 0452 என்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு வரலாம் நேர்கள். 25 30 170 25 30 171 அஜிதா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாமே டபுள் டபுளாக கேட்குது அப்படின்னு சொல்கிறோம், உண்மையாகவே எல்லாமே டபுள் டபுளாக தானே கேட்குது.
1: ஆமாம்,
0: அப்புறம் ஏன் வந்து மணிகண்டன் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு, அது எப்படி?
1: அப்போ அதாவது என்னன்னா, இது வந்து கான்சன்ட்ரேஷன் தான் விஷயம். அதாவது அவங்க கரெக்டாக கேட்டாங்கன்னா ரெண்டு பாடல்களுமே தெளிவாக கேட்கும். அவங்க வந்து என்னன்னா, ஒரு பாட்டு மட்டும் தான் எனக்கு தெளிவாக கேட்குது, டக்குன்னு எந்த லிரிக்ஸ் கேட்சியாக இருக்கோ அதுக்கு தான் காது போகும், அந்த லிரிக்ஸ் தான் அவருக்கு காதுக்கு
0: கேட்கும். இது ஒரு வகையான கவனகம் இல்லையா, நம்முடைய கவனத்தை வந்து ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்துல குவிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் கூட.
1: என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் நம்ம கான்சென்ட்ரேட்
0: பண்ணதுக்கான ஒரு மூளைக்கான ஒரு பயிற்சி
1: செலவழிக்கிறோம். இசையை வச்சு நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்ல ஒரு வந்து ஒரு விதமான
0: பயிற்சி கொடுக்கிறோம். அருமை அருமை. இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். நான் காரைக்குடி சாமிநாதன்.
0: வணக்கம் சாமிநாதன்,
2: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க, விளையாடலாமா? நலம் நலம், எல்லாமே டபுள் டபுளா கேக்குது, விளையாடலாமா?
2: போடுங்க, விளையாடலாம்.
0: உங்களுக்கான ஒலிக்குறிப்பு கேளுங்க.

0: இந்த இன்னொரு பாட்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு பாட்டையும் சேர்ந்து பாடிடலாமா?
1: அந்த முத பாட்டு வந்து வந்து பாத்தீங்கன்னா மாமணி ஓட காத்தோரம்
0: பாட்டு. அடுத்து வர நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா?

0: இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, இப்ப ஒளிபரப்பணம் ஒலுக்கிட்டு கேட்டீங்களா?
1: அந்த பாட்டு அத்தங்கர மரமே அரச மர இலையே, அந்த பாட்டு.
0: இன்னொரு பாட்டு
2: அடிக்கடி வந்து வானொலியில கேட்டதுனால உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கான ஒலிக்கீற்று.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரே ஒரு பாட்டுல
0: எந்த பாட்டு தெரியுது? அப்படியா? சரி, உங்களுக்கு அடுத்து வர நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லாவே முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: சரி, முருகன் வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்த ஒலிக்கிட்டே கண்டுபிடிச்சிட்டாரு, அடுத்ததுக்கு முயற்சியும் பண்ணாரு. அந்த இரண்டு பாடல்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, அது மட்டும் நான் சொல்லிடட்டுமா? இரண்டு பாடல்களுமே நிலா அப்படின்ற ஒரு சொல் வரும், சரிதானா?
0: நம்ம
2: அடுத்து வரக்கூடிய நேயர் கண்டுபிடிக்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முருகன் வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம். குழந்தைங்களுக்கு இருந்து ரம்யா பேசுறேன்.
0: ரம்யா, இப்ப ஒலிபரப்புனா இரண்டு பாடல்கள் என்ன பாடல்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: போட்டனால எனக்கு
0: தெரியல. சரி, இதோ உங்களுக்காக ஒலிக்கிட்டு ஒரே ஒரு முறை ஒலிபரப்போம், நீங்க சரியா கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னென்ன
3: பாடல்கள்னு?
0: இன்னொரு பாடல்,
3: இன்னொரு பாட்டு போட மாட்டீங்களா?
0: இன்னும் ஒரு முறையா? சரி, நீங்க ஒரு பாட்டு கண்டுபிடிச்சீங்க.
2: ஆமா, அதனால ஒரு முறை கொடுக்கலாம்.

கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்க முடியல. சரி, நல்லாவே முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பாடல் வந்து இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே அப்படின்ற பாடல் தான். சரி, அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு சூப்பரான பாட்டு வெயிட்டிங்லேயே இருக்கு, கேட்டுட்டு மீண்டும் இணைகலாம். நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம்.

0: நேரம் மாலை 4:25 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு
1: விளையாட்டு எல்லாமே டபுள் டபுளா கேட்குதே விளையாடிருக்கோம். நேர்களும் இணைப்பில் வந்து எல்லா பாட்டையுமே அப்படியே டபுள் த என்ஜாய்மெண்ட் மாதிரி கண்டுபிடிச்சிட்டே
0: நேர்களும் டபுள் டபுளா கேக்குது, திரும்பி திரும்பி போடுங்க கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப ஆர்வமா நிகழ்ச்சியில பங்கேற்காங்க
1: நினைக்கிறேன். வந்து டபுள் டைம் தான் ப்ளே பண்ணுவோம், இரண்டு முறை மட்டும் தான் ப்ளே பண்ணுவோம்.
0: இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, நம்ம எந்த நேருக்கு கேள்வி கேட்கிறோமோ, எந்த நேருக்கான குறிப்பு குடிக்கிறோம், அதை அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஆனா வேற யாருக்காவது முன்னாடி கொடுத்துருப்போம்ல, அதை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க.
1: ஆக மொத்தம் எங்களுக்கு ஆன்சர் வந்தா போதும்,
0: நமக்கு விடை கிடைச்சா போதும். சரி, இப்போ நேயர் யார் பேச காத்திருக்காங்க?
1: வரும்போதே இணைப்புல இருந்து விடுபட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்புல நேய காத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சக்தி, கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா? ஓகே, மழை பெஞ்சிட்டு இருக்கா, அதனால லைன் இப்படி இருக்கா? ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா? இதோ உங்களுக்கானது.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாடிருங்க. இன்னொரு
1: பாட்டு, அந்த பாட்டு
0: நினைக்கிறீங்க? அந்த பாட்டேதான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வெங்கடேஷ்,
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா? இப்ப உங்களுக்கான ஒலிக்கீற்று ரெடியா இருக்கு, அதை கேட்டும் பாட அதே உற்சாகத்தோட இருக்கீங்களா? இதோ உங்களுக்கான ஒலிக்கீற்று. இரண்டு பாடல்கள் என்னன்றது கண்டுபிடிச்சிங்களா?
2: பின்னாடி
0: இருந்து எடுத்து கொடுக்கறது யாருங்க?
2: உங்களுக்காக

0: கண்டுபிடிச்சிங்களா? சரி, பரவாயில்ல, நல்ல நல்ல அருமையா முயற்சி பண்ணீங்க.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில.
2: நேரம் மாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமலை நாங்குமணி 31 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களத்துல, எல்லாமே டபுள் டபுளா கேக்குது. நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் எல்லாருமே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க,
3: சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு படத்துல ஒரு வசனம், அவ்வளவு சத்தமாவா கேக்குது அப்படின்ற மாதிரி நல்லா சத்தமா கேக்குதுன்னு நினைக்கிறேன். வர நேர்களை எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்ப மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசினார் இல்லையா, அவர் வந்து அந்த பாட்டை சரியா தான் பாடியிருக்காரு. அந்த பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும், ஆனா அந்த பாட்டோட வரிதான் அவருக்கு அந்த ஆரம்ப வரிதான் தெரியல. ஆமா, ஆனா அந்த பாட்டு
4: அப்படிதான்
3: ஆரம்பிக்கும்.
2: இதய கோவில் படத்துல வர ஊரோரமா அப்படின்ற பாடல் தான். ஏன் இதை இப்ப நாங்க சொல்லிடுறோம்னா, அடுத்து வர நேர் வந்து
3: சிரமப்படணும்.
2: அடுத்த நேயர் ரெடியா இருக்காங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம் மேடம். சிவகங்கை மாவட்டம் கூடத்துப்பட்டி இருந்து பரமசிவம்.
3: பரமேஸ்வரனா?
5: பரமசிவம்.
3: பரமசிவம் பரமசிவம் உங்களுக்கான ஒலி கீற்று கொடுத்துடலாமா?
5: சொல்லுங்க சார், சொல்லுங்க.

0: ஆஹா, அருமையா வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த பாட்டு கேட்கும் போது அப்படியே இதமா இருக்கு. என்ன பாடுன்னு அப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இன்னொரு வாட்டி போறேன் சார். கொஞ்சம் மொபைல்ல தான் கேக்குறேன். எப்ப ரிப்பேர் ஆயிடுச்சுங்களா?
2: சரி, பரவாயில்ல, உங்களுக்காக இன்னொரு முறை.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா இரண்டு பாடல்களையும்?
1: ஏதோ இதோ இதோ ஏதோ ஒரு
0: மாலை
2: நேர தேநீருக்கான ஒரு தருணம் இல்லையா, அதனால அந்த உற்சாகத்தோட சரி பாட்டு கண்டு கிடைக்காட்டி பரவாயில்ல இதாவது பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல வந்து
0: உற்சாகத்தோட வந்து பங்கு கொள்றாங்க. எல்லா பாடல்களுமே வந்து நம்ம நிலையத்தில் ரெகுலரா
2: ஒளிபரப்புறாங்களா.
0: வணக்கம், இணைப்புல இருக்கிறது யாருங்க?
3: வணக்கம் மேடம், ரெண்டு பேருக்குமே வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து ஜெயா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நன்றி,
0: இதோ உங்களுக்கான ஒலி கேட்டலாம்.
3: போடுங்க போடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு பாடல் கண்டுபிடிச்சாலுமே சொல்லிருங்க
1: மேடம். திரும்ப போடுங்க, எனக்கு அந்த மழை பெய்யறதுனால எறையுது. ஒரு இன்னும் ஒரு முறை போடுங்க.
0: இதோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அடுத்த நேயர் யாரு கேட்டலாம்? மிருக வணக்கம்.
0: ராமரையா, இப்ப ஒளிபரப்பின ஒலிக்கீற்று என்னென்ன பாடல்கள் தெரிஞ்சிச்சா?
2: இல்ல மேடம், உறுதியா தெரியல, கொஞ்சம் இறைச்சலாவும் இந்த தூரல் விழுகிறதுனால இறைச்சல், வேற ஒண்ணும் இல்லை.
1: சரி பரவாயில்ல, உங்களுக்காக வேற ஒரு ஒலிக்கீற்று கொடுக்கலாம். நிச்சயமா
0: இதோ உங்களுக்கு.
3: என்ன கனவு கண்டா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வானத்துல தோன்ற ஒரே நிலவை ரெண்டு பாடல்ல கொடுத்தீங்க, அதை கண்டுபிடிச்சேன்.
0: அடுத்து வர நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இரண்டு ஒலிக்கீற்றுகள், இன்னும் விடை தெரியாமல் இருக்குது. அடுத்த நேயர் எந்த ஒலிக்கீற்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் யவனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
0: சுமதி அம்மா, இப்ப இரண்டு ஒலிக்கீற்றுகள் அடுத்தடுத்து இரண்டு நேயர்களுக்கு கொடுத்தோம் இல்லையா?
2: ஆமா மேடம், நான் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
0: ஆஹா, அப்ப பாடிருங்க.
2: காட்டு மல்லி அந்த பாட்டு.
3: சரி,
2: எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று அந்த பாட்டு ஒண்ணு.
3: அருமை அருமை.
2: என்னை சாய்த்தாயே
3: அடடா
2: அந்த பாட்டு ஒண்ணு.
0: உங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் நிலையத்தார் சார்பாக சொல்லலாம். உண்மையிலேயே நாங்க வந்து எக்ஸைட் ஆயிட்டோம்.
3: ஆமா, நாங்க வந்து புரிச்சிட்டோம். அதாவது நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து பரிசு பாடல்களே தவிர எப்பவுமே
0: உங்களுக்காக தான் வந்து இன்று இன்று இரவு வந்து 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சி வந்து
3: இன்னைக்கு
0: வந்து தேன்மழை நேயர்களோட விருப்ப பாடல்கள், அதாவது பழைய பாடல்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம முகநூல் பக்கத்துல, மதுரை பண்பலை என்ற முகநூல் பக்கத்துல அதற்கான போஸ்டர் வந்து நாங்க பின் பண்ணியே வச்சிருக்கோம். உங்களுக்கு கஷ்டமே
3: தராது
0: அப்படின்றதுக்காக பின் பண்ணிருக்கோம். அதுக்கு கீழே போய் உங்க பேரு ஊரு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்னு கொடுத்துருங்க. 9 மணிக்கு உங்களுக்காக பாட்டு கொடுக்க நான் ரெடியா
3: இருக்கேன். சுமதி, நீங்க ரொம்ப அருமையா பாடுங்க.
0: இணைப்பில் வந்தமைக்கு 4 பாடல்கள்,
3: 2 பாடல்கள்,
0: 4 பாடல்கள் பாடிட்டாங்க.
3: இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்கலாமா?
0: நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். ஒரு பாடல் இணைப்புல காத்துட்டே இருக்கு. அடுத்து இணைப்பிலே ஒரு நேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு நேர் அடுத்து என்ன பாட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கழம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும். யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸ் ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: வழிவிடணும் நல்லா பாடுனாரு. அடுத்து வர நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஒண்ணு வண்டன், கொஞ்சம் பஜ்ஜியும் கெட்டி சட்னியும் பார்சல் பண்ணி தர்றேன்.
3: என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: அடுத்து செஞ்சா மலை அசையாம நின்னா சில எல்லோரும் விரும்பி கேட்பது 103.3 மதுரை பண்பலம் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
2: சொல்லுங்க குமரன். மாலை வணக்கம். மழை விட்டுருச்சா?
5: நல்லா
2: இருங்க. குரல் பதிவு கேட்கலாமா?

0: கண்டுபிடிச்சிங்களா குமரன்?
1: ரெண்டுமே இறைச்சலா இருக்கு.
0: அடடா,
2: நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஒலிக்கீற்ற மட்டும் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பாடல்களுமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி.
1: என்ன ரோட போறோம்?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். நேரம் 4:47 ஆகிட்டு இருக்கு.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மூணு பேருக்கு மூணு வணக்கம் சொல்றது யாரு?
1: மதுரை பாலரங்கபுரத்துல உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
0: உக்கிரபாண்டியன் ஐயா, இப்ப ஒளிபரப்பின ஒலிக்கீற்றோட விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: தனியா வேற ஒரு ஒலிக்குறிப்பை கொடுத்துடலாமா? நீங்களே சொல்லுங்க. இல்ல, அது வந்து அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் கையில தான் இருக்கு, எங்க கையில இல்ல.
0: மீண்டும்
2: ஒரு முறை

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அதே
0: படத்துல வேற பாட்டு.
2: அதே படம் தான். ஆமா,
0: வேற பாட்டு.
1: என்னங்க,
0: நீங்களே பலமுறை அது வந்து நம்ம பண்பலையில அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க. மதுரைக்கு
2: நீங்க எப்படி சொன்னாலும் அவரால் கண்டுபிடி, ஏன்னா அவர் வந்து அந்த பாட்டுடைய அந்த ஒலிக்குறிப்பிலே இருக்கு மனசு வந்து.
0: பாத்தீங்களா, கண்டுபிடிச்சாரு, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த நேர் வழிவிட்டலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: என்ன காரணம்னா, நீங்க இப்ப மதுரை இருந்துட்டு மதுரைக்கு போகாத பாட்டை கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம்.

0: அதனாலதான் நம்ம அந்த குறிப்பு கொடுத்தோம், அதனால யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஆமா,
1: நம்ம நேயர்கள் தானே, நம்ம நேயர்கள் ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாமா? பாட்டு கேட்கலான்றதுக்குள்ள நேயர் வந்துட்டாங்களா?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், ஒத்த கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதாமா, உங்களுக்கான ஒலி கீற்று கொடுத்துடலாமா?
2: போடுங்க, இது பண்றேன்.

0: கண்டுபிடிச்சிங்க.
1: அந்த பாட்டு
2: இன்னொரு பாட்டு
1: ஒரு முறை போடுங்க மேடம். இன்னொரு பாட்டா தனியா தான் கேட்கணும்.
0: ஓ, இதை கண்டுபிடிச்சிங்க, அடுத்து தனியா கேக்குறீங்க.
2: நல்லா கான்சென்ட்ரேஷன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்லங்கப்பா, இந்த ஒரு பாட்டு தான் கொஞ்சம் கேக்குது, அது கேக்கல.
0: சரி சரி, நல்லாவே முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பாடல் வந்து என்ன என்ன வார்த்தைகளோ, அந்த பாட்டு தான் இன்னொரு பாட்டு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் யாருங்க வந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க,
2: பேசிட்டே இருக்குமா? இருக்குல்ல.
1: வணக்கம், மதுரையிலிருந்து வித்யா பேசுறேன்.
0: வித்யா சொல்லுங்க, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா?
1: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா வித்யா?
1: சத்தியமா எனக்கு தெரியல சார்.
2: நன்றி நன்றி.
1: நிறைய கண்டுபிடிச்ச எங்க வீட்டுக்காரர் பேசுறப்ப பின்னாலாம் சொல்லி கொடுத்துருந்தேன், ஆனா எனக்கு வர்றப்ப ஒரு பாட்டு தெரியும்.
2: ஒண்ணுமே இல்ல, அடுத்து நாளைக்கு கேம் வரப்ப என்னன்னு முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த பாட்டு என்னன்னு யோசிக்கிறதுக்கு நேர்களுக்கெல்லாம் டைம் வேணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிச்சுட்டே இருங்க, ஒரு பாட்டையும் கேட்டுட்டே யோசிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்கலாம். நேரம் 4:52 கேட்டுட்டு இருக்கோம். ஆட்டக்கிழம்

0: நேரம் மாலை 4:54 மதுரை எஃப்எம் ரயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கள நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன நேர்களை பேச போறோம்?
1: வணக்கம்.
2: அஜிதா மேடம், முத்துக்குமார் சார், ஜானகி மேடம் அழைப்பு ஒருங்கிணைப்பு மேடம், ஜானகி மேடம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்வது.

0: கொஞ்சம் விளையாட்டு இருக்கணும், அதே நேரத்துல கொஞ்சம் நமக்கான வேறு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா?
1: அதுதான்
0: அர்த்தம். அதனால விஜயலட்சுமி நீங்களும் முயற்சி செய்யலாம், வெற்றியும் பெறலாம். உங்களுக்கான ஒலிக்குறிப்பு கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க சார்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேடம் தேங்க் யூ மேடம், தெரியல.
2: அப்படி கேட்ட உடனே அதெல்லாம் எதுவும் இல்லை, உடனே நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.
0: ஆமா, நம்ம சொன்னதுதான் இதை வந்து அந்த முதல் நாலு பாடல் கண்டுபிடிச்சாங்கல்ல.
2: ஆமா,
0: அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்டு.
2: ஆமா ஆமா, கொஞ்சம் கவனிச்சா போதும். ஏன்னா சிலருக்கு புதிய பாடல் பழைய பாடல் அந்த குழப்பங்கள் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கூட கிடையாது, புதிய பாடலோ பழைய பாடலோ பாட்டு சரியா உள்வாங்க முடியல, அதான் பிரச்சனை. பரவாயில்ல,
0: அடுத்து வர நேராது இந்த ஒழுக்கீற்ற கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இணைப்புல இருப்பது யாருங்க?
3: எல்லாருக்கும் மாலை வணக்கம், மதுரை காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி.
0: முனீஸ்வரி, இப்ப ஒளிபரப்புன ஒலிக்கிட்டு கேட்டீங்களா?
3: இது அவதாரம் படத்துல வர்ற பாட்டு, ஃபர்ஸ்ட் வரி தான் தெரிய மாட்டேங்குது.
2: சரி பாடுங்க, தெரிஞ்ச அளவுக்கு பாடுங்க.
3: வேற எது கொடுங்களே,
2: வேற எது கொடுக்கவா? சரி, உங்களுக்கான ஒலிக்கிட்டு வேற ஒன்று கொடுத்துடலாம், பரவாயில்ல.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பொன்மாலை பொழுது அந்த பாட்டு ஒண்ணு, இன்னொரு பாட்டு, இன்னொரு பேரும் பொழுது.
0: இன்னும் ஒரு முறை இதோ உங்களுக்காக.

0: இன்னொரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அம்மா தொட்டு தொட்டு ஓடுவதென்ன.
2: அது நாங்க கொடுத்த ஒலிக்கிட்டு அப்படியே பாடுறீங்க. பாட்டுடைய முதல் வரியை பாடுங்க.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:58 ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நேயர் மட்டும்
2: சந்திச்சு நேயர் கேட்டலாம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாலமுருகன் ஐயா, இப்ப ஒலிபரப்பு ஒலிக்கீற்றோட விடை தெரிஞ்சுச்சா?
2: எவ்வளவு ஒரு சந்தம், ரொம்ப அருமையா பாடுறீங்க.
0: அது ஏத்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம நேயரோட குரல்ல கேட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: அருமையா பண்ணர் இல்லையா? துப்பட்டி பாலமுருகன்.
0: அது வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த பாட்டு வந்து நேயரோட குரல்ல கேட்கும் போது இன்னும் அருமையா
2: அருமையா இருந்துச்சு. நேயர்கள் ரொம்ப உற்சாகமாக நிகழ்ச்சியில பங்கேற்றவனும் இருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேரால கவனிக்க முடியுது ஒரே நேரத்துல வந்து இரண்டு பாடல்கள் குறிப்பையும். வந்து ஒரு சிலருக்கு அது சொல்லும் போதே சொல்றாங்க இறைச்சலா இருக்கு அப்படின்னு. அது இறைச்சல் இல்லை, இறைச்சல இருந்து நமக்கான குறியீடு கண்டிப்பா இருக்கு. ஆமா, நீங்க முதல்ல நம்ம கவனத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் கூட. ஆமா, இந்த நிகழ்ச்சி சரி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி
0: வந்துட்டோம். ஃபன்னாவும் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு எங்களுக்கு வந்து ஏன்னா நாங்க என்ஜாய் பண்ணோம். அழைப்புகள் ஒருங்கிணைச்ச ஜானகி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலை அசைச்சிட்டாங்க. நாங்க எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு கேம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பிக்கையோட. மீண்டும் ஒரு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியிலையும் வேற ஒரு நிகழ்ச்சியிலும் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அஜிதா
2: மற்றும் முத்துக்குமார்.
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜானகி அவர்கள்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2029 ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தவிக அரசின் மறைமுக மின் கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தவிக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தவிக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பரகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வதிச் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம் நேயர்களே. உண்மையிலே இப்ப இருக்கவங்களும் வந்து மிஸ் பண்ற காலகட்டம் எதுன்னு கேட்டா 80களோட காலகட்டம். அது ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்தில் வந்த இசையாகட்டும், அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களாகட்டும், இல்லை அந்த காலத்தில் இருந்த உறவு முறைகளாகட்டும், அது எல்லாமே ஒரு ஸ்பெஷலான ஒரு தனித்துவமான விஷயமாக தான் இருந்துச்சு. அப்படிதான் அந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கான தனி பாடல்களும் வந்து அதிகமாகவே வெளிவந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு படத்தில் ஹீரோக்கு எப்படி இன்ட்ரோ சாங்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹீரோயின்ஸ்க்கும் நிறையா இன்ட்ரோ சாங்ஸ் இருக்கும். அப்படி நடிகையருக்காக வந்த இன்ட்ரோ சாங் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைய மாலை தன்றல் நிகழ்ச்சியில பாடல் தொகுப்புடன் இணைவது நான் அஜிதா. அப்படி ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ்ல முதலாவது நம்ம கேட்க போறோம் இளையராஜாவோட இசையில கங்கரம்மையரோட வரிகள்ல, கே சித்ராவோட குரல்ல மௌனம் சம்மதம் படத்துல இருந்து பாடல்.

இணையதென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்ருக்கோங்க. நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு கங்கை அமரன். இளையராஜாவோட இசையில் எஸ் ஜானகியோட குரலில் பாடல் கேட்டலாம். தாலாட்டு பாடவா படத்துலேருந்து.

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்தடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நம்ம பண்பலையில் நிறையா நிகழ்ச்சிகள் காத்துட்ருக்குங்க. இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து 7 மணிக்கு நவராத்திரி இப்போ வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம் இல்லையா, நலம் தரும் நவராத்திரி, நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியாக இன்னைக்கு

0: எங்க இருந்து ஒளி வளம் வர காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசால் லைன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில்ல இருந்துங்க. ஸோ நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு போகணும், கொலு பார்க்கணும் அப்படின்னு பிளான் இருந்தீங்கன்னா, அங்கே நம்ம நிறைய அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நவராத்திரி செலிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு, அடுத்தடுத்து விஷயங்கள் விசேஷங்கள் நிறையா இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்ன மாதிரி பிளான்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத பேசலாம். உங்கள் குரல் வந்து நம்ம எஃப்எம்ல டெலிவாசிக்காங்க. ஸோ 7 மணிக்கு நீங்கள் யாராவது ரிசர்வ் லைன் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னா, ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருங்க. அங்கே நமது நிலைய அறிவிப்பாளர்கள் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. 5:15.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போற பாடலை எழுதியிருக்காரு வைரமுத்து. இளையராஜாவோட இசையில எஸ் ஜானகியோட குரல்ல பாடல் கேட்டுடலாம். தந்துவிட்டேன் என்னை படத்திலிருந்து.

குரல்ல வளம் வந்த தனி பாடல்களை தான் இன்னைக்கு மாலை தன்ற நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்க போற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு வாலி. தேவாவோட இசையில சித்ராவோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு கிழக்கு கரை படத்துல இருந்து.

மதுரையே மாறி போயிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 என் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஆமாங்க, ஜில்லுன்னு இருக்கு மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இருந்து அது பெரிய மழையாகவும் இல்லை, ரொம்ப சின்ன மழையாகவும் இல்லை, ஒரு அழகான தூறலாக அப்படியே மதுரையே வந்து நனைஞ்சு குளிர்ந்து போயிருக்கு. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட 5:26 ஆகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நிறையா பிளான்ஸ் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு நிறையா பேர் தீபாவளி வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. தீபாவளி ஷாப்பிங் கிளம்பலாம், கிட்ஸுக்கும் ஸ்கூல் முடிச்சு இப்போ தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கொலு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் வந்திருக்கும். ஸோ கொலு பார்க்க கிளம்பிட்டு இருப்பீங்க. இல்லை, நம்ம மீனாட்சி அம்மன் கோயில், கூடலகர் கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள், வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில்கள்லாம் வந்து கொலு வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே போய் குழந்தைங்களுக்கு வந்து கொலு காட்டலாம்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பீங்க. மழை பெய்யுது, அதனால கையில் ஒரு குட்டி கொடை இல்லாட்டி குழந்தைங்களுக்குலாம் ரெயின் கோட்டு, பெரியவங்க இருந்தீங்க வண்டியில் போகிறீங்கனாலும் ரெயின் கோட் போட்டுக்கோங்க. மழையே பெய்யலைனாலும் எடுத்து ஒரு பேக்கில் வச்சு வண்டி பூட்டில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கலாங்க. அதுவும் ரோடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஸோ நடக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நடங்க, பிள்ளைங்களை வந்து கையில் பிடிச்சிட்டே நடங்குங்க. அப்படியே இந்த மழைக்கு இதமாக சூப்பர் சூப்பரான பாடல்கள்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இன்றைக்கி மாலை தண்ட நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு வைரமுத்து. தேவாவோட இசையில் எஸ் ஜானகியோட குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது புதுநிலவு படத்துலேருந்து.

நேரம் மாலை 5:32 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மழை பெஞ்சா நிறைய பேருக்கு கையில சூடா ஒரு டீயோ காஃபியோ குடிக்கணும் தோணுங்க. ஆனா நிறைய பேருக்கு நான் மழையில போய் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தோணும். அப்படி இன்னைக்கு வந்து பெய்யுற மழை ரொம்பவும் பெருசாகவும் இல்லை, ரொம்பவும் சின்னதாகவும் இல்லை. கரெக்டாக தான் சொல்லுவாங்க, ஒரு பாடல் வரி கூட இருக்குது, கடவுள் அமைத்து வைத்த பெரிய ஷவர் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு ஷவரில் குளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு மழை வந்து அழகாக தூரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மலையில நம்ம ரோட்ல பாக்குற காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகா தெரிஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க எல்லாம் ஆட்டம் போடுற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு தாங்க அடுத்த நிகழ்ச்சியில வளம் வர காத்துட்டே இருக்கு. பஞ்சு அருணாச்சலத்தோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில, எஸ்பி சைலஜாவோட குரல்ல பாடல் கேட்டலாம் கல்யாணராமன் படத்துல இருந்து.

இதமான இந்த மாலை நேரத்துல செவிக்கு இதம் தரக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில. ராமா கங்கை அமரனோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில, கே எஸ் சித்ராவோட குரல்ல பாடல் கேட்டு ரசிக்க போறோம் தங்கமான ராசா படத்துல இருந்து.

0: இப்போ நாங்க ப்ளே பண்ற சாங்ஸை நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ நேர்களான நீங்க விரும்புற பாட்டை நாங்க எப்ப கொடுக்கறது? அதுக்காக தான் இன்னைக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில தேன்மழை அப்படின்ற நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குங்க. அது என்னப்பா தேன்மழை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க விரும்பி கேட்கிற பழைய பாடல்களை நம்ம பண்பலையில ஒளிபரப்ப போறோங்க. இணைய ஓசை நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க சூப்பரா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க ஹைக்கு கவிதை கேட்டோமா, ஹைக்கு கவிதை சொல்லியிருந்தீங்க, ஒரு நிமிட கதை கேட்டிருந்தோமா, ஒரு நிமிட கதை கேட்டிருந்தீங்க, அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம், அதற்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்களும் பிளே பண்ணோம். இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா பழைய பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்காக வளம் வர காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்துல போய் இந்த போஸ்டர் இருக்கும், இணைய ஓசை தேன்மழை அப்படின்ற போஸ்டர், உங்களுக்கு கஷ்டமே கொடுக்க கூடாதுன்றதுக்காக நாங்க அதை பின் பண்ணி வச்சிருக்கோம். எடுத்தோடனே நீங்க பேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா அதுதான் இருக்கும். அதற்கு கீழே போய் உங்களுக்கு பிடித்த பாடலை கமெண்ட் பண்ணீங்கன்னா, இன்று இரவு 9 மணிக்கு வளம் வரக்கூடிய இணைய ஓசை நிகழ்ச்சியில நாங்க பிளே பண்ணுவோங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? டக்குன்னு உங்கள் ஃபோனை எடுங்க, எடுத்து மதுரை பண்பலைன்ற ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி இந்த போஸ்டருக்கு கீழே உங்களுக்கு என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும், உங்கள் பேர் ஊரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நைட்டு 9 to 10 வரைக்கும் இன்றைய இணைய ஓசை தேன் மழையாக நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் மழையோடு ஒளிவளம் வர காத்துட்டே இருக்குங்க.
1: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பா தான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
2: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணி இணையவோசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
0: மனம் சொல்லும் இசை.

ரூபாய்க்கு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இன்றைய மாலை தன்றல் நிகழ்ச்சியில். பொண்ணுங்களுக்கு எந்த பூ பிடிக்கும் அப்படின்னு கேட்டாலே டக்குன்னு சொல்றது மல்லிகைப்பூ தாங்க. அப்படி ஒரு பாடல் தான் இப்போ வந்து வந்துட்டே இருக்கு. கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையில, பி சுசிலாவோட குரல்ல, மல்லவேட்டி மைனர் படத்துல இருந்து இதோ உங்களுக்காக பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை எழுதியிருக்காரு எம்ஜி வல்லபன். இளையராஜாவோட இசையில எஸ்பி சைலஜாவோட குரல்ல பாடல் கேட்டுலாம் பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல இருந்து.

மாலை தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில பெண்கள் பாடிய தனிக்குரல் பாடல்களை அவங்க கேட்டு ரசிச்சோம். இன்னைக்கு கேட்டு ரசிச்ச பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்றாமே.

வரிசையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடலா முத்துலிங்கம் வரியமைப்பு இளையராஜாவோட இசையில எஸ் ஜானகியோட குரல்ல பாடல் கேட்டலாம். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்துல இருந்து. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஜிதா.

0: மாலை தென்றல் கேடு ரசித்தீர்கள். இனி தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையஞ்சலாக
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.

2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தாவேக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தாவேக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் திவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டினீக்ரோவில் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்மாலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி தொடர்கிறது சேவை செய்திகள். பட்டாசு வெடிபொருள் தொழிற்சாலைகளில் நிலையான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளன. விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் தலைமையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மூலம் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்கள் இணைந்து பட்டாசு வெடிபொருள் தொழிற்சாலைகளில் வருகின்ற 16/10/2026 வரை ஆய்வுகள் மேற்கொள்ள ஒன்றிய அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் மாவட்ட நிர்வாகத்தால் வருவாய்த்துறை, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய துறைகளிலிருந்து அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி துறை அலுவலர்களை உள்ளடக்கிய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்கள் தலைமையிலான குழுவினரால் பட்டாசு தொழிற்சாலை உரிமைகளுக்கு வகுக்கப்பட்டுள்ள விதிகள் மற்றும் தொழிற்சாலைகள் இயக்கங்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் இதன்படி தொழிற்சாலைகள் இயக்கப்படுவதை ஆய்வு செய்து தொழிற்சாலை நிர்வாகத்தினருக்கு உரிய வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படும். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகளில் விதிமீறல்கள் ஏதும் நடைபெறுவது பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் அதுகுறித்து உடனடியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 0456225017 மற்றும் 10/77 ஆகிய தொலைபேசி எண்களில் தகவல் தெரிவிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

நேர்மாலை 6:05 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பக்தி மனம் பரப்பும் பாடல்களை இசைக்க காத்திருக்கின்றது விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் இதோ மகாநதி சோபனாவின் குரலில் பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் மாலை 6:18 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பக்தி பாக்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீரா கிருஷ்ணன் மற்றும் குழுவினரின் குரல்களில் பாடல் இதோ.

நேரம் மாலை 6:25. இனி இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன.

மாலை 6:30 அந்திப்பூக்கள் கேட்கலாம். இரவு 7 நலம் தரும் நவராத்திரி ரிசர்வ் லைன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலிலிருந்து நேரலை கேட்கலாம். இரவு 8 செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக. இரவு 8:30 அச்சாணி பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள்.

0: 8:45 இன்றைய பாரதம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி SKR சீமான் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 இணைய ஓசை. முகநூல் பக்கத்தில் நேயர்களின் விருப்பப்பாளர்கள் ஒலிக்கும். இரவு 10:00 பட்டுச்சிறகு, பாடல் தொகுப்பு PK அஜிதா. 10:59 ராமேஸ்வரம் பண்பரை 100.9 MHz அலைவரிசையின் ஒலிபரப்பு நிறைவடையும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 மதுரை பண்பரை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது பண்பரையில் இனி உலக காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நிறமாலை 6:29. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிய ராகங்களை இசைக்கவிருக்கிறது அந்தி பூக்கள். மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுபோல மழை பாடல்களை இசைக்கவிருக்கிறது இன்றைய அந்தி பூக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மழை திரைப்படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், இதோ சித்ராவின் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 6:36 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிய ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். மழை பாடல்களின் தொகுப்பாக இன்றைய நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி 3 பேர் 3 காதல் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் நா முத்துக்குமார், கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 6:43. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மழை விட்டாலும் விடாத தூவானமாய் இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் மழை பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரம் திரைப்படத்திலிருந்து தமன் இசையில் பாடல் வர காத்திருக்கு. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் விவேகா. ரஞ்சித் குரலில் பாடல் இதோ.

நேரம் மாலை 6:48 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. மழை பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காளிதாஸ் திரைப்படத்திற்காக விஷால் சந்திரசேகர் இசையில் பாடல் வர காத்திருக்கு. தாமரை வரிகளில் சுதா ரகுநாதன் குரலில் பாடல் இதோ.

அந்தி பூக்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பையா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கு. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் நா முத்துக்குமார், ராகுல் நம்பையார் மற்றும் சைந்தவி இவர்களது குரல்களை பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக 7 மணிக்கு வலம் வர இருக்கும் நிகழ்ச்சி நலம் தரும் நவராத்திரி. இன்னைக்கு நவராத்திரி 4வது நாள் நிகழ்ச்சி எங்க இருந்து நம்ம கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசர்வ் லைன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் இருந்து தாங்க கேட்க போறோம். அங்க இருந்து நிகழ்ச்சியை நமக்காக தொகுத்து வழங்க இணைகிறார்கள் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் எம் முத்துசெல்வம், எஸ் சாந்தினி மற்றும் ஆர் சூரியகலா ஆகியோர். அங்க எப்படி கொலு வச்சிருக்காங்க, அங்க அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க, எல்லாமே நமது அறிவிப்பாளர்கள் சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோ இறை தரிசனத்தை நோக்கி கோயிலை நோக்கி சொல்லலாம். நேர்களே வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.

0: நிகழ்ச்சியை ஒரு அருமையான பாடலோட துவங்கியிருக்கோம் நேயர்களே. நமது நிலைய அறிவிப்பாளர்களும் இப்ப கோயில்ல வந்து நிறைய நேயர்களை பார்த்துட்டாங்க. கோலு எப்படி இருக்கு அப்படின்றத வர்ணிக்க தயாரா இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த மங்களகரமான அற்புதமான ஒரு இரவு பொழுதுல ஒரு பக்திகரமான ஒரு புனித தலத்துல நின்று கொண்டு அறிவிப்பாளர்களாக நாங்க பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பாக்கியமாவே கருதுறோம். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை காவலர்கள் சூழ்ந்து இருக்கின்ற மதுரையில ஒரு முக்கியமான பகுதியான ரிசர்வ் லைன் பகுதியில காவலர்களுக்கெல்லாம் காவலராக, இந்த பூலோகத்தில் அனைத்து மக்களுக்கும் காவலராக தேவியராக அம்மா விளங்கிட்டு இருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில்ல தான் அழகுற வீற்றிருக்கும் அம்மனை வழிபட்டு விட்டு நாங்கள் இங்கு காத்திருக்கின்றோம் இந்த நவராத்திரி நிகழ்ச்சிக்காக. களத்தில் உங்களுக்காக நான் முத்துசெல்வம்,
2: சாந்தினி, சூரியகலா.
1: வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நலம் தரும் நவராத்திரியாக 4வது தினத்தில் தான் நாம இருக்கின்றோம். நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்மனோட பல்வேறு அவதாரங்களை நம்ம வந்து கண்டுகளிக்கும் ரசிக்கும் அளவுற வேண்டிடும் ஒரு அற்புதமான நாட்களாக நமது நாட்கள் தினந்தோறும் கலந்து கொண்டிருக்கு. அதுவும் நம்ம ஆகாஷ்வாணில இந்த இரவு பொழுது தினந்தோறும் 7 மணிக்கு நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில அதை நம்ம சேர்ந்து வணங்கிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம், வேண்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது

0: கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த ரிசர்வ் லைன் பகுதியில நலம் தரும் நவராத்திரில இருக்கிற இன்னொரு உன்னதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு இடதுபுறம் அப்படியே பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்கை அம்மனோட சந்நிதி அமைஞ்சிருக்கு. அந்த விஷ்ணு துர்கை அம்மனுக்கு நேர் எதிர்ப்புறம் தான் இந்த கொழுவை வந்து அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. கொழுவை பார்க்க ஒரு கண் இரு கண் போதாது, பல கண்கள் கோடி கண்கள் தேவைப்படும் அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு படிக்கட்டுகள்ல பல்வேறு தெய்வங்கள், அதாவது இந்த உலோகத்தில் இருக்கும், இந்த மேலோகத்தில் இருக்கும், நம்மை ஆளுகின்ற அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்தில் கூடி நின்று நமக்கு அருள் பாலிக்கும் ஒரு அற்புத தருணமாகவே இருக்கின்றது. அதை நேர்களோடு சேர்ந்து நாங்களும் கண்டுகொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், செவி வழியே நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு பக்திகரமான மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து இணைகிறார் சூரியகலா அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம், இனிய இரவு வணக்கம். அகில உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அம்பிகையோட திருவிழாவைதான் நம்ம 9 நாள் நம்ம வந்து கொண்டாடுறோம், 9 இரவுகள் நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா. இன்னைக்கு 4ஆம் நாள் வழிபாட்டுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு, ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில்ல இருந்துதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய அம்பிகையின் பேராற்றலை 9 இரவுகள் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரியில முதல் 3 நாட்கள் வீரத்தின் வடிவமாக துர்க்கைய நம்ம வந்து கொண்டாடி முடிச்சாச்சு. இன்னைக்கு 4ஆவது நாள். 4ஆவது நாள் என்ன அப்படின்னா, செல்வத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய லட்சுமியையும், அடுத்து இறுதி 3 நாட்கள் நம்ம கல்வியின் வடிவமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியையும் வழிபாடு செய்வோம் இல்லையா. தமிழ்நாடே ஆன்மீக தலம் தான் பாக்குறோம், அதுவும் மதுரையை பற்றி சொல்லவா வேணும், அப்படி கோவில் நகரமாக தான் சொல்றோம். தெருவுக்கு தெரு கோயில் இருக்கக்கூடிய நம்ம மதுரையில அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிறப்பான வரலாறும் இருக்கு. இப்ப வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கக்கூடிய பக்தரை நம்ம வந்து சந்திச்சிடலாம். பேசுறதுக்காக வெகு நேரம் நான் அம்மனை பத்தி பேசியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட பேசலாம்.
2: ஹலோ வணக்கம், நம்ம பேசலுங்க சாந்தி. சொல்லுங்க கோவிலை பத்தி. நான் சின்ன வயசுல இருந்து இங்க வந்துட்டு இருக்கேன். அம்மனோட அருள் ரொம்ப விசேஷம், எப்படி ஒரு வார்த்தையில சொன்னா போதாது, அது கண்ணால நாங்களே நிறைய தடவை பாத்திருக்கோம். அம்மன் பத்தி சொல்லணும்னா நிறைய அம்மன் இருக்காங்க, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த இடத்துல எங்கேயும் போகாதன்ற அளவுக்கு இந்த அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லணும். அதை நாங்க அனுபவிச்சிருக்கோம், அந்த அம்மன் கோயில்ல இருந்து தான் நாங்களும் பேசுறோம். நீங்க உங்களை பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம், எங்க அம்மனை பத்தி கேளுங்க, நாங்க என்ன சொல்லணும் உங்களுக்கு.
3: இப்ப அந்த கோயில் வந்து இவ்வளவு அழகா இவ்வளவு பெருசா இருக்கு, முதல்லயே இது வந்து இவ்வளவு தூரம் இருந்திருக்காது.
4: நீங்க எவ்வளவு வருஷம் இங்க வர்றீங்க?
2: எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் இப்படி சின்ன வயசுல, எனக்கு சின்ன வயசுல என் அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா பாட்டி அவங்க வயசுல எல்லாம் இப்படி கிடையாது, ஒரு சின்னதா வேப்ப மரம் வச்சு சின்ன இது வச்சுதான் கும்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏதோ இது வந்து காவலர்களுக்கான அவங்க ஒரு வேலை பார்க்கும் போது அப்ப எடுத்த மண் வைகாட்டுக்கு போயிருக்காங்க, அப்ப எடுத்ததுல இந்த அம்மன் தெரிஞ்சிருக்காங்க, அத அவங்க வந்து குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு அம்மன் கிடையாது, நாங்க ஒரு வேப்ப மரம் தான் இருக்கு, அதனால எங்களுக்கு இந்த அம்மன் கொடுங்கன்னு சொல்லி காவலர்கள் கேட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்ப ஒரு வேப்ப மரம் சின்னதா குடிச்ச மாதிரி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஆகி இப்ப இந்த அம்மா வாரி கொடுக்க, அந்த அம்மாக்கு ஒரு குடிசையில இருந்தாமா இப்ப எல்லாத்தையும் கோடீஸ்வரி ஆக்கி அந்த நிலைமையில வச்சிருக்காங்க. இப்ப அவங்களும் பிரம்மாண்டமா இருக்காங்க.
3: நீங்க வந்து நார்மலா அழகா கோவில பத்தி சொல்லிட்டீங்க, மத்த நாள்லாம் வந்து சரி, இன்னைக்கு வந்து நவராத்திரி ரொம்ப அழகா கொலுல வச்சு பார்க்கவே வந்து நல்ல கண்கவர்ச்சியா இருக்கு. இப்ப இந்த கொலுல வந்து எப்படி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இந்த கொலு வைக்கிறதே ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல?
2: கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இது வந்து டே பை அந்த மாதிரிதான் வைக்கணும், எடுத்தோடனே எல்லா பொம்மையும் எடுத்து வச்சிட மாட்டாங்க. அம்மாவாசை அன்னைக்கு ஸ்டார்டிங்ல கலசம் வைக்கணும்னு சொல்லிட்டு முதல் கலசம் வச்சு அம்மா கிட்ட பூஜை பண்ணி தீர்த்தம் அழகு கோயில் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அந்த கலசத்துல தண்ணியை ஊத்தி அதுக்கப்புறம் மாங்கோல வேப்பங்கோல வச்சு அம்மா கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அதுக்கப்புறம் அம்மாவோட வேல் அம்மாவோட சூலத்தை வச்சு அதுல சுத்தி எடுத்துட்டு வந்து விநாயகர் சரஸ்வதி முருகர் மூணு வச்சுட்டு கலசம் வச்சு இந்த மூணு சிலை ஃபர்ஸ்ட் டே வச்சது முத நாள், இதுதான் முத நாள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படிப்படியா சிவன் தசாவதாரம் எல்லா சொல்ற மாதிரி அந்த இதா வச்சது.
3: இப்ப வந்துட்டு 9 படிகள் நார்மலாவே வந்து 7 படி அந்த மாதிரிதான் வந்து கொலு வைப்பாங்க, இங்க 9 படி வச்சிருக்கனால இதுல ஏதாவது சிறப்பு இருக்கா?
2: ஆமா, நவராத்திரினாவே அது 9 தானே, அதனால 9 படி வச்சு பண்ணிருக்கோம்.
5: அதாவது 9 படிகள்னு கிடையாது, ஒற்றை படையில எத்தனை படிகள் வேணாலும் வைப்பாங்க. அதாவது

0: படியில மேல் படியில அம்மனை வந்து ஒரு கலசத்துல வச்சு அந்த மாவிலை தோரணங்களோட நடுவுல வந்து ஒரு தேங்காய் வைத்து அதை அம்பிகையா வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழ இருந்து ஒவ்வொரு படியா கொண்டுட்டு வரும். முதல் படியில வந்து ஓரறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் இரண்டாவது படியில விலங்குகள் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே மேல போகும்போது தேவர்கள் ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இறைவனை வச்சிருப்பாங்க. இப்ப வந்து இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம படிப்படியா போய் கடைசியில இறைவனை வந்து சேருவோம் அப்படிங்கறதான் இந்த குழு வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தாலும் இதுவும் ஒரு விளக்கமா கருதப்படுது. இங்க வந்திருக்கக்கூடிய அன்பர்கிட்ட கோயில்ல குழு பார்க்க வந்திருக்காங்க, அவங்களோட நம்ம பேசலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: எனக்கு இந்த கோவில் தெரியும்,
0: 40 வருடங்களா இந்த கோயில தெரியும் சொல்லிருக்கீங்க இல்லையா. இப்ப இந்த கோயில் ரீசெண்டா தானே கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, அந்த அனுபவம் சொல்லுங்க.
1: கொஞ்சம் லாஸ்டா இல்லாம இருந்துச்சு, கோவில் இல்லாம இருந்துச்சு, இதனால நிறைய கொஞ்சம் நெருக்கம் இல்லாம நெருப்பம் இல்லாம ஜனம் வந்துட்டு போயிருக்கு.
0: இந்த கோயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலானதாதான் இருக்கும், ஏன்னா 40 வருடமா வர்றேன்னு சொல்லிருக்கீங்களா. இதுல கூடுதல் சிறப்பா இன்னைக்கு நவராத்திரிக்காக வந்திருக்கீங்க இல்லையா, இங்க கொலு எல்லாம் பாத்தீங்களா, எப்படி இருக்கு அந்த அனுபவம் சொல்லுங்க.
1: கொலு வந்து நான் வருஷம் வருஷம் வந்து பாப்பேன், ஆனா வீட்டுல நான் வச்சது இல்ல. அந்த கொலுவை பாக்குறப்ப முதல் 3 நாள் வந்து துர்கை, அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி, அதுக்கடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி. எல்லாத்துலயும் அந்த
0: சரி, இந்த ரிசர்வ் லைன் மாரியம்மன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அத சொல்லுங்களேன்.
1: எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான், எதனால இங்க வந்துட்டானா அப்போ
0: இந்த கோவில் ஸ்பெஷல் தான், அம்மன் ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது, அவங்க மன நிறைவோட மன அமைதியோட ஒரு தெளிவான பார்வையோட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
2: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்களை, இந்த அற்புதமான நவராத்திரி நிகழ்ச்சிய செவியால நம்ம கேட்டு ரசித்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப இந்த கொலுவை வந்து கண்டு கழிச்சுட்டு இருக்க ஒரு ரசித்து வேண்டிட்டு இருந்த ஒரு ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கமே, அவங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வந்து வேணுகோபால்.
2: சொல்லுங்க, இந்த கொலு வந்திருக்கீங்க, இந்த கொலு உங்களுக்கு எப்படி மனசு நிறைவு தருது, அதை பத்தி சொல்லுங்க.
3: ஆமா, மனசு நிறைவு ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா பொம்மைகளும் எல்லா சாமிகளும் இருக்கு, பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கண் குளிர்ச்சியா மனசு திருப்தியா இருக்கு.
2: நீங்க பொதுவா எல்லா வருஷமும் வந்துருவீங்களாங்க இந்த கோயில், அதை பத்தி சொல்லுங்க.
3: எல்லா வருஷம் நாங்க வந்துருவேன், எல்லா வருஷம் வந்துருவேன். இப்ப கொஞ்சம் முதல் சின்ன கோயிலா இருந்துச்சு, இப்ப வந்து எடுத்து கட்டியிருக்காங்க, கட்டி வந்து இப்ப நல்லா இருக்கு, மக்கள் வந்து சாமி கும்பிடுறதுக்கோ எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இந்த கொழு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொம்மைகளும் வந்து நான் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு, மனசு திருப்தியா நல்லா இருக்கு.
2: நீங்க மதுரை, மதுரை தானங்க, எங்க இருந்து?
3: ஆமா, நாங்க மதுரை தான்.
2: மதுரையில கொழுவுக்காக நீங்க எந்தெந்த கோயில் இந்த நவராத்திரிக்கு நீங்க போயிருக்கீங்க, எங்க எங்கெல்லாம் போலான்னு இருக்கீங்கய்யா?
3: இல்ல, இது வந்து எனக்கு வந்து எப்பவும் ரேடியோல கேள்விப்பட்டுதான் நான் வந்தேது.
2: அப்படியா?
3: ஆமா, சரி. மத்தியானம் நான் கேட்டேன், இது கேட்டதுனாலதான் சரி வரலாம் அப்படின்னு வந்தேன்.
2: வேணுகோபால் ஐயா அவர்கள் நம்ம நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டு, இந்த அறிவிப்பை கேட்டுட்டு நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. பேரனை கூட்டு வந்திருக்கீங்களா?
3: ஆமா, பேரனை கூட்டு வந்திருக்கேன்.
2: தம்பி நீங்க பேசுங்க, உங்க பேரு?
3: சர்வீஸ்.
2: சொல்லுங்க,
3: சர்வீஸ் சொல்லு.
2: சொல்லு, எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா?
3: நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.
2: சர்வீஸ் நல்லா படிக்கணும், ஓகேங்களா? ஸ்கூலுக்கு போகணும், ஓகே? ஓகே. சர்வேஸ் அவங்களும் கொழு வந்து கண்டுகழிச்சிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க அவங்க தகவல்ல பயந்துட்டு இருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம வந்து நவராத்திரி நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அதாவது நேயர்களை, இங்க வந்து பல்வேறு நேயர்கள் பக்தர்கள் வந்து அவங்களோட காத்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து தரிசிக்கலாம் ஒரு பாடலை தொடர்ந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இரவு 7:15 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் ரிசர்வ் லைன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில்ல வச்சிருக்க கொலு பத்தி அங்க வந்திருக்க பக்தர்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கோவில் வளாகத்தை நோக்கி செல்வோம் நேயர்களே.
2: மீண்டும் இணைகின்றோம் நேயர்களே. உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது, மலர் கமலை துடுக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வழித்துணையே விழித்துணையே என்ற அபிராமி அந்ததியின் பாடலை தொடர்ந்து நாம் இந்த நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அதாவது உதிக்கும் சூரியனின் தென்னிற ஒளியை போன்றவளும் நெற்றியில் திலகம் அணிந்த அழகியவளும் ஞானம் பெற்றவள் போற்றும் தேவியே அன்னையே, மாணிக்கத்தை போன்ற ஒளியும் மாதுளம் பூவை போன்ற அழகும் தாமரை மலரை போன்ற திரு உருவமும் கொண்டவளே, மின்னலை போன்ற அழகிய கொடியே, குங்குமம் பூசிய மென்மையான திருமேனியை கொண்டவளே, இத்தகைய அழகிய திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையே, நீயே எனக்கு உயர்ந்த துணையாக இருக்கின்றாய் என்ற அபிராமி அன்னையாகிய துர்கை அன்னையை இந்த நலம் தரும் நவராத்திரி நிகழ்வில் வணங்கி மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். அதாவது முன்னதாகவே சொன்னார்கள், நவ ராத்திரி நிகழ்ச்சிக்கு குழு அமைப்பு அப்படிங்கிறது 9 படிக்கட்டுகளாக ஆக வேணும் அப்படின்ற ஒரு விவாதம் மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்து போயிட்டு, அதுல சொல்லப்பட்டது ஒற்றைப்படையில் படிக்கட்டுகள் வைக்கப்பட வேண்டும் என்று. இதுல நம்ம ரிசர்வ்லேன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அருகே ஒரு குழு வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த சரியாக கீழே இருந்து ஒரு 4 படிக்கட்டுகள்ல அம்மா அவ்வளவு தெய்வங்களுக்கும் மத்தியில் அறிவிற்கும் அறிவு சார்ந்த மனிதர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக விவேகானந்தர் அவர்களுக்கும் ராமலிங்க அடிகளார் அவர்களுக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது சிலைகளும் இங்கே வைக்கப்பட்டிருப்பது தெய்வங்களுக்கு மத்தியில் அறிவு சார்ந்த மனிதர்களுக்கும் இடம் அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இதோ இணைகிறார் நிகழ்ச்சியில் சூரியகலா.
3: அதாவது இன்னைக்கு நவராத்திரி 4 வழிபாடு பத்தி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா? இன்னைக்கு அதை பத்தி பேசலாம் கொஞ்ச நேரம். நவராத்திரியின் 4 அப்படிங்கிறது அன்னை பராசக்தியின் வழிபாட்டை நிறைவு செஞ்சு, துர்கையோட வழிபாடெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தேவியை வழிபட தொடங்கக்கூடிய முக்கியமான நாள். வட மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள்ல நவ துர்க்கைகள்ல 4 வடிவமான கூஷ்மாண்டா தேவியை வழிபாடு செய்யறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, நவராத்திரியில முதல் 3 துர்க்கை, அடுத்த 3 லட்சுமி, கடைசி 3 சரஸ்வதியை வழிபடு செய்வது வழக்கம். அந்த வகையில 4 அலைமகளான மகாலட்சுமியின் வழிபாடோட தொடக்கம் தான் இன்னைக்கு. மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க செல்வத்தை மட்டும் தருவவங்க கிடையாது, மன நிம்மதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவங்க. இன்னைக்கு 4 வைஷ்ணவி தேவியோட வடிவமாக தான் நம்ம வந்து வழிபாடு செய்யறோம். அம்பிகையை மகாவிஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி தேவியாக அலங்கரிச்சு வழிபாடு செய்யறோம்.

0: நேயர்களே, நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு பக்த பெருமக்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம கூட ஒருத்தர் பேச காத்திருக்கிறாரு. வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த ஆகாஷ்வாணில நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. கொலு பாத்துருக்கீங்க, எப்படிங்கம்மா இருக்கு?
1: நல்லா இருக்கியா? சூப்பரா வச்சிருக்காங்க.
0: நவராத்திரி துவங்கிட்டாலே உங்க வீட்டுல வழிபாடுகள் எப்படி இருக்கும், எந்தெந்த கோயில்களுக்கு நீங்க போகணும்னு நினைப்பீங்க?
1: கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் நான் போய் சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி இங்க மாரியத்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். என் பையனுக்கு வந்து வேலை கிடைக்கணும், இங்கே ட்ரைனிங்ல இருக்கணும். போலீஸா வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போலீஸா இருந்தாரு, அதே போலீஸா அவனும் ஆகணும் சொல்லிட்டு நான் மாரியத்தால சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி நான் ஆட்சி வாங்கி போறேன். ஆனா நான் சொல்லி சொன்னேன், என் பையன் போலீஸ் ஆகி இங்கே ட்ரைனிங் எடுத்தான், எடுத்துட்டு புதுக்கோட்டைக்கு போயிருந்தான். ஆமா, நாங்க ஆட்சி வாங்கி போட்டு சாமி கும்பிட்டோம்.
0: வேண்டுதல் வந்து நிறைவேறிய ஒரு அற்புதமான மன நிறைவான தருணத்துல நீங்க ரொம்ப நன்றிங்கம்மா உங்க தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இப்ப ஒரு நேயரை சந்திச்சோம். அவங்க வந்து ஒரு காவலருடைய அன்னையாகவும் அவங்களோட மனைவியாகவும் இருக்காங்க. வேற அப்படி இருக்கும்போது அவங்களோட வேண்டுதல் நிறைவேற தன்னோட கணவன் மாதிரியே தன்னோட பிள்ளைக்கும் காவலர் அதிகாரம் கிடைக்க வேண்டும், அரச அதிகாரி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி அப்படி ஒரு நிறைவேற்றத ஒரு மன நிறைவான தருணமாக பார்த்தோம். இப்ப மற்றும் ஒரு நேயர் பக்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்க பேர்.
2: என் பேரு கே காசுமயன். நான் மதுரையிலிருந்து மாரியமங்கலம் விசுவரூப கோயில் வந்து இப்ப முதல் முறையா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்ல வச்சிருக்காங்க. அது வந்துட்டு சிறப்பு வந்து இங்குள்ள எல்லா மக்களுமே வந்துட்டு சிறப்பா வந்துட்டு அதை ஆன்மீகத்தை வழிபடுறாங்க. ரொம்ப உங்களுக்கும் மன திருப்தியா இருக்கு.
0: பொதுவா நீங்க குழுனா இப்ப மதுரை கடவுளா இருக்கும்போது என்னென்ன கோயிலுக்கு எல்லாம் போய் குழு பாப்பீங்க?
2: பெருமாள் மீனாட்சியம்மன் கோயில் போவோம், பெருமாள் கோயில் போவோம். ஒரு சில கோயிலுக்கு டைம் கிடைக்கும்போது போவோம்.
0: ஏங்க, இந்த கொலுல எதை வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு, எதை நீங்க பார்த்து வியந்தது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க.
2: எல்லாமே சிறப்பு தான், இதுல வந்துட்டு எதுவுமே இருக்க முடியாது.
0: சரிங்க, நன்றி உங்க தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 100.3, ராமேஸ்வரம். நம்ம பாப்பா வந்து நம்ம கூட பேச காத்துருக்கேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? ஓகே, கொலு பாக்க வந்திருக்கீங்க, நல்லா இருக்கா? கொலுல என்னென்னலாம் பாத்தீங்க நீங்க? ரொம்ப சூப்பரா பேசினாங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் தொடர்ந்து வரிசையா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. பல்வேறு கொலு விஷயங்களை வந்து சொல்றாங்க, இந்த ரசிக்கிறத சொல்றாங்க, அவங்க வந்து பிடிச்சது அப்படின்ற பல விஷயங்கள் சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மனின், துர்கை அம்மனின் அந்த வழிபாட்டு முறைகளை வந்து நவராத்திரியாக 9 தினங்களாக நாம சிறப்பாக வழிபட்டு கழுந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆகாஷ்வாணி மதுரையோடு அன்னையே ஆதி வராசக்தி, அகிலம் காக்கும் அம்பிகையே, இன்பங்கள் தீர்த்திடுவாய், துர்கை அம்மா துணை வரிவாய், சிங்கத்தின் மீது அமர்ந்தவளை, தீமைகளை அழிப்பவளை, எங்கும் நிறைந்த பராசக்தியை எங்கள் வாழ்வில் ஒளி தருவாய், அச்சங்கள் அகற்றிடுவாய், அன்பினால் அருள் புரிவாய், இச்சைகள் நல்வழி செல்ல இதயத்தில் குடிகொள்வாய், மகிஷாசுரனை வதம் செய்த மகா சக்தி மகேஸ்வரியே, மனக்கவலை நீக்கிடுவாய், மங்களங்கள் அருள்வாயே, கல்வி செல்வம் வீரம் தந்து காத்திடுவாய், தாலியம்மா நல் அறங்கள் வளர்த்திடவே நலம் அருள்வாய், நாராயணி உன் திருவடி பணிந்திடுவோம், உன் அருளையே வேண்டிடுவோம், என்றென்றும் எங்களை காக்கும் ஈஸ்வரியே, போற்றி போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு இந்த நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு நேயர் பக்தர் இங்க வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் முருகன். நான் வந்து கோசாகுளம் வடிவேல் நகர்ல இருந்து வரேன். இந்த மாரியம்மன் வந்து எனக்கு 35 வருஷமா தெரியும். முன்னாடி வந்து சின்ன கோயிலா இருந்துச்சு, இப்ப நல்லா பெருசா இருக்குது. இது வந்து எப்படி தொடங்குச்சுன்னா, காவலர்கள் வந்து இந்த மாதிரி

0: போகும்போது, அதாவது ஒரு பூசாரி கனவுல வந்து நான் இங்க இருக்கிறேன், நீங்க வந்து என்ன எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பூசாரி ஒருத்தர் கனவுல வந்து சொன்னோம்னா, நம்ம காவலர்கள் போய் அந்த இடத்துல மண்ணா தோண்டி பாக்குறாங்க. மாரியம்மன் வந்து இருக்குது, அந்த மாரியம்மன் தான் ஃபர்ஸ்ட் காளியம்மன். அதுக்கப்புறம் வந்து காயை இருந்து மாரியா உருவாகி இங்க வந்து இருக்குது. நான் 35 வருஷமா இதை வந்து கொடுக்குறேன். இப்ப நல்லா முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லா நல்லா பெருசா கட்டி வச்சிருக்கிறாங்க. முன்னாடி நல்லா விஸ்தாரமா இருக்குது, நல்லா இருக்குது, முன்னாடி விட நல்லா இருக்குது.
1: இந்த தலத்தோட வரலாறையும் சொன்னீங்க, இப்ப இந்த கொலு பத்தி சொல்லுங்களேன். கொலு எத்தனை வருடங்களா இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை வருடங்களா இங்க கொண்டாடி?
0: கொலு வந்து இந்த கோயில் ஆரம்பிச்சிருந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். கொலு வைக்கிறதுக்கு நான் வர முடியாது. சப்போஸ் இப்ப 10 வருஷமா நான் பாத்துக்கிறேன், கொலு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட இன்னொன்னு என்னன்னா, கொலு வைக்கிறப்ப மாரியம்மன் சுத்தி வருவாங்க, அது நல்லா இருக்கும், விசேஷமா இருக்கும்.
1: இந்த கொலு பொம்மைகளை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, இதுல எந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த அதை பத்தி சொல்லுங்க.
0: அதாவது இந்த கொலு பொம்மையில வந்து எனக்கு வந்து மீனாட்சி, சரஸ்வதி, இந்த மாதிரி காளி, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நல்லா இருக்கும்.

0: இருக்காங்க. இதை விட இன்னொன்னு என்னன்னா, இந்த கொழு வைக்கிறப்ப மாரியம்மன் சுத்தி வருவாங்க, அது நல்லா இருக்கும், விசேஷமா இருக்கும்.
1: இந்த கொழு பொம்மைகளை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, இதுல எந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த அதை பத்தி சொல்லுங்க.
0: அதாவது இந்த கொழு பொம்மையில வந்து எனக்கு வந்து மீனாட்சி, சரஸ்வதி, இந்த மாதிரி தாலி, இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்குது, இது நல்லா இருக்குது. மேல வந்து திரு வெங்கடாஜி இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. பிள்ளையார் இதை கூட எக்ஸாம்பிள் வந்துருக்கு.
1: இந்த நவராத்திரிக்குன்னு ஏதாவது சிறப்பு பூஜைகள்லாம் இங்க நடக்குமா?
0: நவராத்திரி வந்து வந்து வீட்டுக்கு நடக்காது, டெய்லி வந்து அம்மன் ஒவ்வொரு அலங்காரத்துல வந்து இங்க வருவாங்க. அலங்காரத்துல வந்து இந்த மாரியம்மனை சுத்தி, இந்த கற்பகிரகத்தை சுத்தி வந்து டெய்லி வந்து பூஜை நடக்கும். அதான் வேற எதுவும் விசேஷம் இல்லை. முன்னாடி இதை விட நல்லா இருந்தது, இப்ப வந்து கொஞ்சம் உத்தரம் பண்ணனால உள்ளுக்குள்ளேறாங்க. மத்தபடி வேறு
1: நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நலம் தரும் நவராத்திரிக்காக நம்ம இணைஞ்சு பேசிட்டு இருக்கோம். இங்க நம்ம மதுரை ஆயுதப்படை காவலர்கள் குடியிருப்பு வளாகத்துல அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில்ல இருந்துதான் வளம் வர கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த நவராத்திரி அப்படிங்கறது இங்க எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கறத விட நம்மளை சுத்தி இந்தியா முழுவதும் இந்த கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அத வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். இப்ப வந்து நவராத்திரி அப்படின்னாலே இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம், அதுக்கு இடையில நம்ம வந்து இங்க வந்திருக்கக்கூடிய அன்பர்கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம்
1: அம்மா, சொல்லுங்க எத்தனை வருடங்களா வந்துகிட்டு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்து குழு பாக்க வர்றீங்க?
2: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊரு, இதே தெருவு. அம்மாவை நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வயசு 55. அம்மாவோட புகழையும் பேரையும் உலகம் போற்றும் மாரியம்மா.
1: இந்த கொலுவெல்லாம் அமைச்சிருக்காங்க இல்லையா, இப்ப எல்லா தெய்வங்களையுமே நம்ம வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியுது. இப்ப வந்து அது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எந்த அளவுக்கு மன நிறைவா இருக்கு? அது
2: அம்மனோட 9 அவதாரத்தையும் ஒரே இடத்துல ஒரே சன்னதியில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மனநல இருக்குல்ல, எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு அம்மாவோட.
1: ரொம்ப நன்றிங்க அம்மா. நலம் தரும் நவராத்திரியில இணைஞ்சிருக்கும், இப்ப வந்து நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. இப்ப பேசுனீங்க, திருப்பியும் பேசுறேன் அப்படின்றீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் முருகன், நான் வடிவேல் நகர் தோட்டக்குளத்துல இருந்து வரேன். இந்த கோயில் விசேஷம், எனக்கு 15 வருஷமா குழந்தைகள் இல்லை. இந்த நவராத்திரி வந்து நான் சிறப்பா வந்து கும்பிட்டு போறோம். பங்குனி மாசம் வந்து நான் வந்து விசேஷமா வந்து இங்க பங்குனி திருவிழா நடக்கும், அப்ப வந்து வேண்டுதல் வச்சேன். எனக்கு பத்து இஷ்ட குழந்தைகள், ஆம்பளை பையன் ஒண்ணு, பொம்பளை பையன் ஒண்ணு. பையன் பேர் வந்து கிருஷ்ணா, பொண்ணு பேர் வந்து பிரிய தாரா. ரெண்டு பிள்ளைக்கு இப்ப 3 வருஷமாச்சு, நல்லா இருக்கிறாங்க. இப்பூரா அந்த அம்மனுடைய அருணாலதான்.
1: அதான் அம்மன் வந்து கேட்டதுக்கு வந்து டபுளாவே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பா இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பியும் வந்து நம்ம கிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நம்ம கூட இந்த கோயில்ல கொலு பாக்க வந்திருக்கக்கூடிய அன்பர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேரு சொல்லுங்க, எங்க இருந்து?
3: என் பேர் சேது பாண்டி. 1983 இங்கிருந்தே குடியிருக்கேன். மாரியம்மன் கோயிலிருந்து பங்குனி மாசத்துல சிறப்பா நடக்கும், அதிக விவசாயம். 10 திருநாள் ரொம்ப விவசாயமாவும் இருக்கும். இந்த 9 நாள் திருவிழா ரொம்ப கொழுவு இருக்கும். நான் ஒரு 30 வருஷம் நாங்கள் குடியிருக்கோம் ஆத்திகுளம் மெயின் ரோட்ல. அப்பப்போ வந்து பிள்ளைகள் என் மனைவி எல்லாம் எங்களால் பார்க்கணும், கொஞ்சம் சாமி பார்த்துட்டு சாமி எடுத்துருவோம். அந்த திருவிழா டயத்துல எங்க அம்மிசார பிள்ளைகள்லாம் உருந்து கொடுப்பாங்க. இல்ல அது விவசாயம்.
1: இப்ப இந்த குழு பாக்க வந்திருக்கீங்க இல்லையா, இந்த 9 நாள் நிகழ்வு நடக்குது இல்ல, அதை பத்தி சொல்லுங்க.
3: குழுல வந்து சாமி டெய்லி அப்புறம் சுத்தி வரும், டெய்லி அப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க. திருவிழுந்து பெருவிழுந்து எல்லாம் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் மகிழ்ச்சியா போவாங்க வீட்டுக்கு. நாலு நாள் குழு வச்சு மலைகள் மாதிரி குழுவத்துல மழை வீழ்ச்சி கொஞ்சம் நல்லா விமர்சையாக இருக்கிறது.
4: ஆமாங்க, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. நவராத்திரியில நல்ல நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களே மதுரை வந்து குழுகுலுன்னு ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கூட பேச காத்திருக்காங்க அடுத்த நேர். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லு.
5: என் பேர் சுப்புலட்சுமி.
4: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
5: நாங்க இங்க மதுரை தான். நாங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான அம்மன் இது. கொல்லம்போது என்னென்ன வேண்டுதலை நிறைய நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இந்த அம்மன். எங்க சகோதர சகோதரி ஒற்றுமைக்காண்டி நான் நிறைய கும்பிட்டுருக்கேன். எனக்கு இது எல்லாமே இந்த அம்மன் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. நான் என்னோட முதல் பிரார்த்தனை இங்கதான் வந்து ரொம்ப பிடிக்கும்.
4: நீங்க மனமுறிவு சொல்லும் போது எங்களுக்கே அவ்வளவு உருக்கமா இருக்குமா, அக்கா தங்கச்சிகளுக்கு இடையேயான ஒற்றுமைக்காக அம்மா வந்து
5: நிறைய கும்பிட்டுருக்கீங்க, அது எனக்கு நிறைவேறியும் கொடுத்துருக்காங்க. வேண்டுதலையும் நிறைய பண்ணிருக்கேன்.
4: ரொம்ப சந்தோஷமா ஒரு உறவுகள்

0: அன்பை வந்து அம்மன் வழிபாட்டால இங்க நிறைவேறிருக்கு அப்படிங்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சி தருது. இந்த கோலு பாத்தீங்களா, அது எப்படி இருக்கு? அதை பத்தி
1: வருஷ வருஷம் வந்து பாப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இன்னைக்குதான் வந்திருக்கோம் நாங்க, இங்க எல்லா குடும்பமும் வந்திருக்கோம், எல்லா பேரும் தேதியோட வந்திருக்கோம்.
0: உங்க சகோதரி அவங்களா? சரி, அவங்களோட சகோதரி கிட்ட பேசிருவோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: என்னோட பேரு இது, அது என்னது, கீழே பனங்காடியில இருந்து வந்திருக்கோம். நாங்க இங்கதான் இருந்தோம், ரிசோல்லதான் வேலை கிடைச்சு முப்பது வருஷமா இருந்தோம். இந்த அம்மன் எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கா. நாங்க வார வாரம் வந்து விளக்கு போடுவோம், குடும்ப ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி கூட வந்தாலும் அம்பாள் கிட்ட துர்க்கை அம்மனை வேண்டிக்கிட்டு ஒன்பது வாரம் விளக்கு போட்டேன்னா நினைச்சது நடக்கும். இங்க இருந்துதான் வேலை, இது வீடு கட்டி நான் போனேன், வீடு கட்டணும்னு கேட்டேன் அம்பாள்கிட்ட, வீடு கட்டி நான் கடைசேந்தல்ல. அதனால எல்லாமே செஞ்சு தருவா, நம்ம வேண்டத நிச்சயமா நிறைவேற்றி தருவா அம்பா. ரொம்ப பிடிச்ச அம்மனுக்கு சகோதர சகோதரி ஒப்பிட்டு எல்லாமே நிறைவேற்றி தருவா. மனசார மனம் முருகி அம்பால கும்பிட்டோம்னா அஞ்சு வாரம் வந்தாலே போதும், அதை நிறைவேற்றி கொடுத்துருவா அந்த அம்மா. அதனால இப்ப எல்லாருக்கும் இந்த மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்.
0: புரியுதுமா, உறவுகளின் ஒற்றுமை, நமக்கு தேவையான பண வரவு அனைத்துமே அம்மா வந்து தருவாங்க. இப்ப வந்து இந்த நவராத்திரி வழிபாடா வந்து நீங்க எப்படி பின்பற்றுறீங்கம்மா? நவராத்திரியை பத்தி உங்க வழிபாடு எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்றீங்களா?
2: நவராத்திரி ஒன்பது நாளும் அம்பியை பத்தி தான். ஒன்பது நாள், மூணு நாள் பராசக்தி, மூணு நாள் லட்சுமி, மூணு நாள் சரஸ்வதி. எங்களால என்ன முடியுமோ அதை வீட்லயே நாங்க அம்பாளை நினைச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுறோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்க தகவலை பயந்து. இப்ப ஒரு குட்டி பாப்பா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நெகிழ்மதி.
2: சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க?
3: கீழே பண்ணாதீங்க.
2: என்ன படிக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சோ ரொம்ப அழகா வந்து கோயிலுக்கு கொலு எல்லாம் பாக்க ரெடி ஆகி வந்திருக்கீங்க. அம்பால பாத்துட்டீங்களா? முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்கீங்க?
3: நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன்.
2: நிறைய தடவை வரும்போது அம்பால பாத்துருப்பீங்கல்ல? அம்மால பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
3: ரொம்ப அழகா என்னோட அம்மா மாதிரி இருப்பாங்க. என்னோட அம்மா பேருமே மாறி முத்து மாறி இருக்கான். அதனால எங்க அம்மா பாக்கும்போது எனக்கு வந்து அந்த அம்மனை பாத்துருக்கேன்.
2: அதாவது அம்பாலும் பெற்ற தாயும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இன்னைக்கு வந்து நவராத்திரி கொலு எல்லாம் பாக்க வந்துருக்கீங்க. கொலு எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கா?
3: ரொம்ப அழகா இருக்கு.
2: இவ்வளவு கொலு வச்சிருக்காங்கல்ல, இந்த கொலுல வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எந்த கொலு சொல்றீங்க?
3: எல்லா கொலுமே எனக்கு ரொம்ப
2: ரொம்ப அழகா வச்சிருக்காங்களா? சரி, ஓகே. நீங்க எத்தனை வருஷமா, அதாவது எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க?
0: வணக்கம். தம்பி ஒருத்தவர் காத்திருக்காரு, ஒரு சிச்சி பையன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
4: பாலாஜி.
0: என்ன படிக்கிறீங்க?
4: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே. கொலு பாத்தீங்களா? என்ன நல்லா பாத்தீங்க கொலுல? கொலுல அவங்க அம்மா சொல்லி சொல்லி தராங்க, அவங்க அப்படியே சொல்றாங்க. ரொம்ப சூப்பர், தேங்க்யூ உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. வணக்கம். அடுத்ததாக நம்ம கூட பேச காத்திருக்காரு. வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்க பேர்.
5: என் பேர் சதீஷ், சதீஷ்குமார்.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
5: நான் மதுரை தான்.
0: இந்த குருவை பத்தி சொல்லுங்க, வந்து பார்த்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மனசு?
5: குரு நல்லா இருந்துச்சு. இந்த கோயில வந்து நான் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கேன். எல்லா விதத்திலயும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இந்த கோயில. இந்த அம்மா வந்து சொல்ல போனா ஃபேமிலி மாதிரி, எனக்கு அம்மா மாதிரி. அந்த மாதிரி அந்த வேலையில இருக்க காரணமே அந்த அம்மா தான். இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது. தைரியமா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணது அம்மா. ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப நன்றி. நீங்க இங்க இருக்கிறதுக்கு வேலையாக காரணமே அம்மா தான் அப்படின்னு மன உருகி சொன்னீங்க, அது எங்களுக்கும் மகிழ்ச்சி தந்துச்சு. ரொம்ப நன்றி உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது. இந்த நவராத்திரி பத்தி சொல்றாங்க, அந்த அம்மா சொல்லுங்க.
2: சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி. அம்பிகை வந்து காளியா பத்து ரூபம் எடுக்கிறா, ரூபம் எடுத்து அதுக்கடுத்து லட்சுமியா, அதுக்கடுத்து பஸ்ட் துர்க்கையா காளியா, ரெண்டாவது லட்சுமியா, மூணாவது சரஸ்வதியா, வந்து மகிஷாசுர வர்த்தினியா, மகிஷாசுர வர்த்தினின்ற அரக்கனை வதம் செய்து அந்த வெற்றி வாகை சூடுற நாள் தான் விஜயலட்சுமி கொண்டாடுறோம். வெற்றிய
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.
2: பண்டிகை எப்ப முழுமையடையும் அப்படின்னா அதோட வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடும் போதுதான் அந்த பண்டிகையே முழுமையடையும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய அன்பரும் நமக்கு வந்து சொன்னாங்க. இங்க இந்த கோயில்ல கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த

0: கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த திரு சுவர்கள்ல இருக்கக்கூடிய இந்த சுவர் சிற்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய போற்றப்படக்கூடிய அம்மனோட திரு உருவங்களை அந்த சுரூபங்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா எல்லா அம்மனுடைய அருளும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மன நிறைவும் நமக்கு வந்து கிடைக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நலம் தரும் நவராத்திரிக்காக நம்ம இணைஞ்சு பேசிட்டு இருக்கோம். எங்க குழு பார்த்துட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க.
1: சண்முகப்பிரியா திருப்பாலை.
0: ரொம்ப நேரமா ரசிச்சு இந்த குழுவை பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இதுல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இத பத்தி என்ன ஏதாவது சொல்லுங்களேன்.
1: குழந்தைக்கு பேர் வைக்கிற நிறைய தடவை இந்த கோயிலுக்கு நவராத்திரி பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க முளப்பாரி எல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த கூலிங்கான டைமுக்கு அந்த அந்த சீட் எந்திரிச்சு வர்றது ரொம்ப பிளஸ் சூப்பரா இருக்கு.
0: உங்க பேர் சொல்லவே இல்லையே.
1: சண்முகப்பிரியா
0: சொல்றேன். இந்த கொழுவுல வந்து நிறைய தெய்வங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நீங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கார்த்தி, திருப்பலையில இருந்து வரோம். ஜஸ்ட் ஒரு இதுக்காக வந்து கோவில் சாமி கும்பிட்டுக்காக வந்தோம். ஆனா இங்க அப்படி கொழு வச்சிருக்கிறது நாங்க பத்தான் பாக்குறோம். நல்லா ஒரு பிரசன்டா இருக்கு, அங்க பாக்குறதுக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
3: இந்த அற்புதமான தருணத்துல ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அமைச்சர் வசம் 100.9 நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நேயர்களே, அற்புதமான தருணமாக நெய்வேத்தியம் வந்து கடவுள்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. தேங்காய் பழங்கள் வைத்து அம்மானுக்கு துர்க்கை அம்மனுக்கு செலுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நம் மன கண்களால் கண்டுகிட்டுக் கொண்டிருக்கோம். சாம்பிராணி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அர்ச்சகர் அவர்கள் மரமுருகி மக்கள் நலன்காக உலக உயிர்கள் அனைத்தும் இன்புக்கு இருப்பதற்காக இந்த பூஜை வழிபாடுகளை நெய்வேத்தியம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கொழுவில் அமைக்கப்பட்டிருக்கிற அனைத்து தெய்வ விக்கிரகங்களுக்கும் அதனை நம் மனக்கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாலையில் இருந்து அதனை நெய்வேத்தியம் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேர்ல இந்த நேரத்துல ஒரு நேயர் அம்மா வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்கம்மா, எப்ப எங்க இருந்து நீ?
1: நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். சாயந்தரம் இருக்கோம். ரொம்ப
3: சூப்பரான தருணம்மா. இப்ப கொழு வைக்கிறத பத்தி சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமா இருப்பாங்க நீங்க? எப்ப வந்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க கொழு வைக்க வந்ததுலேருந்து முதல்ல வெளியூர்ல இருந்தோம். இப்ப அவங்க அப்பா வேலை கிடைச்சிட்டு வந்ததுனாலும் கோயில் கட்டினாலும் இந்த வருஷம் தான் கொழு வச்சுக்கலாம். ரெண்டு வருஷம் வைக்கல, அப்புறம் எல்லா வருஷமும் வச்சுக்கலாம்.
3: இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த கொழுவுல, அதை பத்தி சொல்லுங்க.
1: கொழுனாலும் இப்ப பிடிச்சது தானே, கொழு பிடிக்கலன்னு யாரும் சொல்லுவாங்க? எல்லா கோயிலும் கொழுப்புதான் ரொம்ப.
3: சூப்பர் சூப்பர்மா, நன்றி உங்க தகவல்களை பகிர்ந்து கிட்டதுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை 103.3 ராமேஸ்வரம் 100.9 நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து வேண்டலாம் வணங்கலாம் அம்மனை ஒரு பாடலை தொடர்ந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் நலம் தரும் நவராத்திரி. ரொம்ப அழகா கொலுவை பத்தியும் அங்க வந்திருக்க பக்தர்கள் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க நமது அறிவிப்பாளர்கள். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
1: ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாஸ்த சாத்திகே சரண்.

0: தியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லா மங்களங்களுக்கும் மங்களகமாக விளங்குபவளே, அனைத்து நன்மைகளையும் நிறைவேற்றுபவளே, அடியார்களுக்கு புகலிடமாக இருப்பவளே, மூன்று கண்களை கொண்ட கௌரியே, நாராயணியின் சக்தியே, விளங்கும் சக்தியாக விளங்கும் அன்னையே, உன்னை வணங்குகிறேன். மீண்டும் இணைகின்றோம் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில. இன்னைக்கு ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில்ல தான் நம்ம நின்றுகொண்டிருக்கிறோம். அங்க குழு வந்து அழகா மனக்கண்களாக கண்களால் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ பேசுகிறார் சாந்தினி அவர்கள்.
1: எல்லாருக்குமே வணக்கம். நம்ம வந்து நவராத்திரிக்கு வந்து நிறைய கொலு வந்து அழகா வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எடுத்துட்டு போய் பேசாம வீட்டுல வச்சு விளையாடிடலாமா, நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது. அழகா ஒன்பது படி இந்த கொலுல வந்து ஒவ்வொரு வச்சிருக்கு இடம் இல்லாம வந்து பாதி பொருட்களை வந்து தனியா கீழையும் வந்து வச்சிருக்காங்க. இந்த கொலுல
2: அதாவது இந்த நவராத்திரி மாரியம்மன் கோவிலுக்கு அருகேதான்
0: இப்ப நம்ம வந்து நேயர்கள் மனக்கண்ணால கண்டுகளித்துக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரியம்மனுக்கே வந்து முக்கியமான அந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மங்கள ஓசைகள் முழங்க அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மனை எல்லாருமே பார்க்கும்போது மனம் உருகி அந்த அம்மனை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டங்களும் தீந்து அம்மனை வணங்கணும் அப்படின்னு சொல்லலாம்.
3: இன்னைக்கு நான்காவது நாள் இல்லையா, மகாலட்சுமியா நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மகாலட்சுமி நம்ம வந்து எப்படி உருவப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா, தாமரை மேல இருப்பாங்க, அதே மாதிரி கையில ஒரு பானை வச்சிருப்பாங்க தங்க நாணயங்களோட. அந்த தங்க நாணயங்களை எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, மூடி கைய மூடி வச்சிருக்க மாட்டாங்க, கையை திறந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க இல்லையா. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்த வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். அதுதான் நம்ம வந்து இப்ப சொல்ல வரோம். அதாவது ஒரு பண்டிகை எப்ப முழுமை பெறும் அப்படின்னா, அதோட வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிற போதுதான் நம்மளுக்கு வந்து முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த நவராத்திரியை நம்ம வந்து ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு பயணம், இருள்ல இருந்து வெளிச்சத்தை தேடிய ஒரு பயணம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துல நான்கு யுகங்களா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலி யுகம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இத வந்து பிரம்மாவின் பகல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பிரம்மாவின் இரவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரம்மாவின் பகல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சக்தி யுகம், திரேதா யுகம் அப்படிங்கறத தான் வந்து பிரம்மனுடைய பகல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய துவாபர யுகம், கலி யுகம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பிரம்மாவுடைய இரவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கலி யுகத்துலதான் நம்ம இப்ப இருக்கோம். அதாவது இந்த இரவுல தான் இருக்கும், இந்த இரவுல இருந்து நம்ம வெளிச்சத்தை தேடி போகக்கூடிய பயணத்துலதான் நம்ம இருக்கோம். இந்த சக்தி யுகம் அப்படின்னு சொல்லும் போது, தேவதைகள் வந்து ஒரு தனி உலகத்திலையும், அசுரர்கள் வந்து ஒரு தனி உலகத்திலையும் இருந்தாங்க. அடுத்ததா திரேதா யுகம் வரும் பொழுது என்னாச்சு அப்படின்னா, தேவதைகளும் அசுரர்களும் ஒரு உலகத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க, ஆனா வெவ்வேறு நாடுகள்ல இருந்தாங்க. ராமர் வந்து இந்தியாவில அயோத்தியில இருந்தாரு, அதுக்கு அடுத்தது ராவணன் வந்து ஸ்ரீலங்கால இலங்கையில இருந்தாரு. அப்படி அதாவது ஒரு உலகத்துக்குள்ள தேவதைகளும் அசுரர்களும் வந்துட்டாங்க இந்த திரேதா யுகத்துல. அடுத்தது மூன்றாவது வந்து என்னது அப்படின்னா யுகம், துவாபர யுகம் வரும்போது என்னது அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ளேயே தேவதைகளும் அசுரர்களும் வந்துட்டாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அஸ்தினாபுரத்துக்குள்ளேயே, அந்த ஒரே குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக குணம் உடையவர்கள், கௌரவர்கள்னு சொல்லக்கூடிய அசுர குணம் உடையவர்கள், எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. நாலாவது யுகம் வரும்பொழுது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள் அல்லது தேவதைகள், அசுரர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மனிதனுக்குள்ளேயே வந்துட்டாங்க. அதாவது தனித்தனியா தேவதைகள் அசுரர்கள்னு தனித்தனியா இருந்தவங்க இப்ப வந்து என்னது அப்படின்னா, நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள்னு சொல்லக்கூடிய மனநிலைகளா ஒரு மனிதனுக்குள்ளேயே வந்துருச்சு. அததான் வந்து இப்ப நம்ம வந்து கடைசியா கலியுகத்துலதான் இருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, இந்த தீய பழக்கங்கள், இதுல இருந்து விடுபட்டு நம்ம வெளிச்சத்தை நோக்கிய பயணத்துல நம்மளுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது இந்த அம்பிகையோட வழிபாடுதான் அப்படின்னு சொல்லி.
0: அதாவது நேர்களை நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்ப நம்ம கூட பேச ஒருத்தவங்க காத்திருக்காங்க. வணக்கம், உங்களுக்கு உங்க பேரு?
4: என் பேர் யோகேஷ் பாண்டி.
0: எங்க இருந்து வரீங்க?
4: நான் வந்து ரிசர்வ் லைன்ல இருந்தே வரேன்.

0: சொல்லுங்க, இந்த கொலு பாத்தீங்க எப்படி இருந்துச்சு அத பத்தி?
1: இந்த கொலு கோயில் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் சிற்பம் எல்லாம் அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு.
0: இந்த கொலு நீங்க வேற என்னென்ன கோயில் எல்லாம் போய் கொலு பாத்தீங்க? பொதுவா கொலுனா உங்களுக்கு சின்ன வயசுல கொலு வச்ச ஞாபகம் அதெல்லாம் இருக்கா? ஒரு பாப்பா, ஒரு குட்டி பாப்பா நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்க பாப்பா, உங்க பேரு? வெட்டப்படுறாங்களே, சொல்லுங்க பேரு. சொல்லுப்பா, பேரு என்ன? ஓகே, பாப்பா வந்து வைக்கப்படுறாங்க. அந்த பையன் கிட்ட கேட்டுருவோம். தம்பி, ஹாய், உன் பேரு? அந்த பையனு பேசிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இந்த பக்தி மரமான நிகழ்ச்சியில் ஒரு சுட்டி குழந்தை கூட பேச ஒரு நல்ல தருணமாக அமைந்தது. அதாவது நேர்களே, இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு. நவராத்திரி நிகழ்ச்சியில வந்து இந்த 9 நாளும் அம்பிகையின் 9 வடிவங்கள் வந்து சொல்லப்படும். அதாவது தைல புத்திரி, உறுதி மற்றும் சக்தியின் அடையாளமாக. இரண்டாவதாக பிரம்மச்சாரிணி அப்படின்னு, தவம் மற்றும் பொறுமையின் அடையாளமாக. அடுத்ததாக சத்திர காண்டா, வீரம் மற்றும் துணிச்சலின் அடையாளமாக. கூஷ்மாண்டா அப்படின்றது படைப்பாற்றலின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. கந்த மாதா, தாய்மை மற்றும் அன்பின் அடையாளம். வீரத்தின் அடையாளம். கால ராத்திரி, தீய சக்திகளை அழிக்கும் வடிவம். மகா கௌரி, தூய்மையின் அடையாளம். சித்தி தாத்ரி, அருளையும் ஆன்மீக நிறைவையும் வழங்கும் வடிவம். அதாவது இப்ப நேர்களே, மனக்கண்களா நாம் கண்டுகளித்துக் கொண்டிருப்பது இந்த ஒரே விசவன. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் பல்வேறு பக்தி இது மூலமான ஒரு நிகழ்வுகளை நம்மளால கண்டுகளிக்க முடியும். அதாவது ஸ்ரீ மாரியம்மன் அவர்கள் அம்மா வந்து அம்பிகை வந்து இப்ப வளம் வந்து கொண்டிருக்க, ஒளி முழங்க, மேளங்கள் முழங்க, தீப ஒளி அலங்காரத்துடன் அம்மா வீரமிகு அழகிய வாகனத்தில் எழுந்தருளி காட்சி அருளி கொண்டிருக்காங்க. பக்தர்கள் அனைவரும் கூட்டமாக சென்று அம்பிகையை சுற்றி வேண்டிக் கொண்டு இருக்கின்றாங்க. அவங்கவுங்க வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும். ஆகாஷ்வாணியில நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களும் வேண்டுதல்களும் இதன் மூலமாக நிறைவேறணும் அப்படி சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம். அடுத்ததாக இந்த குழுவை பத்தி சுருக்கமா நிறைவு சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க சாந்தினி.
2: அதாவது கொலு அப்படின்னாலே ஒவ்வொரு கொலுக்கு பின்னாடி வந்து ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப வந்து இந்த கொலுவெல்லாம் பார்க்கும் போதே அந்த கொலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு எல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஒரு அழகான ஒரு கொலு வச்சிருக்காங்க. அந்த கொலுல வந்துட்டு கேட்கும்போது, அதாவது அந்த கொலுவோட வரலாறு அப்படிங்கும் போது எனக்கு மணக்கன் முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு 6 கன்னிமார்கள் வந்து இருப்பாங்க இல்லையா, சிவன் வந்து அதாவது சிவனோட மகன் வந்து முருகன் வந்து தாமரை குளத்துல ஒரு இதுல விழுவாரு. அப்ப அவர் 6 துண்டா வந்து சிதறுவாரு. அவரு சிதறும் போது அந்த 6 கன்னிமார்களும் எடுத்து அந்த முருகனை வந்து வளர்ப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து சிவன் அவங்களுக்கு வந்து கிருத்திகை அப்படின்னு சொல்லி பேரு வச்சிருப்பாரு. கிருத்திகை அப்படின்னாலே அது வந்து ஒரு நட்சத்திரம். அதாவது அந்த 6 கன்னிமார்களை வந்து இது பண்ற மாதிரி வந்து அந்த ஒரு அடையாளத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் முருகனுக்கு வந்து 6 முகம் அப்படின்னு சொல்லி பேரு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொலுக்கு பின்னாடி இருக்கும்போது எனக்கு இது வந்து ரொம்ப ஞாபகம் வந்தது.
0: ஓகே, முருகனின் 6 படை வீடுகளும் இங்க கொலுல வைக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து ஒரு குட்டி மீனாட்சி வந்து நம்ம கூட இருக்காங்க. மீனாட்சி அலங்காரம் போட்டு ரொம்ப கியூட்டா வந்து இந்த சிவாரியம்மன் கோயில கொலுவுக்கு வந்து வந்திருக்காங்க. கொலு பொம்மைக்கு அவங்களுக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். இப்ப பேசலாம் அவங்க கூட.
3: வணக்கம், பேர்
4: என்ன?
3: எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: ஸ்டாண்டர்ட்
3: படிக்க கொலு பாக்க வந்தீங்களா? இந்த வேஷம் யாரு போட்டு விட்டா?
4: அம்மா.
3: கொலு பாத்தீங்களா? பொம்மை எல்லாம் அழகா இருந்துச்சா? என்ன பொம்மை பிடிச்சிருந்தது? அம்மன் பொம்மையா?
5: ரொம்ப அழகா சொன்னாங்க, ரொம்ப நன்றி. இப்ப வந்து நவராத்திரி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சிகள், அப்புறம் வண்ண வண்ண மலர்கள், இது கொலு பொம்மைகள், இதெல்லாம் எல்லாம் ஞாபகம் வரும். அதே மாதிரி இந்தியா முழுவதும் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுது அப்படின்னாலும் வெவ்வேறு வடிவங்கள்ல கொண்டாடப்பட்டாலும் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சக்திய போற்றணும், கொண்டாடணும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய விஷயம்.
0: நேயர்களே, நிறைவு போதுக்கு வந்துவிட்டோம். இன்றைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சிக்கு, அதாவது சரணாகத தீனார்த்த பரிவர்த்தன பாராயணே சரஸ்வதி தேவி நாராயணி நமோஸ்துதே என்று நலம் தரும் நவராத்திரி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அனைவருக்கும் நலத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நேர்களே தினந்தோறும் 7 மணிக்கு இந்த நவராத்திரியில நீங்க தொடர்ந்து கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவில்களுக்கு நமது நிலையத்திலிருந்து சென்று நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்று ரிசர்வ்லேன் மாரியம்மன் திருக்கோவில்ல ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த 1 மணி நேரம் கேட்டு ரசித்து

இதுவரை மனக்கண்களால் தரிசித்து கொண்டு இருந்தது நலம் தரும் நவராத்திரி. நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான இந்நிகழ்ச்சி இன்று ஒளிவளம் வந்தது ரிசர்வ் லைன் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலிருந்து. நமக்காக இன்று அந்த கோவில் சென்று மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கினார்கள் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் எம் முத்துசெல்வம், எஸ் சாந்தினி மற்றும் ஆர் சூரியகலா. நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது அஜிதா. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். IDBI வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு

வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தாவேக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக அரசு நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், சைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் இரவு 8:06 நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது பட்டாம் பூச்சிகள். நிகழ்ச்சியில் பேச குழந்தைகள் அழைக்கலாம்.

0: இருபத்தைந்து 30 170 இருபத்தைந்து 30 171 0452 என்கிற மதுரையின் முன் இணைப்போடு. இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில முதலாவதாக பேச காத்திருப்பது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமிதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி.
0: சொல்லுங்க அஜித் பாண்டி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: உலகத்துல 7 அதிசயங்கள் இருக்கு, அது ஒரு அதிசயத்தை பத்தி சொல்ல போறேன்.
0: சரி சொல்லுங்க.
1: உலகத்துல 7 அதிசயம் சொல்லுவாங்க, அதுல ஒரு அதிசயம் சீன பெருஞ்சுவரை பத்தி நான் சொல்ல போறேன். சீன பெருஞ்சுவர் வந்து சீனாவில என்ன எப்படின்னா, இப்ப ஒரு வம்சங்கள் இருப்பாங்க, வம்சங்கள் அதை கட்டினாங்களாம் கிமு 8 முதல் 7 நூற்றாண்டுகள்ல இதை கட்டியிருந்தாங்களாம். அப்போ எப்படின்னா, அங்க அந்த எதிரி நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சீன பெருஞ்சுவரை கட்டினாங்களாம். இந்த சீன சுவர் வந்து 6700 கிலோமீட்டர் வரை என்ன கருதப்படுதான். இந்த வம்சத்தினர் வந்து இத ரொம்ப, இது உலகத்தில் 7 அதிசயங்கள் ஒன்று, இது அவங்க சீனா நாட்டுக்காரங்க பாதுகாக்கிறதுக்காக மக்களே, இந்த அங்க வேலை செய்யறவங்க வீரர்கள் இதை கட்டினாங்களாம். ஆனா இத எல்லாரும் ஒத்தவங்க அந்த ஒரு வம்சம் கட்டலையா, அடுத்து வர்ற வர வம்சங்கள் எல்லாம் இதை கட்டினாங்களாம்.
0: அருமையான தகவல் பகிர்ந்துகிட்டீங்க அஜித் பாண்டி. சரி சொல்லுங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்க நீங்க?
1: 9th படிக்கிறேன்.
0: 9th வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, இந்த தகவல்கள்லாம் வந்து இணையத்துல இருந்து எடுத்தீங்களா இல்ல ஏதாவது புத்தகத்துல வாசிச்சீங்களா?
1: இல்ல, இது சோஷியல் மீடியால கேள்வி பார்த்து சொல்றேன்.
0: சொல்றீங்க, சரி. எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கும் புத்தகங்களை பயன்படுத்துங்க, சரியா? இன்னும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க தானே? ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க தானே? அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு இணையத்தை பயன்படுத்தாம புத்தகங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க, சரியா? அடுத்த முறை வரும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு அதுலேருந்து ஒரு நல்ல தகவல் சொல்லலாம், சரியா? சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒரு குச்சி ஒரு குல்ஃபி பாட்டு கொடுங்க. நன்றி.
0: இதோ உங்களுக்காக பாடல்.

0: ஏய் மச்சான், டக்குனு ஒரு கவிதை சொல்றேன்.
1: எதுக்குடா கேக்குற?
0: ஐயோ, அது அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப உடனே ஒரு கவிதை வேணும்.
1: உன்னோடு பேசிய வார்த்தைகள் யாவும் பின்னணி இசையாய் மனதை வருடுகிறது. பல்லவி சரணம் தேடி.
0: ஆஹா, மிரட்டி விட்டப்போ. எங்க இன்னொன்னு சொல்லு.
1: உடனே கேட்டா எப்படிரா? உன் கண்களே 1000 வார்த்தைகள் பேசுகிறது. அப்படி என்றால் நமக்கு இடையே இருக்கும் இந்த மௌனம் பொய்தானே?
0: அடடா பின்றியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரேன்.
1: டேய் எதுக்குன்னே சொல்லாம கவிதை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க?
0: அதெல்லாம் ஒரு விஷயமா தாண்டா, அப்புறமா சொல்றேன்.
1: டேய் இப்பயே சொல்றா?
0: ஐயோ, அது கமெண்ட் பண்ணதாண்டா.
1: கமெண்டா? புரியலையே.
0: இத கேளு. ஆம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் இரவு 9 மணிக்கு புத்தம் புது நிகழ்ச்சியாக இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: நேரம் 8:13 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சீரர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நம்மோடு உரையாட காத்திருக்கும் அந்த குழந்தை யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் விக்னேஷ்.
2: சொல்லுங்க விக்னேஷ், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் லட்சுமி காந்தன் பாரதி நகர்லருந்துங்க
2: சார். சரி விக்னேஷ், என்ன படிக்கிறீங்க?
3: 7th சார்.
2: 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேண்டும்?
3: எனக்கு டியூட்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
2: டியூட்லேருந்து பாட்டு போடலாமா? சரி, இன்றைய நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறீங்க?
3: திருக்குறள் சொல்ல போகிறீங்க சார்.
2: திருக்குறள் சொல்லுங்கள். எத்தனை திருக்குறள் தெரியும் உங்களுக்கு?
3: 10 திருக்குறள் சொல்கிறேன்.
2: 10 சொல்கிறீங்களா? சரி சொல்லுங்கள், ஒரு 5 திருக்குறள் சொல்லுங்கள். சரியா? ம், முயற்சி செய்யுங்க.
3: கற்க கசடர கற்பதை கற்ற பின் நிற்க அதற்கு தக பொருள் கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு பொருள் என்னும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. ஒட்டனைத்து ஊரும் மண் கேணி மாந்தார்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு பொருள் தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கெணியில் நீர் ஊறும் அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். ஏடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையாவை பொருள் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. செய்தக்க அல்ல செய்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கேடும். பொருள் செய்தக்க செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்காத செயல்களையும் செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும்.

0: பின் எண்ணுவம் என்பது இழுக்கு பொருள். எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும்.
1: ஆறு ஆறு திருக்குறள் சொல்லிட்டீங்க, அப்படித்தானே?
0: பார்க்கலாம் என்பது குற்றமாகும்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி விக்னேஷ், உங்களுக்காக பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். இதோ

0: Carney! Madurai! Panmarai!
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 1

0: நேரம் இரவு 8:21 சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது பட்டாம் பூச்சிகள். இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருப்பது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மதிவதனி, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஓ சரி சரி, என்ன படிக்கிறீங்க மதிவதனி? என்ன ஸ்டாண்டர்ட்? சத்தமா சொல்லுங்க மதிவதனி. 2 படிக்கிறீங்களா? சரி மதிவதனிக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கொடுக்கலாம்? சரி, காலா படத்திலிருந்து. சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்துடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? மதிவதனி,
1: ஒரு பாட்டு சொல்ல போறேன்.
0: சரி, பாட்டு சொல்லுங்க கேட்கலாம்.
1: என் மறுவிலே அதை நிறுத்த பார்த்தேன் என் ஒரு கை மறு கை ஒரு விரல் மறுவிதல் ஆடியதே

0: அறியதே அதை நிறுத்த பார்த்தேனே. என் ஒரு வீரன் ஒரு ஒரு வீரன் மறு வீரன் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் ஆகியதே அதை நிறுத்த பார்த்தேனே. என் உடம்பே ஆகியதே அதை நிறுத்த பார்த்தேனே.
1: முடிஞ்சா? சரி மதிவதனி, இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, அழகா பாடுனீங்க. அடுத்த முறை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது வேற ஏதாவது ஒரு பாடல் பாடணும், சரியா? ஆமா, சரிங்களா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் இதோ.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சிறார்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியாக வலம் வந்தது பட்டாம்பூச்சிகள்.
1: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆஷாணி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: இந்த பாரம்பரிய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பிசினஸை எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பிசினஸை வந்து நடத்திட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் ப்ராப்பரான R&D ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த 2 வருஷம் ஜேர்னியை வந்து தொடங்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமுமே ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணி வச்சிருந்தோம், இது இப்படித்தான் போகணுன்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது இந்த ப்ராடக்ட் கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு.
1: 2 வருஷத்துல வந்து ஃபாரின் போகிற அளவுக்கு நல்ல ஒரு தொழில முன்னேற்றம் காட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய பொருட்கள் ஹேண்ட்மேடா இல்ல மெஷின் மேடா?
2: எல்லாமே ஹேண்ட்மேட் தான். பிகாஸ் ஈவில் பேக்கெட்ஸ் ஒன்னு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்லயே இல்ல. நாங்க பண்ணும்போது
1: ஈவில் பேக்கெட்ஸ் என்ன சொல்றீங்க?
2: திருஷ்டி சுத்தி போடுற பேக்கெட்ஸ். அத வந்து அபார்ட்மெண்ட் யூசேஜ்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கல்லுப்படுத்து மிளகாவ எடுத்து வெண்கடுக்கு சேர்க்கணுமா இந்த மாதிரி பெரிய ப்ரொசீஜர்னா தெரியாம இருந்தது. சோ அவங்களுக்கு வந்து எப்படி ஈஸியா கொண்டு போய் கொடுக்கலான்றத வந்து ஈவில் பேக்கெட்ஸ் ஒரு சின்ன பேக்கெட்ஸ் சாதாரணமா ஒரு விஷயமா ஆரம்பிச்சோம். இதுக்காக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க கம்பெனியை ஹையர் பண்ணி எங்களுக்காக அந்த அவுட்டர் பேக்கெட் செய்யறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சோம். அது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவா இருந்தது. எங்க ப்ராடக்ட்டும் பூஸ்ட் அப் ஆச்சு.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது 10,000 ரூபாயில ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் முனைவோர் உமன் ஆண்டர்பிரனரா வரீங்க. இப்போ

0: எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்டமா கொண்டு போவோம். இப்ப ஒரு பிரான்ச் நான் வச்சிருக்கேன், அடுத்த ஒரு சில வருடங்கள்ல ரெண்டு பிரான்ச்சா மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. அந்த வகையில உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க?
1: இப்ப வரைக்கும் நாங்க ஆன்லைன் கஸ்டமர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு நம்பிக்கையான ப்ராடக்டா வளரணும், ஒரு பிக் பிராண்டா வளர்க்கணும். ஸ்மால் பிசினஸா இருந்து ஒரு பிக் பிராண்டா கொண்டு போறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையா இருந்தது. நிறைய அவுட்லெட் ஸ்டோர்ஸ் வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இப்போ நாங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை இருக்கு அரங்கான் கயிறு, வெள்ளை இருக்கு பிரேஸ்லெட், சாம்பிராணி தூள், பஞ்சகாவிய தூப முறைகள், அதுக்கப்புறம் வந்து மை பொட்டு, வசம்பு கயிறு, அப்புறம் குழந்தைங்களுக்கான அரங்கான் கொடி, இது எல்லாமே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா எல்லா குழந்தை பிறந்த வீட்லயும் வந்து எங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. இதுக்கான முயற்சி தான் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இப்ப நீங்க வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இ வரைக்கும் படிச்சுட்டு அது தொடர்பு இல்லாத ஒரு பாரம்பரிய பொருட்களை வச்சு
1: சாம்பிராணி தூள் விக்க போறியா? தெரியாது எங்களோட விஷன் என்ன, கோல் என்னன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாரம்பரியமா இருக்கிற பொருட்களை எவ்வளவு நவீனமா கொண்டு போய் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டையும் சேர்க்கணும், ஒவ்வொரு அம்மா கிட்டையும் சேர்க்கணும்ன்றதுல தான் நாங்கள் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போம்போது நிறைய கிண்டல் கேலி பண்ணவங்களுக்கு நீ இவ்வளோ பண்ணுறியான்ற ஆச்சரியத்தை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வெற்றி.
0: கண்டிப்பாக, அதாவது ஆரம்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்கும் போது இது மாதிரி எதிர்ப்புகள் கேலி கிண்டல்லாம் வர்த்தம் செய்யும். நம்ம அதை சாதிச்சு காட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வாயடிச்சு போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆன்லைனில் ஆர்டர் எங்கேருந்து கொடுத்தாலுமே நீங்கள் அதை வந்து கஸ்டமருக்கு நீங்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அடிப்படையில் என்னென்னலாம் தேவைப்படும்?
1: ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவை, நான் அப்போவே சொன்ன மாதிரி டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ், எந்த ஆடியன்ஸை நம்ம பண்ண போகிறோன்ற டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். செகண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட பிராண்டுக்கு எத்தனை பேர் போட்டி இருக்காங்க, நம்ம எத்தனை பேர் கூட போட்டி போடுறோம் அப்படின்றத பற்றி. அவங்களோட போட்டி போடுறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி வந்து தேவைப்படும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எவ்வளோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? அதுக்கு நம்ம பிராண்டுக்கு தேவையான கலர்ஸ், லோகோ, பேட்டர்ன்ஸ் தனியாக தெரியணும். அப்படி நம்ம வந்து பிராண்டிங் வந்து கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பேரு எதுலையுமே இல்லை அப்படின்றத பார்க்கறதுக்கு ட்ரேட்மார்க்லேயே நம்மளுக்கு வந்து இந்த நேம் இருக்கா இல்லையான்றத நம்ம வந்து கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரேட்மார்க் ஃபில்லிங் போட்டோம்னாவே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பேர்ல வேற எதுவும் கம்பெனிஸ் இருக்கான்னு. ஸோ நம்ம யூனிக்கான நேம் வைக்கும் போது யூனிக்கான ரீச் வந்து நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா நம்ம பிராண்டை பார்த்தோன்னே சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடியது என்னன்னா எம்எஸ்எம்இ சர்டிபிகேட். ஸோ எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் இருந்தாலே நமக்கு வந்து லோன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மூலதனமாக இருக்கக்கூடியது நம்ம எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் மட்டும்தான். ஸோ உதயம் சர்டிபிகேட் இருந்தாலே நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம், அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய லீகலான சர்டிபிகேட். ஸோ அது இருக்கும்போது நம்ம மற்றதெல்லாம் ப்ராப்பராக வந்து பில்டப் பண்ணிடலாம்.
0: இந்த உதயம் சர்டிபிகேட் எங்கே அப்ளை பண்ணி எப்படி அப்ளை பண்ணி அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: நம்ம ஆன்லைன்லயே நம்ம www.msme.registration போனோம்னாலே நம்மளுக்கு கவர்மெண்ட் வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். ஸோ அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம், பேனு, ஆதார், உங்க நேம் எல்லாமே கொடுத்து நம்ம பதிவு பண்ணோம்னாவே நம்ம என்ன செக்ஷன்ல வந்து நம்ம பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்ற ப்ராப்பரான சர்டிபிகேட் நம்ம கிடைச்சிரும். ஸோ அந்த ப்ராப்பரான சர்டிபிகேட் தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட். இதை வச்சு தான் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், ட்ரேட்மார்க்கா இருக்கட்டும், எல்லா ஸ்டெப்புக்குமே போக முடியும்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது புதுசா ஒருத்தவங்க வந்து புதிய தொழில் முனைவரை வரணும் அப்படிங்கறவங்களுக்கு அடிப்படை என்னென்ன சர்டிபிகேட்ல வேணுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த வார்த்தைகளை வந்து தொழில் செய்ய விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமா இருக்கும், நல்ல வழிகாட்டியா இருக்கும்.

0: நீங்க தொழில் தொடங்குறப்ப வெறும் 10,000 முதலீட்டுல தான் தொழில் தொடங்கினேன்னு சொன்னீங்க. அடுத்த கட்டமா இந்த பிசினஸ் எப்படி கொண்டு போனீங்க நீங்க?
1: நான் சொன்ன மாதிரி ஈவிலை பேக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திருஷ்டி பேக்கெட்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்டர் வர வர வந்து எங்களுக்கு வந்து சமாளிக்கவே முடியலை. ஸோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்த நாங்கள் வந்து வெப்சைட் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வெப்சைட்ல வந்து ஆர்கனைஸ்டாக வந்து ஆர்டர் எடுக்க முடிஞ்சது எங்கனால. நாங்கள் ஃபஸ்ட்டு 500 பேக்கெட்ஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் 5,000 பேக்கெட்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை மேனுவலாக பண்ணாமல் ஒரு கம்பெனியவே ஹையர் பண்ணி எங்களுக்காக பேக்கெட்ஸ் வந்து அடிக்க சொன்னோம், அந்த அவுட்டர் பேக்கெட்ஸை. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், 2 ஸ்டாஃபா இருந்து 4 ஸ்டாஃபா ஆனாங்க. சோ இப்படிதான் வந்து எங்களோட ஜேர்னி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக ஆரம்பிச்சிச்சு.
0: ஒரு சுயமா நீ தொழில் ஆரம்பிச்சவங்க நீ 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒரு தொழில் அப்படினா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில தொழில் பார்த்தா சீசன் டைம்ல நல்லா இருக்கும், சீசன் இல்லாத காலங்கள்ல தொழில் வந்து முடங்கி இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்ம பாரம்பரிய பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிலோட ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கு?
1: ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் ஆரம்பிச்சோம். அப்போது நிறைய லாஸ் ஃபேஸ் ஒவ்வொரு விஷயமா, அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் யூஸ் ஆனது, அப்புறம் அம்மாக்கு யூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் ஆச்சு, அப்புறம் பூஜா ரூம் ப்ராடக்ட் ஆச்சு. ஸோ வந்து இது எல்லா சீசனுக்கும் யூஸ் பண்ற மாதிரி நாங்க பரவலா வந்து கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல இது தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்க ப்ராடக்ட்டை வந்து வைடன் பண்ணும் போது நம்ம எல்லா டார்கெட்டட் ஆடியன்ஸையும் ஃபேஸ் பண்றதுனால வந்து இப்போ அந்த மாதிரி சரிவுகளை நாங்க ஃபேஸ் பண்றது இல்லை.
0: உங்களுடைய பாரம்பரிய பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடிய இந்த தொழில உங்களுடைய ரோல் மாடல் யாரு?
1: இதை ரொம்ப எனக்கு சொல்லணும்னு ஆசை. எங்கள் அம்மா அப்புறம் என் குழந்தை, இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட பெஸ்ட் ரோல் மாடல்ஸ். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு டைப்பிஸ்டாக இருந்து ஏடியாக வரும்போது எங்கள் அம்மாவை ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்த்து வியந்திருக்கேன். அவங்க ஒரு லைனஸ் மாதிரி இருப்பாங்க, ஒரு தடவை கூட வீட்டில் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒர்க்ஹாலிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 7 கழித்து தான் எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ என் பொண்ணு, என் பொண்ணுக்கும் வந்து நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த தொழிலையே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அம்மானா சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து இருக்கவே கூடாது. நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். எல்லா பெண்களும் வந்து சுயமாக சம்பாதிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற விதையை வந்து என் குழந்தைக்கு விதைக்கணுன்றதில் வந்து நான் எப்பயுமே வந்து உறுதியாக இருந்தேன்.
0: ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுடைய அம்மாவிட்டிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து கேட்குறவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவாக உங்களுடைய இந்த அனுபவத்தில் இருந்து நானும் தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு இளம் தொழில் முனைவராக நீ என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனா பலருக்குமே என்னதுன்னா ஃபியர் தான் இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல இவ்வளவுதான் நம்ம கிட்ட வந்து மணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களுக்கு வந்து தயக்கம் தான் இருக்கு. என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, பெர்ஃபெக்ட் டைம் காண்டி வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் என்னன்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. அது தோத்து போனாலும் அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பயுமே உங்களோட இன்னொரு பிசினஸோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க வந்து பெருசா இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பெருசா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சக்சஸ் கூட கண்ணுக்கு தெரியாது. ஸோ உங்களோட சின்ன சக்சஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்க ஃபெயிலியரை எப்படி சக்சஸா மாத்தணும் அப்படின்றதுல வந்து ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியாவை டைம் பாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம இதுல இருந்து எப்படி ப்ராப்பரா லேர்ன் பண்ணலாம், எப்படி பிசினஸ் க்ரோ பண்ணலாம் ப்ராப்பரான கைடன்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. நிறைய கோர்சஸ் வந்து படிங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம்ன்றது கன்சிஸ்டன்ட்டா, பேஷண்ட்டா, ஒரு செல்ஃப் பிலீஃபோட சின்ன முயற்சி பண்ணாலும் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்டா பண்ணும்போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்டா மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சின்னதா இருக்கிற பிசினஸ் தான் பெரிய லெவலுக்கு வந்து முன்னேறும். சோ பெரிய கனவுகளுக்கு வந்
0: நம்ம மதுரை மண்ணுடைய அந்த பொருள் உலகம் எங்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக உங்கள் தொழில் மேல்மேலும் முன்னேற எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட பொன்னா நேரத்தை செலவழித்து நிலையத்துக்கு வந்து நிறைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எங்க நேரில் கொடுத்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.
1: மிகப்பெரிய நன்றி.

இதுவரை அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.

0: டீ கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
1: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 8:44.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி SKR சீமான் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
6: வணக்கம், என் பேர் SKR சீமான். மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் கிடாரிப்பட்டி கிராமத்தில் இருக்க ஒரு விவசாயி. நான் வந்து நம்ம கவர்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் எல்லாரோடையும் நம்ம கொஞ்சம் நெருங்கிய தொடர்புனால ஸ்கீம்ஸ் எல்லாம் வர்றது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்மர் ஃப்ரெண்டாக வேறு இருக்கேன், அதனால் ஸ்கீம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அந்தந்த பகுதி வட்டாரத்தில் நம்ம ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் நம்மளுக்கு வேளாண் விரிவாக்க அலுவலகமும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நம்ம அங்கே போனோம்னா மேக்ஸிமம் எல்லாருடைய திட்டங்களை பற்றி அவங்க சில சமயம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம உழவு நாப்பில் பதிஞ்சிட்டாலே நம்மளுக்கு அங்கே என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும். அந்த உழவு நாப்பில் போட்டு நம்ம வட்டாரத்தை சூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு விதைகள் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, நெல் இத்தனை டன் விதை இருக்குது, இன்னென்ன ரக நெல் இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்கும். அதுக்கடுத்து பயிர் வகைகள் என்னென்ன இருக்குது, அது எத்தனை டன் இருக்குது, எவ்வளோ பேர் கொடுக்கலாம், சப்சிடியில் எவ்வளோ இருக்குது, ஃபுல் காஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, எஃப்1 சீடு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த இதில் வந்துடும். நீங்கள் நேரம் அலையாமையே இப்போ ஃபோனில் உட்காந்து எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். அதனால் எல்லோரும் இந்த உழவுனாப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோன்லேயும் பதிவிறக்கம் பண்ணி அதை பயன்படுத்துங்க. அதில் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். இதுபோக நம்மளுடைய மானிய திட்டங்கள் நம்மளுக்கு என்னென்ன எலிஜிபிள் ஆகுது அப்படின்றத வந்துடும். நம்மளுடைய கொள்முதல் இது நம்ம என்னென்ன ரேட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இதுபோக நம்மளுக்கு உரங்கள் நம்ம என்னென்ன இருக்குன்ற முதல் கொண்டு நம்மளுக்கு அங்கே கொடுத்துருவாங்க. ரேட் எவ்வளவு உரங்கள் இருப்பு ஸ்டாக் இருக்குது வட்டாரத்தில். நம்ம இதுபோக வெளி உரக்கடையிலையுமே எவ்வளவு இருக்குது, மேலூர்னா உதாரணத்துக்கு மேலூர்னா மேலூர் பிளாக்ல என்னென்ன கடையில் என்னென்ன உரங்கள் இருக்குன்ற அளவுக்கு நம்மளுக்கு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம நீங்கள் வேஸ்ட் அலையாமல் தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம போனது நம்ம நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் வர வர நம்மளுடைய டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு நம்ம அதுக்கு தக்கன

0: நம்ம போய்க்கிறணும். எல்லாருமே நம்ம வந்து அந்த ஊர்களில் ஏஓவை நம்ம தொடர்பில் வச்சுக்கணும். தொடர்பில் வச்சுட்டா அவங்களும் சில ஸ்கீம்ஸை சொல்லுவாங்க. நம்மளுக்கு இப்போ டிராக்டரு ரோட்டேட்டரு எல்லாமே பார்த்திங்கன்னா உழவு நோப்பில் தான் பதியணும். அப்போ தான் சீனியாரிட்டி கிடைக்கும். முன்னாடி மாதிரி சும்மா பேப்பரில் எழுதிக்கிட்டு அதை மாற்றி கீத்தி பண்ணுறதெல்லாம் நீங்கள் முடியாது. நீங்கள் உழவு நோப்பில் ஒன்ஸ் பதிஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோடைய சீனியாரிட்டியும் ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இதில் வந்து ஊடகத்தில் சுருகிற வேலையே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம உழவு நோப்பை பதிஞ்சு நம்மளுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே இதுலேயே நம்ம பதிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு நிறைய பயன் இருக்குது. இதுபோக நம்ம ஈநாம் சேல்ஸ்ன்னு இருக்குது. புரோக்கரிங் இல்லாமல் நம்மளுடைய விளைபொருள்களை விட்டுத்தரதுக்கு நம்ம அரசாங்கம் நம்மளுக்காக ஈநாம் முறையில் வியாபாரம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அதோட தொடர்பில் இருந்தோம்னா அவங்க பண்ணித்தர்றாங்க. நம்ம நெல்லாம் வச்சு ஒரு இடத்துல நீங்கள் சாம்பிள் கொண்டு கொடுத்துட்டா அது ஆல் ஓவர் இந்தியா காட்டுறாங்க. அது யார் ரேட்டு கூட கோட் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டை நம்மளுக்கு சர்டிஃபிகேஸ் ஆனால் தான் நம்ம அந்த நெல்லை நம்ம கொடுக்குறோம். ஆக நம்ம ஈனமில் பண்ணோம்னா அது நம்மளுக்கு புரோக்கரிங் காசு இல்லை, பணத்துக்கு சேஃப் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்மளுக்கு குடோன்கள், நம்மளுக்கு நிறையா இடங்களில் நம்மளுக்கு பூரா குடோன்கள் அரசாங்கம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த குடோன்கள் நம்ம விவசாயிகள் பூரா பயன்படுத்தணும். நம்ம நெல்லெல்லாம் அறுத்தோம்னா அந்த அறுத்த உடனே போட்டோம்னா ரொம்ப கம்மியான விலை விற்கிற மாதிரி இருக்கும். அதை ஓரளவு காய போட்டு நம்ம இது பண்ணி நம்மளுக்கு எல்லோரும் விவசாயிகளும் வீட்டில் அந்த காலத்துலலாம் பூரா சேர்ந்தி மிச்சி வச்சுருப்பாங்க. இது நெல் வீட்டில் இருப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அது இல்லை. அதுக்கு பொதுவாக தான் பொதுவான இடங்களில் குறைச்ச வாடகைக்கு நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு அந்த குடோன் வசதிகள்லாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் விவசாயிகள் பூராவும் பயன்படுத்தணும். பயன்படுத்தி நம்ம அந்த நெல்லுகள்லாம் அங்கே கொண்டே இருப்போச்சு. நம்மளுக்கு என்றைக்கு மார்க்கெட்டிங் நல்ல விலை கிடைக்குதோ அன்றைக்கி விற்றுட்டோம்னா நம்மளுக்கு லாபம். அப்போ விற்கலையுமே நம்ம ஈனாமல் விற்கிறது நம்மளுக்கு இப்போ கூடுதல் லாபம் கிடைக்கும். நம்மளுக்கு அரசாங்கங்கள் நிறையா திட்டங்கள் பண்ணுறாங்க. அது நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமல் போயிடுது. அது தெரியாமல் போகிறனால சில விவசாயிகள் மட்டும் அதை பயன்படுறாங்க. இந்த விஷயங்கள் பூரா தெரிஞ்ச விவசாயிகள் தயவு செய்து தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. இப்படி பயன்படுறா நம்ம பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆகாமல் விவசாயிகள் கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் விவசாயிகள் முன்னேற முடியும். இனிமேல் நம்ம எல்லாரும் கொஞ்சம் விவசாயிகள் தெரிஞ்ச விஷயங்களை தயவு செய்து பத்து பேருக்கு சொல்லுங்க. அவங்க பத்து பேருக்கு சொல்லிட்டு இப்படியே பரவிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல அரசாங்க திட்டங்கள்லாம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா எல்லாரும் வீட்டுக்கும் அரசாங்கம் நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளை மாதிரி தெரிஞ்ச விவசாயிகள் வந்து மிச்சால் தெரியாத கொஞ்சம் தயவு செய்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாரும் அந்த திட்டங்களை பயன்பட்டு நம்ம விவசாயம் வந்து லாபகரமான ஒரு தொழிலாக கொண்டு போகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கூட்டு முயற்சி இருப்பாங்க. நம்ம விவசாயிகிட்ட மட்டும் அந்த கூட்டு முயற்சி இல்லாமல் இருக்கு. அதில் இனிமேல் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். நம்ம அதனால இது மாதிரி ஒரு யூனிட்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம டிமாண்ட் பண்ண முடியும். குறைச்சி வேலை கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு பேச முடியும். நம்மள்ட்ட அந்த ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்கு விவசாயிகள் நம்ம எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு அந்தந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் அந்தந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் கொஞ்சம் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரியான விவசாயம் பண்ணுங்கள். ஒரு இடத்துல போட்டு வெவ்வேறு பயிர்களை போட்டோம்னா நம்மளுக்கு நோய் தாக்குதல் மற்ற இதெல்லாம் பிரச்சனை வரும். இப்போ ஒரே மாதிரி விவசாயம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து பூச்சி மேலாண்மையிலேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் ஒற்றுமையாக இருந்து நம்மளுக்குள்ள கொஞ்சம் நல்லபடியாக தெரிஞ்ச விஷயங்களை பத்து பேருக்கு சொல்லுங்கள்.
1: திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி SKR சீமான் அவர்கள் தரும் தகவல்கள் தொடர்கிறது.
1: நிறைய திட்டங்கள் வருது, நம்ம அக்ரிகல்ச்சர் ஆபீஸையும் தொடர்பு உண்டு, அந்த திட்டங்களை பூரா இது பண்ணணும். அது போக நம்ம எல்லா வட்டாரங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் கேவிக்கே இருக்கும், அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அங்கே விவசாய சயின்டிஸ்ட் நிறைய இருப்பாங்க. சும்மா மருந்து கடையில் போய் பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம இஷ்டத்துக்கு நாலு பாட்டியில் வாங்கி இப்படி அடிக்கவே கூடாது. என்ன பிரச்சனைக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்பட்டால் தான் நம்மளுக்கு விவசாயிகள் முன்னேற முடியும். அதனால் கேவிக்கேல இருக்க சயின்டிஸ்டையோ இல்லை அக்ரிகல்ச்சர் ஏஓ இந்த ஆஃபீஸர்ஸை பார்த்து இவங்களுடைய ஆலோசனை பேரில் நம்ம எல்லாம் பூச்சி மேலாண்மை உரம் மேலாண்மை எல்லாம் பண்ணிக்கிட்டால் நம்ம செலவை குறைச்சி பண்ணலாம். தேவைக்கான இடத்துல தேவையான விஷயத்தை மட்டும் பண்ணணும். நீங்கள் அலுவலர்களோட தொடர்பு உண்டு, நம்ம தேவையானதை கரெக்டாக பயன்பட்டால் நல்ல விஷயம். இப்போ நம்ம அட்வான்ஸாக போயிட்டோம், இருந்தாலும் நாங்கள் சில விழிப்புணர்வாக எல்லாரும் சொல்லிக்கிட்டோம். இப்போ வந்து பைப்பு தண்ணி கடத்துறதுக்கு பைப்பு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒன்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அடுத்த 7 வருஷம் சென்று அடுத்தாப்பில் வாங்கலாம் ஒரு விவசாயி. அதனால் இப்போ அந்த ஸ்கீம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி ஏன்னா தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பைப் வந்து ஒரு தடவை வாங்கிட்டால் அடுத்த 7 வருஷம் செஞ்சு அடுத்த பழையபடியே வாங்கிக்கலாம். அது சிறு ஊர் விவசாயிக்குனா 100% சப்சிடி, இந்த ட்ராவலிங் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் வாங்குறாங்க. பெரு விவசாயிக்குனா 75% சப்சிடி. ரெண்டு விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் சொட்டு நீர் போட்டாலும் ரொம்ப நல்லது. நம்ம ஏன்னா தண்ணி ரொம்ப வறட்சியாக இருக்கிறதுனால தண்ணி நம்ம ரொம்ப அத்தியாவசிய தேவை இருக்குது. அப்போ இந்த பைப்பு இதெல்லாம் நம்ம எல்லா விவசாயம் இதை வாங்கி பயன்படணும். அதுக்கு மெயினாக நீங்கள் வந்து உழவுனப்போ பொஞ்சிக்கங்க, அந்தந்த உங்கள் ஏரியாவில் இருக்க ஏஓஓ கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. சில ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விவசாயிகளும் ஒரு விவசாயிக்கு தெரிஞ்சது நீங்கள் ஒரு 10 விவசாயிக்கு சொல்லுங்கள். எல்லா விஷயங்களும் இப்படி தான் பரவணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 10 விவசாயிகளுக்கு சொல்லுங்கள். ஒரு பொதுநல சேவையாக இருந்தாலும் நம்ம இயற்கையோடு ஒத்து போகணும். ஏன்னா தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இந்த ஒரு ஸ்கீமை பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து இந்த டிராக்டர் ஸ்கீம் இருக்குது, விதைகள் வாங்குகிற ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம உழவு நாப்பில் போட்டிங்கன்னா அந்த வட்டாரத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது எல்லாம் வந்துடும். அதனால் உழவு நாப்பை கம்பல்சரி எல்லா விவசாயம் பதிஞ்சுக்குங்க. தெரியலேன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அந்த உழவு நாப்பில் வச்சு கேட்டு தெரிஞ்சுக்குங்க விவசாயிகள்கிட்ட. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஈனம், இப்போ நெல்லாம் நம்ம விவசாயிகளை அறுத்துட்டு வேஸ்ட்டாக மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று ரொம்ப மோசமாக விற்கிறோம். நம்மளுக்கு ட்ராவலிங் காசு போய் புரோக்கரிங் காசு போய் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால் ஈனாமில் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பணத்துக்கு சேஃபு, கவர்மெண்ட் சைடு அவங்க பணத்தில் இது பண்ணிடுறாங்க. நம்ம கொண்டு சாம்பிள் வச்சுட்டோம்னா அது ஆல் ஓவர் இந்தியா பார்க்குறாங்க. அந்த சாம்பிளை எல்லா வியாபாரிகளும் ரேட்டு அவங்க அந்த ஈனாமில் எழுதி வைக்கிறாங்க. அப்போ அது எந்த விலை டாப்பஸ்ட் விலையோ அவங்கள வந்து அந்த விலையை வந்து நிர்ணயிச்சதுக்கப்புறம் அவங்க நம்மள அந்த ஈனாம் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்ட்டை கேட்குறாங்க.

0: இந்த விலைக்கு ஏற்றுக்காங்க, உங்கள் பொருள் அது கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு கட்டுப்படி ஆனால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நம்ம ஈனாமல் பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு புரோக்கர் காசு கிடையாது, நம்மளுக்கு காசுக்கு சேஃபும். நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் ஓண்டி நெல்லெல்லாம் விற்றுட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த வியாபாரிக்கு பின்னாடி நம்ம அலைஞ்சிக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு நெல்லை போட்டுட்டு 10,000-15,000 நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு தேவையான இதை இப்போ பயன்படுத்தாமல் வேஸ்ட்டாக போகுது. அதனால் நம்ம விவசாயம்லாம் இனிமேல் ஈனாமுக்கு போங்க. மதுரை பொறுத்தளவு மாட்டுத்தாவணியில் இருக்குது, இல்லை எல்லா ஒன்றியங்கள்லேயும் அங்கங்கே குடோன் இருக்கும், தானிய சேமிப்பு கூட அங்கே இருக்கும். அங்கே வச்சாலே அங்கே இருந்த மணிக்கே நம்மளுக்கு ஈனாமில் இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தானிய சேமிப்பு இடங்களில் நம்மளுக்கு வைக்கிறது இன்னொரு லாபம் என்னென்னா, நம்மளுக்கு பொருள் ஈட்டு கடன் வேறு கிடைக்கும். ரொம்ப வெறும் 6%க்குள்ளே கொடுக்குறாங்க. ஒரு நெல் மூட குறைஞ்சே வச்சோம்னா ஒரு 2,000 ரூபா மூடைன்னா 1,000 ரூபா நம்மளுக்கு லோனாக கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு நம்ம பழையபடி அதை கட்டி வீட்டுக்கெல்லாம் ரொம்ப குறைச்ச வட்டிக்கு. அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு தேவையை அதிகனால நம்ம பூர்த்தி பண்ணிக்கிற முடியும். எல்லாம் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. தயவுசெய்து தெரிஞ்ச விவசாயிகள் மற்ற விவசாயிகளுக்கு அதை சொல்லுங்கள், சொல்லி அதை பயன்படுத்த வைங்க. அதனால் மக்கள் இந்த ஈனம்ஸ் திட்டத்துக்கெல்லாம் வந்தால் ரொம்ப விவசாயிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும்.
1: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்து மதுரை கிடாரிப்பட்டி விவசாயி SKR சீமான் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
3: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: இனி தினந்தோறும் காலை 10:02
3: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
2: மெல்ல வரும் பாட்டு.
3: வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
2: இருபட பாடல்.

0: வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சுகளின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணையவழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, நேரம் 9:01 நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இணைய ஓசை. இன்றைய இணைய ஓசை காலம் பின்னோக்கி அழைத்து சென்று பாடல்களை கேட்க வைக்கும் நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. முகநூல் பக்கம் வாயிலாக தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டிருக்கிறார்கள். அவர்களின் பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். நேயர் விரும்பிய பாடல் மழையாக பொழியும் நேரமாக தேன் மழை. இன்றைய இணைய ஓசை தேன் மழையாக வளம் வர

0: காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டு கமெண்ட் செய்திருக்கிறார் குண்டேந்தல்பட்டி தவமணி. அவர் கேட்டிருக்கும் பாடல் விவசாயி திரைப்படத்திலிருந்து விவசாயி என்கிற பாடல். அவருக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
1: விவசாயி விவசாயி

மதுரை வானொலியின் நேச உறவுகளான நேயர் நெஞ்சங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இணைய ஓசை நிகழ்ச்சியில் தேன் மழையாக அடுத்ததா யாரோட விருப்ப பாட்டை கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயபிரகாஷ் நாராயணன் SS காலனில இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து நல்லவருக்கெல்லாம் அப்படின்ற பாடல். அவருக்காகவும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ வரிக்க வருகிறது.

ஓசை நிகழ்ச்சியில தேன் மழை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோங்க. நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு முகநூல் பக்கத்துல கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாடல்கள் தான் ஒளி உலா வந்துட்டு இருக்கு. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காரு ஆண்டாள்புரத்துல இருந்து சாமிநாதன். அவர் என்ன பாட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலங்கரை விளக்கம் படத்துல இருந்து காற்று வாங்க போனேன் அப்படின்ற பாடல் கேட்டிருக்காரு. அவரு கூட சேர்ந்து எல்லா நேயர்களும் கேட்டு ரசிப்போமா?

கீதங்கள், இசையின் ஸ்வரங்களில் இன்பத்தின் மயக்கம், என் இசை பாடல்களில் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ரமேஸ்வரம் FM 100.9.

நேயர்கள் விரும்பி பேட்ட பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இணைய ஓசையில் தேன்மழை. அடுத்ததா ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காரு திருநகர்ல இருந்து பி எஸ் ஜனார்தனன் அவர்கள். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளசி மாடம் படத்துல இருந்து

தலைப்புகள், ஒவ்வொரு டாஸ்க்னு சொல்லி நாம வந்து போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு இருக்கோம். அதற்கு நேயர்களும் தங்களுடைய ஆதரவை வந்து கமெண்ட்டை மூலமா தெரிவிச்சுட்டே இருக்காங்க. முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்து விருப்ப பாடல்கள் சொல்ல சொல்லி கேட்டிருந்தோம். அடுத்த நாள் வந்து ஒரு நிமிட கதை, நேற்று வந்து ஹைக்கு கவிதை, இன்று திருப்பி விருப்ப பாடல் தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ட்விஸ்டோட கேட்டுட்டு இருக்கோம். அதாவது என்ன, பழைய பாடல்கள் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நேயர்கள் வந்து அருமையான பாடல்களாம் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் கேட்க போகிறோம் கேட்டிங்கன்னா, சிவகங்கையிலேருந்து மாயாண்டி ஞானகுரு அவர்கள் 47 நாட்கள் திரைப்படத்திலிருந்து மான்கண்ட அப்படின்ற பாடல் கேட்டிருக்காரு. அவருக்கு கேட்டுட்டு இருப்பாரு நம்புற, அவரோட சேர்ந்து நாமளும் அந்த பாடலை கேட்டு மகிழலாம் நேயர்களே.

இதய ஓசையாக கேட்டுட்டு இருக்கோம் இணைய ஓசையில் தேன் மழை. நேர்கள் விரும்பி கேட்ட பழைய திரைப்பட பாடல்களை தாங்க கேட்டு இருக்கோம். நேரம் 9:30. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு பதிவு பண்ணியிருக்காரு விளாங்குடியில இருந்து சித்தார்த்தன். என்ன பாட்டு கேட்டிருக்காருன்னா, இதே வீணை திரைப்படத்திலிருந்து பொன்னந்தின்ற பாடல். அவர் கூட சேர்ந்து நாமளும் கேட்டு மகிழலாம்.

உங்களின் விருப்ப பாடல்களின் மழையாக கேட்டுட்ருக்கோம் தேன்மழை இன்றைய இணைய ஓசை நிகழ்ச்சியில். அடுத்ததா இடங்கண்ணியில இருந்து கமெண்ட் பண்ணியிருக்க நெடுஞ்செழியன் அவரோட விருப்ப பாடல் தாங்க கேட்க போறோம். திரிசூலம் படத்துல இருந்து பாடலை கேட்டு இணைந்திருங்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓடு.

கற்றலைகளில் மிதந்திடும் காவிய கானங்களின் தொகுப்பு. அற்பரிக்கும் அன்பு மனதில் இன்பமிட்டுக்கள் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

ஓசையில் தேன் மழையாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்கள் விரும்பி கேட்ட பழைய திரைப்பட பாடல்களை. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காரு செங்கல்பட்டுல இருந்து பன்னீர்செல்வம். அவர் கேட்டிருக்க பாடல் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து மாதவி பொன்மயிலால் அப்படின்ற பாடல். அவர் கூட சேர்ந்து இதோ நாமளும் கேட்டு ரசிப்போம்.

சரிகதானி சரி பாதமா பவகரி சரிகமணிக்கு சரிக மாதமா பதனி சரி கதிரி சதனி மா பதனி சகதி மாதவி பொன்மயில் பதனி சனித தன தஜம் தப ஜோட தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிடஜம் கரிணி கதரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சரிகதி நீத சரிகிணது சரிகம பதனி சரித நீத சரிகிணதும் திக சாரி நீ சதனி கரி நீத சரிகிணதும் சரிகிணதும் சரிகிணதும் மா

9:48 நமது விடுதல் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இணைய ஓசை. இணைய ஓசையில் இன்று கேட்டிருக்கும் தேன்மழை. அடுத்ததான் நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் அவர்கள் ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்திலிருந்து மதன மாளிகை என்ற பாடல் கேட்டிருக்காரு. இதோ அவருக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

இன்றைய இணைய ஓசை நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு இணைய ஓசையில தேன் மழையாக நேயர்கள் விரும்பி கேட்ட பழைய திரைப்பட பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சோம். நிறைவான பாடலா சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் தான் கேட்க போறோம். சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து.

0: இசை நிகழ்ச்சியில தேன் மழை தாங்க கேட்டு ரசிச்சோம். உண்மையிலேயே எல்லா பாடல்களுமே தேனமுது கானங்களாக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வளம் வந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 14 நேயர்கள் வந்து விருப்ப பாடல்கள் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதில் 10 நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சோங்க. நேரமின்மை காரணமாக மித்த 4 நேயர்களோட பாடல்கள் கேட்டு ரசிக்க முடியல, கவலையே படாதீங்க. தொடர்ந்து தினமும் இணைய ஓசைன்ற நிகழ்ச்சி பல்வேறு தலைப்புகளில் வளம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது 7 நாளில் 7 தலைப்பு. இன்னைக்கு 4வது நாள். இதுவரைக்கும் 3 நாட்கள், அதாவது ஒரு நாள் விருப்ப பாடல் கேட்டோம், இன்னொரு நாள் ஒரு நிமிட கதை, நேற்று ஹைக்கூ, இன்றைக்கு பழைய பாடல்கள், நீங்கள் விரும்பி கேட்ட பழைய பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றுச்சு. இந்த மாதிரி நாளைக்கு நிகழ்ச்சியில் என்ன வளம் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே தான் நாங்கள் வந்து பதிவிடுவோம் நாளைக்குரிய இணைய ஓசை நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படிங்கிறத. அந்த தலைப்பு தொடர்பாக நீங்கள் வந்து உங்கள் ஊர் பேரோட மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் 9 to 10 வளம் வரக்கூடிய இணைய ஓசை நிகழ்ச்சியில் உங்களுடைய பதில்கள் இல்லை உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்கள் பேர் ஊரோட இடம்பெறுங்க. இன்றைய இணைய ஓசை நிகழ்ச்சியை நான் ரொம்ப ரசித்து விரும்பி செஞ்சேன். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே. நேரம் 12:10.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனிய இரவின் மடியிலே மெல்லிசையின் கதகதப்போடு இசை ரசிகர்களின் இதயம் வருட வருகிறது. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 இல் பட்டுச்சிறகு.

நாட்கள் எவ்வளவுதான் பரபரப்பா இருந்தாலும் இந்த நிசப்தமான இரவு நேரம் மனதுக்கு ஒரு அமைதியை தருதுங்க. அந்த அமைதியை இன்னும் அழகாக்க தேன்குரலோன் பாடகரான ஹரிஹரன் அவரோட காந்த குரல்ல உருவாகிய மெலோடி மெட்டுக்களை தான் இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். உங்க கூட சேர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்க நிகழ்ச்சியில் இணைவது நான் அஜிதா.

காட்சிகள், வெளியோரம் மின்னும் காத்திருப்பு இரவுகள், கண்ணீரோரம் ஆழமான அந்த பிரியமான பாடலில் காலங்கள் மாறினாலும் கரியாமல் நிற்கும் உன்

ஊதா பூவோடு பேசும் தென்றல் காற்றே, உன் நெஞ்சில் என்ன பாட்டு சொல்லும் காற்றே? நூறு வர்ணம் பூசும் அந்த நிலவொளியில் நாளும் தவிக்கும் நெஞ்சில் நீயே என் கவிதையே.

வானத்து நிலவு வந்து வழி கேட்குது, உன் பார்வையின் ஒளியில் இரவு தூங்குது. இதழோரம் தவழும் அந்த நிலவு பாட்டில் இதயத்தின் ரகசியங்கள் யாவும் பேசுது.

வானம் தாண்டி வந்த வண்ண நிலவே, என் சோகம் தீர்க்க வந்த சொந்த நிலவே, உன் மெல்லிய மௌனம் பேசும் மொழியில் என் கண்ணீரும் இன்று காவியமாகுது.

காதல் தாளம் போடும் உந்தன் குரலில் காலங்கள் கரைகின்றது எந்த நினைவில், உன் உதடுகள் சொல்லும் தாலாட்டு பாட்டில் உயிரும் கலக்குது ஒரு மெல்லிய மேகத்தில்.

காதல் தாளம் போடும் உந்தன் குரலில் காலங்கள் கரைகின்றது எந்த நினைவில், உன் உதடுகள் சொல்லும் தாலாட்டு பாட்டில் உயிரும் கலக்குது ஒரு மெல்லிய மேகத்தில்.

உலகத்திலேயும் தொட முடியாத மோகனம், உன் மெல்லிய ஸ்பரிசத்தில் உடையும் என் மௌனம், விழியோரம் இயங்கும் இந்த தவிப்புக்குள் வார்த்தைகள் இல்லா காதல் கவிதை.

சகியே, உன் விழிப்பேசும் பாஷையாவும் என் நெஞ்சில் எழுதிடும் காதற் காவியம். தொலைவில் நீ நின்றாலும் தீண்டும் தென்றல் என் தவிப்பை சொல்லித்தருதே உன்னிடம்.

பூ போல மெதுவாய் வந்து தீ போல் நெஞ்சில் நின்றவளே, கனவல்ல கற்பனையல்ல என் உயிரின் வரமாய் வந்தவளே, உன் கண்ணக்குழி அழகினில் சிக்கி தவிக்கும் மனதுக்கு புன்னகையே போதுமடி, வேறெதுவும் தேவையில்லையே.

கதவாய் வந்து எனது துணையாய் நின்றவளே, என் இதயத்தின் கதவு திறந்தவளே, உன் புன்னகை காற்று வீசும் திசையிலே என் வாழ்வு முழுவதும் வண்ணங்களாகுது.

தென்றல் வந்து தீண்டிச் செல்லும் வேளையில் உன் ஞாபகம் நெஞ்சுக்குள் அலையடிக்குது. தூரத்தில் நீ நின்றாலும் அந்த தென்றல் காற்றில் உன் சுவாசத்தின் வாசம் என்னை தேடி வருகிறது.

ஹரிஹரன் அவரோட குரலில் பாடல்கள் அனைத்தும் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். பட்டச்சிறகு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்ட பாடல்கள் எல்லாம் நான் எப்படி ரசிச்சேனோ நீங்களும் அப்படியே ரசிச்சிருப்பீங்க என்ற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.
4: நேரம் 10:59. இத்துடன் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நாளை அதிகாலை 4:45 இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 4:45 மணிக்கு நிலையம் ஆரம்பமாகும். 4:55 நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை, அதனுள் சேவை செய்திகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். காலை 6:15 புதிய காலை, அதனுள் இந்நாளின் சிறப்பும் மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தியில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடி கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்றி சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். காலை 6:50 திரை இசை, 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள், 7:25 ஸ்ரீ பாலகோபால ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பெங்களூரு ஸ்ரீ பனசங்கரி அம்மன் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியின் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 8:30 சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை ராமநாதபுரம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீபாகம் பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவிலின் சித்திரம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். காலை 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 9:30

0: அதற்கு சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ் வழங்கும் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி காலம் போற்றும் கலாம் சிறப்புரை வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 10:02 மெல்ல வரும் பாட்டு. காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் தலைப்பாக மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் சதீஷ்குமார் அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். மதியம் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 12:02 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினத்தினை முன்னிட்டு தேனி மாவட்ட பெண் விவசாயிகள் பி சாரதா எஸ் பொன்மணி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு துள்ளல் தாளம். 2:55 வானில இருக்கை சென்னை கேட்கலாம். மதியம் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மதியம் 3:32 இருபட பாடல்களாக அரண்மனை 3 மற்றும் தலைவி திரைப்படங்களிலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 நலம் தரும் நவராத்திரி அண்ணா நகர் சர்வேஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து நேரலை. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். பல மர நடவு முறைகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி சங்கர் அவர்களுடன் நேர்முகம். அதனுள் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெருமுன் ஆகியன கேட்கலாம். 9:00 இணைய ஓசை. 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேர்மும். 11:05 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிதே நிறைவு பெறும். மீதி நிகழ்ச்சிகளை 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகா அலைவரிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய்.
1: FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்கவிருப்பது தேனும் பாலும். தேனீ சேகரித்த தேனில் மலரின் வாசம், பாடல் சேகரித்த மெட்டில் காலத்தின் நேசம், பழைய பாடல் ஒவ்வொன்றும் நினைவுகளின் பொக்கிஷம், அவற்றை கேட்கும் ஒவ்வொரு நொடியும் மனதுக்கு மகிழ்ச்சி, இசையின் இனிமையும் நினைவின் மென்மையும் சங்கமிக்கும் நிகழ்ச்சியே தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தேனிலவு திரைப்படத்தில் இருந்து ஏ.எம். ராஜா இசையில் மற்றும் இதன் குரல்களாக ஏ.எம். ராஜா குரல்களில், ஜானகி அவர்களின் குரல்களிலும், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கவிருக்கிறது முதல் பாடல் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. மலர்கனின் மலர்களின் ரகசியத்தை தேனீ தேடுகிறது, மனங்களின் ரகசியத்தை இசை தேடுகிறது, காலம் மறைந்த நினைவுகளை பாடல் மீட்டெடுக்கிறது, இரவின் மடியில் இனிமையின் கதவை திறக்கிறது, தேனும் பாலும் இசையால் இதயத்தை நினைக்கும் இனிய பொழுது இந்த இரவு பொழுது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. காலம் எழுதிய வரலாற்றில் சில பக்கங்கள் மஞ்சளாகலாம், ஆனால் இசை எழுதிய நினைவுகள் ஒருபோதும் பழசாகாது. நேற்றைய குரல்கள் இன்றும் நெஞ்சோடு பேசுகின்றன. கடந்த காலத்தின் வாசலை ஒரு மெட்டு திறக்கிறது. அந்த நினைவுகளின் இசை வாசல் தேனும் பாலும். நிகழ்ச்சி நடத்த பாடலாக இது சத்தியம் திரைப்படத்தில் இருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், சீர்காழி கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மாரி எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் கவிதை எழுதுகின்றன. தென்றல் அந்த கவிதைக்கு மெல்லிசை சேர்க்கிறது. நிலவு தன் வெள்ளி கையால் தாளமிடுகிறது. நினைவுகள் நம் நெஞ்சுக்குள் நடனமாடுகின்றன. இந்த இரவின் இசை ஓவியம் தேனும் பாலும். என நிகழ்ச்சியை சிறப்பித்து அடுத்த பாடலாக வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 பழைய பாடல்கள் பழைய பொருட்கள் அல்ல, அவை நம் வாழ்க்கை சேமித்த பொக்கிஷங்கள். ஒரு குரலில் 1000 நினைவுகள் உறங்குகின்றன. ஒரு மெட்டில் ஒரு தலைமுறையே வாழ்கிறது. அந்த இசை பொக்கிஷங்களை திறக்கும் சாவியே தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக குழந்தையும் தெய்வம் திரைப்படத்தில் இருந்து. கவிஞர் வாலி வரிகளில், TM சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தேனின் இனிமையாய் மலர்களிடம் காணலாம், பாலின் மென்மையாய் பனித்துளியில் உணரலாம், ஆனால் இசையின் இனிமையை இதயத்தில் தான் அறியலாம். அந்த இனிமைக்கு நினைவுகளையும் சேர்த்து பரிமாறும் அழகிய இசை விருந்துதான் தேனும் பாலும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அடுத்த பாடலாக நாம் மூவர் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

மயக்கம் போ.

இங்கே அல்வா துண்டு ஆடுவதைக் கண்டு அந்தி என்று பாடுவதைக் கண்டு அல்வா துண்டு ஆடுவதைக் கண்டு அந்தே என்று பாடுவதைக் கண்டு

உள்ளத மறைச்சா விடுவேன்னா.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மறை எஃப்எம் ரெயின்போ 103.3. வாழ்க்கை ஒரு நதி, காலம் அதன் ஓட்டம், நினைவுகள் அதன் கரையோரம், பூத்த மரங்கள், பழைய பாடல்கள் அந்த மரங்களின் நிழல்கள், அவற்றின் கீழ் அமர்ந்தால் இளமை மீண்டும் பேசும். அந்த நினைவு பயணத்தின் பெயர் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியன், பி சுஷிலா குரல்களில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. சில வார்த்தைகள் உதடுகளிலேயே நின்று விடுகின்றன, சில உணர்வுகள் கண்களிலேயே கரைந்து விடுகின்றன. சொல்ல முடியாததை ஒரு பாடல் சொல்லிவிடுகிறது, மறைக்க முடியாத நினைவுகளை ஒரு மெட்டு தொட்டு விடுகிறது. மனதின் மொழியாக மலர்கிறது தேனும் பாலும். என கூறி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அதே கண்கள் திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா மற்றும் குழுவினர் குரல்களில், வாலி கவிஞர் வாலி வரிகளில், வேதா இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல்.
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். நிலவு இரவுக்கு அணியும்

வெள்ளி ஆடை, இசை இதயத்துக்கு அணிவிக்கும் இனிய மாலை, பழைய பாடல்கள் காலம் பரிசளித்த கலை, அவற்றை கேட்கையில் நினைவுகள் மலர்கின்ற சோலை. அந்த இசை சோலையில் நாம் சந்திக்கின்றோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில், கவிஞர் வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. சில முகங்கள் காலத்தின் கூட்டத்தில் மறைந்து போகும், சில தருணங்கள் வாழ்க்கையின் பக்கங்களில் கரைந்து போகும், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம்மை விட்டு நகர்வதில்லை. அவை நம் கடந்த காலத்திற்கு பாலம் அமைக்கின்றன. அந்த பாலத்தில் பயணிக்க அழைக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வியட்நாம் வீடு திரைப்படத்தில் இருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நிலவு வானத்தில் மெதுவாக பயணிக்கிறது. இசை நம் இதயத்தில் அமைதியாக பயணிக்கிறது. நிலவு மறைந்தாலும் அதன் ஒளி நினைவில் நிற்பது போல், பாடல் முடிந்தாலும் அதன் இனிமை நெஞ்சில் நிற்கட்டும். இந்த இனிய இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், தீபக். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்தில் இருந்து கேஜே யேசுதாஸ் மாதிரி குரல்களில் அடுத்த பாடல். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.

இத்துடன் ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. இனி அனைத்து நிகழ்ச்சிகளையும் சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஸ் அலைவரிசையில் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இது சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகள். இனி ஆகாஷ்வாணி மாரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நாளை அதிகாலை 4:45 மணிக்கு இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

0: என்னது கண்ணே சொல்றீங்க?
1: அட ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓஹோ, அப்ப பாடு.
2: தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் பெறுவேனும், என்று தான் பெறுவேனும். என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள்
0: வேணும்.
2: இந்தா ஐயோ இந்தா அட இந்தா ஐயோ இந்தா இந்தா.
0: இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே?
1: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே
0: அதான். பாடுங்க பாடுங்க.

0: பயந்தேனே.
1: ஐயோ
0: முகரைய பாரா, முகரைய பாரு, முகரைய பாரு, ஓஹோ முகரைய பாரு, முகரைய. சரி ஓ சரி.
1: இந்தாங்கய்யா, இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு. அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: சுவைக்கராணி வாவா,
1: உன் அன்பை தேடுகின்றேன் மாது என் மாறன் வாவா,
0: என்னுள்ள தாமரை தின்றேன் சுவைக்கராணி வாவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கடத்தது யாரோ, அடுத்தது யாரோ, எடுப்பதை யாரோ, எடுப்பதை யாரோ, எனதா உனதா, எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருத்தணி சிஎஸ் வெங்கடேசுலு நாகஸ்வரம், திருகண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில்

பொங்கும் மங்களம். திருத்தணி சி எஸ் வெங்கடேசலு நாகஸ்வரம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

நேரம் காலை 4:45. நேயர்கள் இதுவரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா 23 நாள் பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 28 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது நிலையத்தின் காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: பிறரும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருவன் நல்லதையே கேட்க வேண்டும். கேட்கின்ற அளவிற்கு அது அவனை பெருமைப்படுத்தும். குறள் எண் 416, அதிகாரம், கேள்வி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும்.
0: எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருவன் நல்லதையே கேட்க வேண்டும். கேட்கின்ற அளவிற்கு அது அவனை பெருமைப்படுத்தும். குறள் எண் 416, அதிகாரம், கேள்வி.

ஆகாஷ்வாணி மாரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், காலை 6:02 புதிய காலை அதனுள் சேவை செய்திகள், காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், காலை 6:15 புதிய காலை நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அதனுள் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும், காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேலி, இன்று ஒரு செய்தி அதனுள் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் கொய்யா சாகுபடி குறித்து பாலமேடி கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்கள் வழங்கும் தகவல்கள், காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள், காலை 6:55

0: எழுந்திருக்க பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பெங்களூரு ஸ்ரீ பனசங்கரி அம்மன் கோவில், வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. ஆகவே விருதுநகர் மாவட்ட நேயர்கள் இந்த பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். காலை 8:30 சக்தி உலா அபயம் அருளிடம் அம்பிகை ராமநாதபுரம், திருவெட்டியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம். காலை 8:50 சைபாலின் இன்றோ தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 ரைட் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 9:30 சுல்தான் அண்ட் கோ ஐடிபி ஆடிட்டர்ஸ் வழங்கும் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி, காலம் போட்டும் கலாம் சிறப்புரை வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 10:02 மெல்ல வரும் பாட்டு, 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையின் தலைப்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் சதீஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். மதியம் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 12:02 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினத்தினை முன்னிட்டு தேனி மாவட்ட பெண் விவசாயிகள் பி சாரதா எஸ் பொன்மணி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 இருபட பாடல்களாக அரண்மனை 3 மற்றும் தலைவி திரைப்படங்களில் இருந்து. மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். மாலை 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு நலம் தரும் நவராத்திரி அண்ணாநகர் சர்வேஸ்வரர் திருக்கோவில். 8 மணிக்கு செய்தி இருக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், பழ மர நடவு முறைகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி சங்கர் அவர்களுடன் நேர்முகம். இதனுள் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 9:00 இணைய ஓசை, 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேயர் அலைவரிசை இனிதே நிறைவேறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:55 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிதே நிறைவு பெறும். இனி அனைத்து நிகழ்ச்சிகளையும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகா அலைவரிசையில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை, அதாவது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இறையருள் கமழும் காலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சி. தினேஷ் குரலில்.

நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. இல்லந்தோறும் இறையருள் கமலட்டும் மங்களம் உண்டாகட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மகாநதி சோபனா குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. இசை அமுதம்.